0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடல கிளம்புமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம். சொமாட்டி
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பைய கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
0: ஆ சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது. வா பாத்துக்கலாம். எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க. மளிகை சாமானே காணோம், எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு? ஆ இந்த இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் வத்த போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: அட அதை வேற நினைச்சாலே

0: வச்சு தூள் பண்ணிட்டாங்க.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ఆలోసై ఎఫ్ఎం 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 6 மணி. இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுப வேலை நிகழ்ச்சிக்காக அவங்க கூட பேச போறது நான் மரியம் அஸ்மா. ஹார்வர்டு மேலாண்மை பல்கலைக்கழகம் நடத்தின ஆராய்ச்சியில ஒரு முக்கியமான செய்தியை கண்டுபிடிச்சாங்க. ஒரு நபர்கிட்ட அவருடைய மேலதிகாரி உயர்ந்த எதிர்பார்ப்புகளை உருவாக்குறாரு அப்படின்னா அதை நிச்சயமா அந்த நபர் நிறைவேற்றியே தீருவார். அதுதான் அவங்க கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பு. ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஆசிரியர் தன்னுடைய மாணவன் கிட்ட இவன் நிச்சயமா 100 மதிப்பெண்கள் வாங்குவான் அப்படின்ற எதிர்பார்ப்பை ஏற்படுத்திட்டாலே அந்த மாணவன் உந்த சக்தியோட செயல்பட்டு அந்த இலக்கை அடைஞ்சிடுவான். அதனாலதான் சொல்லுவாங்க, தொடக்க பள்ளிகள்ல பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் எதிர்மறையான சிந்தனை கொண்ட நபர்களா இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்க நினைச்சா ரொம்ப சாதாரணமான மாணவனை கூட உற்சாகப்படுத்தி அவங்களுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஆற்றலை வெளிக்கொண்டு வந்து மனம் பரப்ப செய்ய முடியும். இதுக்கு பிக்மேலியன் தத்துவம் அப்படின்னு அவங்க பேரும் வச்சிருக்காங்க. நாம யாரை எப்படி நடத்துறோமோ அதை பொறுத்துதான் அவங்களுடைய நடத்தையும் மாறுது. அது போலவே சில மேலதிகாரிகள் இருக்காங்க, தனக்கு கீழே பணியாற்றக்கூடிய நபர்கள் நிச்சயமா தோற்று போகும்படியா நடந்துக்குவாங்க. மிகச்சிறந்த திறமையாளர்களை கூட தன்னம்பிக்கையை இழக்க செய்து தவிடு பொடியாக்கவும் முடியும். எல்லாத்துக்கும் காரணம் நம்மளுடைய எண்ணங்கள் தான், நம்மளுடைய அணுகுமுறைகள் தான். நம்ம அணுகுமுறைகள் மற்றவங்க மேல அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத நம்ம ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. இளைஞர்கள் தன்னம்பிக்கை இழக்காம செயல்படும் போதுதான் அவங்களுக்கு 2 கைகள் இல்லை, தேவைப்படும் போது 20,000 கைகள் கூட முளைச்சிடும். அவங்களுக்கு எதிராக வரக்கூடிய தடைகள் எல்லாமே ஒரு நம்புகோள்களை போல செயல்பட்டு சோர்வு அவங்க கிட்ட இருந்து தூக்கி எறிஞ்சிடும். மகிழ்ச்சி அப்படின்றது ஒரு மிகப்பெரிய லட்சியம் அப்படின்னு நினைக்க வேண்டியது இல்லை. ஏன்னா அந்த லட்சியத்தை அடைஞ்சதுக்கு அப்புறமா என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிக்கக்கூடிய சூழல் உருவாயிடும். மகிழ்ச்சி, ஆனந்தம், இது எல்லாமே ஒரு அழகான பயணம். ஒவ்வொரு நொடியையும் முகத்தில் வீசக்கூடிய குளிர்ந்த காற்றால புத்துணர்ச்சி அடைய வைக்கணும், புதுப்பித்துக் கொள்ளணும், விபரீதமாக்கிக்காம அதை ஒரு வேடிக்கையான விளையாட்டா நினைக்கணும். நிரந்தரமான மகிழ்ச்சிக்கு யாரெல்லாம் வித்திடுறாங்களோ அவங்க இந்த மகிழ்ச்சி காற்றை போன்றது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அந்த மகிழ்ச்சி தவழ்வதற்கான சூழலை உருவாக்குவாங்க. கொண்டாடணும் அப்படின்றதுக்கு உருவாக்குறதெல்லாம் கொண்டாட்டம். அப்படி ஒரு நோக்கத்தை ஏற்படுத்திட்டு அது சாத்தியம் இல்லாம போயிடும். நடக்கிறது கூட ஒரு கொண்டாட்டம் தான், குளிக்கிறது கூட ஒரு கொண்டாட்டம் தான். இந்த ஒரு மனநிலையை உருவாக்கிட்டாலே நம்மளுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் மகிழ்ச்சிக்குரியதா மாறிடும். எண்ணங்கள் தான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்றத உணர்ந்த நபர்களாலதான் காகத்தின் கருமையிலையும் கடவுள் தன்மையை காண முடியும். தீக்குள் விரல் வச்சு அதை தீண்டக்கூடிய இன்பத்தை உணர முடியும். பாலை மணல்லையும் ஒரு அழகு இருக்கிறத புரிஞ்சுக்க முடியும். மாலை தென்றல்லையும் சுகம் இருக்கிறத உணர முடியும். ஆக வாழ்க்கையுடைய ஒவ்வொரு நிமிடத்தையும் உணர்ந்து மகிழ்ந்து வாழணும் அப்படின்னா நிகழ்காலத்துல நாம வாழணும். சின்ன சின்ன விஷயங்கள்ல இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை கண்டுபிடிக்கணும். சுயநலமே இல்லாத அன்பை பகிர்ந்து வாழணும். இந்த மாதிரி வாழும் போதுதான் மன அழுத்தம் குறைஞ்சு வாழ்க்கையுடைய முழுமையான அனுபவத்தை உணர முடியும். வாழ்க்கையை முழுமையா அனுபவிக்கணும் அப்படின்னா கடந்த கால கவலைகளையும் எதிர்கால பயங்களையும் தவிர்த்து இப்போ நமக்கு செய்யக்கூடிய செயலாம் முழு கவனத்தை செலுத்தணும். ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களுக்காகவும் இயற்கையோட அழகுக்காகவும் நன்றி உணர்வோட வாழணும். நம்ம உடம்பையும் மனசையும் ஆரோக்கியமா வச்சுக்கிற தினமும் சின்ன சின்ன உடற்பயிற்சிகள் அல்லது தியானம் செய்யணும். எல்லாத்துக்கும் மேல நம்மள நாமளே நேசிக்கணும். சுய அன்பு, ஆங்கிலத்துல செல்ஃப் லவ்னு சொல்லுவாங்க. நம்ம மேல நாமளே தேவையில்லாத அதிகப்படியான விமர்சனங்கள் சொல்றத தவிர்த்துட்டு நம்மளுடைய பலம் என்ன, பலவீனங்கள் என்ன, அதெல்லாம் யோசிச்சு எதுவா இருந்தாலும் ஏத்துக்கிட்டு வாழக்கூடிய மனப்பக்குவத்தை உருவாக்கணும். இந்த மாதிரி மாதிரியான வாழ்க்கை பத்தின நேர்மறையான சிந்தனைகள் நமக்குள்ள இருந்தாலே நம்ம முன்னேற்றத்தை யாராலையும் தடுக்க முடியாது. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: உங்க பையன் வீட்டுல எல்லாருக்கிட்டயும் ஆர்குமெண்ட்ல வின் பண்ணிடுவானே, என்ன படிக்க வைக்க போறீங்க?
1: கரெக்டா சொன்னீங்க, அதான் லா படிக்க ஆசை, ஆனா பெஸ்ட் காலேஜ் தேடிட்டு இருக்கோம்.
0: அப்ப விநாயக் கமிஷன்ஸ் லா ஸ்கூல் பாருங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலிங்குவல் டீச்சிங், ஓபி ஜிந்தால் மென்டர்ஷிப்போட கிராஸ் லேர்னிங் இருக்கு, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல கேம்பஸ் அண்ட் குளோபல் எக்ஸ்போஷரும் இருக்கு.
2: டீன் ப்ரொஃபசர் சித்தார்த் ராஜாவின் 30 இயர்ஸ் கார்ப்பரேட் கைடன்ஸோட எவ்ரி செமஸ்டர் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் ஸ்டூடண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி ரெடி லாயர்ஸ் மாத்துது. விநாயக் கமிஷன்ஸ் லா ஸ்கூல், ஓஎம்ஆர் ரோட், சென்னை. கால் 7358201234.
0: என்னடா நீ, உங்க வீட்டுல எல்லாரும் ஸ்வெட்டர் போட்டு சுத்துறீங்க?
3: அனுஷ் ஸ்டைல்ஸோட கூல் ரூஃப் டைல் தான் காரணம். இது 85% சன்லைட் ரெஃப்ளெக்ட் பண்றதுனால வீட கூலா வச்சுக்குது. ஜீரோ வாட்டர் லீக்கேஜ், ஆன்டி ஸ்லிப் சர்ஃபேஸ் னு ஆட் ஆன் அட்வான்டேஜ் கூடவே 1:1 2:2 சைஸ்லயும் கிடைக்குது.
4: அனுஷ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாட் மற்றும் தென்காசி.
5: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
6: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
5: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம ஐயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ்.
7: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் ஐயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
9: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை, நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
10: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக அவங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியமஸ்மா. இன்றைய நாளுக்கான திருக்குறள் பகுதி குடிமை, அதிகாரம் 96, குறள் எண் 957. குடி பிறந்தார் கண் விளங்கும் குற்றம் விசும்பின் மதிக்கண் மறுபோல் உயர்ந்து. உயர்குடியில் பிறந்தவர்களிடம் தோன்றும் குற்றம் அளவால் சிறிதானாலும் விசும்பிடத்து மதியிலே தோன்றும் மறுவை போல உலகத்தாரால் அறியப்படும். அதாவது பிறந்த குடிக்கு பெருமை சேர்ப்பவரிடம் உள்ள சிறிய குறைகள் ஒளிவு மறைவு எதுவும் இல்லாமல் வானத்து நிலவில் உள்ள குறை போல வெளிப்படையாக தெரியக்கூடியது அப்படின்ற கருத்தை தான் வள்ளுவர் இந்த குறள் வழியா நமக்கு எடுத்து சொல்றாரு. டியாகோ மாரடோனா அர்ஜென்டினாவை சேர்ந்த உலக புகழ் பெற்ற கால்பந்து ஜாம்பவான். விளையாட்டின் வரலாற்றில் மிகச்சிறந்த வீரர்களில் ஒருவராக கருதப்படக்கூடிய இவர் 1986 இங்கிலாந்துக்கு எதிரான காலிறுதி போட்டியில் இவர் அடித்த 2 கோல்கள் கால்பந்து வரலாற்றில் பிரசித்தி பெற்றது. பார்சிலோனா, நேபோலி மற்றும் செவியா இந்த மாதிரியான கிளப் அணிகளுக்காக விளையாடி இருக்காரு. இத்தாலியின் நேபோலி கிளப் அணியை 2 முறை சீரி ஏ என்ற சாம்பியன் அளவுக்கு உயர்த்தி இருக்காரு. 1960 அக்டோபர் 30 அர்ஜென்டினாவில் பிறந்து மிக குறுகிய உயரம், அசாத்தியமான பந்து கட்டுப்பாட்டு திறன், வேகத்திற்காக அறியப்பட்ட இந்த நபர் பல்வேறு சர்ச்சைகள் மற்றும் குற்றச்சாட்டுகளையும் இடம்பெற ஆரம்பிச்சாரு. 1994 நடைபெற்ற கால்பந்து உலக கோப்பையின் போது ஊக்க மருந்து சோதனையில் தோல்வியடைந்தார். இதன் காரணமாக அந்த தொடரிலிருந்து பாதியிலிருந்தே வெளியேற்றப்பட்டு விளையாட்டிலிருந்து தடை செய்யப்பட்டார். அது மட்டும் இல்லாம தன்னோட விளையாட்டு வாழ்க்கையின் உச்சத்தில் கொக்கோயின் அப்படின்ற போதைப் பொருளுக்கு அடிமையானாரு. ஆக ஆடுகளத்தில் அவருடைய அசாத்தியமான பந்து கட்டுப்பாட்டு திறன் மற்றும் வியக்கத்தக்க உக்திகளுக்காக கால்பந்தாட்ட கடவுள் அப்படின்னு போற்றப்பட்ட அவருடைய பெயர் கொஞ்சம் கொஞ்சமா மங்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஒரு குணத்தை தான் திருவள்ளுவர் நல்ல உயர்ந்த குடும்பத்தில் பிறந்தவர்களிடம் ஒரு சிறிய குற்றம் இருந்தாலும் அது ஆகாயத்தில் உள்ள நிலவில் இருக்கும் கலங்கத்தை போல மறைக்க முடியாமல் பலருக்கும் தெளிவாக தெரிந்துவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வள்ளுவன் வழி வாழ்க்கை சிறக்கட்டும், தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4 உலகத்திலேயே நிறைய ரோடுகள் கருப்பு கலர்ல இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? சரி, நம்ம தெரிஞ்சுக்குவோமா? முதல்ல என்ன அப்படின்னா, வெள்ளை கலர்ல இருக்கிற சிமெண்ட் ரோடு மாதிரியான ரோடுகள்ல வெயில் பட்டு வாகனம் ஓட்டிட்டு வர்றவங்களுக்கு கண்ணு கூசலாம். அந்த மாதிரி இல்லாம கருப்பு கலர் ரோடுகள்ல இந்த மாதிரி கண்ணு கூசுற பிரச்சனை அப்படின்றது ரொம்ப குறைவு. ரெண்டாவது என்ன அப்படின்னா, ரோட்ல போடக்கூடிய வெள்ளை மஞ்சள் கோடுகள் அப்புறம் சாலை குறியீடு இதெல்லாம் தெளிவா தெரியணும் அப்படின்னா கருப்பு கலர் தார் ரோடு தான் ஈஸியா இருக்கும். மூணாவது வெப்பத்தை உறிஞ்சுற தன்மை. நிறைய பேருக்கு தெரியும் கருப்பு கலர் வெப்பத்தை ஈஸியா உறிஞ்சும் அப்படின்னு. அதே மலை பிரதேசங்கள்ல வெயில் நேரத்துல வெப்பத்தை வாங்கி வச்சுக்கிட்டு குளிர்காலத்துல காத்துல உள்ள ஈரப்பதத்தை சீக்கிரமா ஆவியாக்க இந்த கருப்பு கலர் ரோடுகள் ஹெல்ப் பண்ணுது. ரொம்ப முக்கியமான விஷயமான ரோடு போடக்கூடிய செலவு. இப்ப உள்ள தார் ரோடுகள் பெரும்பாலும் பிட்டுமென் அப்படிங்கிற ஒரு பொருளை வச்சுதான் போடப்படுது. இது குறைஞ்ச விலையில கிடைக்கிறதுனால ரோடு போடுறதுக்கான செலவுமே ரொம்ப கம்மி. அதனாலதான் நிறைய நாடுகள் இந்த கருப்பு கலர் ரோடுகளையே செலக்ட் பண்றாங்க. தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போகுது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றதும் சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டம் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4.
4: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக அவங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. திருமணமான தம்பதியர் கிட்ட மணப்பெண்ணோட அம்மா ஒரு பரிசு பொருள் கொடுத்தாங்களாம். பிரிச்சு பார்த்தா அது அவங்க ரெண்டு பேர் பேர்ல இருக்கக்கூடிய வங்கி கணக்கு. அவங்க அம்மா சொன்னாங்களாம், நீங்க எப்போலாம் ரெண்டு பேரும் அதிகமான சந்தோஷமா உணர்றீங்களோ அந்த தருணங்கள்ல அதை நினைவுபடுத்தக்கூடிய விதமா உங்க வங்கி கணக்குல உங்களை ஒருத்தர் பணம் போடணும். காரணங்கள் என்ன அப்படின்றத நீங்க குறிச்சு வைக்கணும். இத தவறாம செஞ்சுட்டு வாங்க, சேமிக்கிறதுக்கு இது சிறந்த வழி அப்படின்னு சொன்னாங்களாம். அவங்களோட இல்லற வாழ்க்கையும் 2 ஆண்டுகள் ரொம்பவே இனிமையா கழிஞ்சு போச்சு. எப்பவுமே சந்தோஷம், கும்மாளம், கொண்டாட்டம், திடீர்னு ரெண்டு பேருக்குள்ளயும் கருத்து வேறுபாடுகள். இனி நாம வாழ முடியாது அப்படின்றதுல மட்டும்தான் ரெண்டு பேரும் ஒற்றுமையை கடைபிடிக்க ஆரம்பிச்சாங்க. நீதிமன்றத்துக்கு போகவும் தயாராயிட்டாங்க. பரஸ்பர ஒப்புதல் மூலமா சீக்கிரமா மனமுறிவு அடைய முடியும் அப்படின்னு ரெண்டு பேரும் நினைக்கிறாங்க. அதனால அந்த பொண்ணு என்ன பண்றா, அவங்க அம்மா கிட்ட போய் அந்த செய்திய சொல்றா. இனிமே சேர்ந்து வாழ முடியாதுன்னு முடிவெடுத்ததுக்கு அப்புறமா பிரிஞ்சிட வேண்டிதான். ஆனா அதுக்கு முன்னாடி உங்களோட பங்கை சரியா பிரிச்சுக்கோங்க. நீங்க ரெண்டு பேரும் இணைஞ்ச ஒரு வங்கி புத்தகம் கொடுத்தேன் இல்லையா, அதுல வரவு செலவு பண்ணி தானே வச்சிருப்பீங்க அப்படின்னு கேக்கும் போது, ஆமா நீங்க சொன்னது போல அதுல எங்களுடைய வரவுகள் இருக்குதுமா அப்படின்னு சொல்றாங்க. அதுல இருக்கக்கூடிய பணத்துல நீ போட்டதை நீயும் அவர் போட்டதை அவரும் எடுத்துக்கட்டும், அவர் பணம் அவருக்கு சேரட்டும், அதை நீயே எடுத்துக்கிட்ட அப்படின்ற பழிச்சூல் உனக்கு வந்துட கூடாது பாரு, அதுக்காக தான் சொல்றேன் அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்களாம். ஆக இந்த பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டா. வீட்டுக்கு வந்ததும் பீரோக்குள்ள வச்சிருக்கக்கூடிய அந்த வங்கி கணக்கு புத்தகத்தை எடுத்து பாக்குறா. அப்ப கூடவே அந்த கணவரும் இருக்காரு. மனைவிக்கு மேல் படிப்புல வெற்றி கிடைச்சதுக்காக கணவன் அவளோட பேர்ல 20,000 ரூபாய் போட்டிருக்காரு. மனைவிக்கு நல்ல வேலை கிடைச்சதுக்காக 10,000 ரூபாய் போட்டிருக்காரு. கணவனுக்கு பதவி உயர்வு கிடைச்சதுக்காக 15,000 ரூபாய் இந்த பொண்ணு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி மொத்தம் அதுல இருக்கக்கூடிய பணம் மட்டும் மொத்தம் 2,00,000 ரூபாய். ஒவ்வொரு பதிவையும் பார்க்கும் போது அவங்க கொண்டாடின நிகழ்வுகள் அவங்க ரெண்டு பேரோட நினைவுக்குள்ள வருது. அவங்க ரெண்டு பேரும் நெருக்கமா அன்பா உயிருக்குயிரா உணர்ந்த நொடிகள் கண்ணு முன்னாடி நிழலாட ஆரம்பிக்குது. அதை நினைக்கும் போது கண்கள்ல கண்ணீர் தான் வருது. தங்களுடைய வாழ்க்கை துணைய இன்னும் அதிகமான அன்போட உணர முடியுது. பிரிய போறமே அப்படின்ற உண்மை உறுத்த ஆரம்பிச்சிடுச்சு. இவ்வளவு நெருக்கத்தையும் எப்படி நம்மளால தூக்கி எறியவும் மறக்கவும் முடிஞ்சது அப்படின்னு ரெண்டு பேருக்குள்ளயும் வருத்தம். இருந்தாலும் தன் முனைப்பு, அதாவது ஈகோன்னு சொல்லுவாங்க இல்லையா, யார் இறங்கி வர்றது அப்படின்றது இல்லாம அந்த கோபத்திலேயே அப்படி இருக்காங்க. பணத்தை பேங்க்ல இருந்து எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு அந்த கணவர் அந்த வங்கி கணக்கு புத்தகத்தை வாங்கிட்டு கிளம்பிட்டாரு. அந்த நேரத்துல நம்மளாவது மன்னிப்பு கேட்டிருக்கலாமோ, நம்மளாவது இறங்கி போயிருக்கலாமோ அப்படின்னு இந்த பொண்ணோட மனசு வேதனைப்பட்டுட்டு இருந்தது. அந்த நேரத்துல திரும்ப வந்து வங்கி கணக்கு புத்தகத்தை கொடுத்துட்டாரு. அதை பிரிச்சு பார்க்கும்போது இந்த தேதியில் இருவரும் மறுபடி இணைந்ததற்காக அப்படின்னு எழுதி ரூபாய் 50,000 அவர் வரவு வச்சுட்டு வந்திருந்தாரு. ஆக இந்த தன்முனைப்பு, அதாவது ஈகோவை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு தேவையில்லாத கோபதாபங்களை ஒதுக்கி வச்சுட்டு வாழ தெரிஞ்சிட்டாலே மகிழ்ச்சி பொங்க ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாம நம்ம வாழ்க்கையில எதிர்வரக்கூடிய கவலைகள், துன்பங்கள், தடைகள் இது எல்லாமே ஒரேடியா முகாம் போட்டு தங்கிடாம உடனடியா கிளம்பி போயிடும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: என்னப்பா இன்னைக்கு மீனவர் குறைதீர்ப்பு கூட்டம் நடக்க இருக்கு, அதானே? அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: இன்னைக்கு என்ன 10 மணிக்கு கரண்ட் போகுது, அதானே? அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது
1: இப்ப என்ன, புயல் எச்சரிக்கை கொண்டு ஏத்திருக்காங்க, அதானே?
2: அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: என்னப்பா நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்றாங்க?
1: இப்போ நம்ம கடலோச வானொலியில காலையில வெளுப்பு பாடு நிகழ்ச்சி கேளு, நமக்கு தேவையான எல்லா தகவலையும் தெளிவா சொல்லுவாங்க.
3: வெளுப்புப்பாடு திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை நம்ம கடல் ஒசையசன் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மாலா மாலா இந்தா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்ட கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4.
5: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. ஒரு அரசருக்கு ஒரு கனவு, அது ரொம்ப கெட்ட கனவு. கனவு முடிஞ்சதும் பயத்துல முழிச்சு எழுந்துகிட்டாரு. அரண்மனை ஜோதிடர்கள்ல முதன்மை ஜோதிடர்கள் ரெண்டு பேரை வர சொன்னாரு. முதல் ஜோதிடரை கூப்பிட்டாரு, கனவு கண்ணும் கருத்துமா சொல்லிட்டாரு, விளக்கம் கேட்டாரு. அவரும் விளக்க ஒலை சுவடிகள் எல்லாத்தையும் புரட்டி பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிட்டாரு. மன்னா, உங்களுக்கு ஒரு கெட்ட செய்தி, உங்களுடைய மனைவி மக்கள் உற்றார் உறவினர் அனைவரும் விரைவில் உங்களை விட்டு விட்டு போய்விடுவார்கள், எச்சரிக்கையோடு இருங்கள் அப்படின்னு சொன்னதும், உன்கிட்ட விளக்கம் கேட்டா எனக்கு கெட்ட செய்தி சொல்லுவியா, என்ன தைரியம் உனக்கு? அதுவும் என்னுடைய மனைவி மக்கள் உற்றார் உறவினர் எல்லாருடைய வாழ்க்கையும் முடிய போகுதுன்னு சொல்றியா? யாரங்கே, இவரை போய் சிறையில் அடைத்து விடுங்கள், வாழ்நாள் முழுவதும் அங்கேயே கிடக்கட்டும் அப்படின்னு தீர்ப்பு வழங்கிட்டாரு. அடுத்த ஜோதிடரை கூப்பிடுறாரு, அதே போல கனவை விளக்குறாரு, விளக்கம் கேக்குறாரு. ஓலைச்சுவடிகள் எல்லாத்தையும் புரட்டி பார்த்துட்டு இந்த ஜோதிடர் என்ன சொன்னாரு தெரியுமா? அரசே, உங்களுக்கு அருமையானது ஒரு நல்ல செய்தி, உங்களுக்கு ஆயுசு மிகவும் கெட்டி, உங்கள் உற்றார் உறவினர்கள் அனைவரும் உங்களை விட்டு போனாலும் உங்களுடைய ஆட்சி நீடிக்கும், ஆயுளும் நீடிக்கும், நீடூழி வாழ்வீர்கள் மன்னா அப்படின்னு சொல்லிட்டாரு. நல்ல செய்தியை கேட்டதும் நல்ல குணம் வந்துடுச்சு அரசனுக்கு. யாரெங்கே, ஆயிலும் ஆட்சியும் நீடிக்கும் என்று சொன்ன இவருக்கு பை நிறைய பொற்காசுகளை கொடுத்து அனுப்புங்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு. ரெண்டு பேரும் சொன்னது ஒரே செய்திதான், ஒருத்தருடைய வாழ்வு போயிடுச்சு, இன்னொருத்தருக்கு வாழ்வு வந்துடுச்சு. எடுத்து சொல்லக்கூடிய முறையில தான் இருக்குது பொருளும் அர்த்தமும். நம்மளுடைய அணுகுமுறைகள்ல தான் இருக்குது உண்மையும் உண்மையினுடன் பிறப்புகளும். எல்லாம் தெரிஞ்சவ மாதிரி பேசுறவங்க கிட்ட எதுவுமே தெரியாத மாதிரி கேட்டுக்கிறவன் தான் யதார்த்தமான புத்திசாலி. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மரியம் அஸ்மா. தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 7 மணி.

0: சுரேஷே வா, அப்படியே போய் ஒரு டீ குடிச்சிட்டு வருவோம்.
1: ரமேஷ், வயிறு கலக்குற மாதிரி இருக்கு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணினா டாய்லெட் போயிட்டு வந்துருவேன்.
0: அட வாப்பா, கடத்தருவுல போய் டீயை குடிச்சிட்டு கடற்கரை பக்கமா ஒதுங்கலாம்.
1: தப்பு ரமேஷ், நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. 1 கிராம் மனித கழிவுல 1 கோடிக்கு மேல பாக்டீரியாக்களும் வைரஸும் இருக்கு. இதெல்லாம் சுற்றுச்சூழல கலக்கிறதுனால தான் நமக்கெல்லாம் அடிக்கடி நோய்கள் வருது. குழந்தைகளோட வளர்ச்சியும் இதனால பாதிக்கப்படுது. போன மாசம் கூட கடற்கரை பக்கமா விளையாட போன பையனுக்கு 1 வாரம் காய்ச்சல் வந்துச்சுல, அதுக்கு இதுவும் ஒரு காரணம் தான்.
0: ஏ சாரிப்பா, இனிமே அப்படிலாம் பண்ண மாட்டேன்.
2: கடற்கரைகள் நம் கழிப்பறைகள் அல்ல. கடற்கரைகளில் மலம் கழிப்பதை தவிர்ப்போம், கடல் வளத்தை காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

அனைவருக்கும் இனிய காத்து வணக்கம் அப்படிதான் சொல்லணும். காலை வணக்கம் எங்க ஏன்னா எல்லா நேரமும் காத்து மழைத்தான் அடிச்சிட்டு இருக்கு. நம்ம ஊருக்குள்ள பயங்கரமான அந்த காற்றோட நாள் வந்து தொடங்கியிருக்கு. இந்த காற்றோடைய இன்னைக்கு ஒரு நாள் ஒரு நல்ல நாளாக அமையட்டும் அப்படிங்கிறத சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சியை தொடங்கிடலாம். இன்னைக்கு 13 ஜூன் 2026 காலை நேரம் 7:07 ஆயிடுச்சு. நீங்க நினைச்சிருக்கிறது நம்ம பாம்பன் நேசக்கரங்களார் கட்டளையின் கடலோ சேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி காற்று தான் ஃபுல் நாளும் வந்து நம்ம காற்றோட தான் வாழ்ந்துட்டுருக்கோம். ஒரு மாதிரி காற்று எப்படி நம்மளுக்கு வந்து ஒரு வெறுப்ப உணர்வு வந்து ஏற்படுத்தும், காற்று எப்படி நம்மளுக்கு பிடிக்காமல் போகும் அப்படின்னு கேட்டால் போகுதே அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்குது. அவ்வளோ காற்று வந்து அடிச்சிட்டு இருக்கு. எல்லா நேரமும் காற்றடிக்குது, எங்கே பார்த்தாலும் காற்றடிக்குது, எப்போ பார்த்தாலும் காற்றடிக்குது, அடிச்சிக்கிட்டே இருக்குது, ரெஸ்ட்டே எடுக்க மாட்டேங்குது. நேற்றுனா ஏதோ ஒரு நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன், ஏதோ ஒன்று இந்த மாதிரி ஒன்று ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்தேன், ரெக்கார்ட் பண்ணும்போது காற்று அடித்தா ஒன்றும் கேட்காது. அந்த மாதிரியான ஒரு சமயத்தில் அதை நான் ரெக்கார்டை பண்ணி முடிக்கிறதுக்கு நம்பற்ற பாடுறக்கே எனக்கு தான் தெரியும். அந்த அளவுக்கு ஒரு சிரமத்துக்குள்ளே வந்து ஆளாகிட்டே. நான் மட்டும் இல்லை, எல்லாருமே சொல்கிறாங்க நிறைய காற்றடிக்குது, புயல் வருமா புயல் வருமா அப்படின்னா கேட்டாங்க. புயலுக்கான அறிகுறிகள் பெருசாக இல்லை, காற்று தான் வரலாம் வீசிட்டு இருக்கு. எப்போ அதுவே வந்து டயர்டாகிட்டு போதும்ப்பா நான் போயிட்டு வரேன்ப்பா அப்படின்னு சொல்லி போதும், அப்போ தான் நிற்கும் போல. சரி, அடிக்கிற காற்றை வேணாம்னு சொல்லக்கூடாது, வர வரைக்கும் வரட்டும், சீக்கிரம் வந்து முடிஞ்சாலும் நல்லது தான். இப்போ தென்மேற்கு திசையிலேருந்து காற்று வீசிட்டு இருக்கு. குறைந்தபட்சமாக மணிக்கு 16 கிலோமீட்டர் முதல் அதிகபட்சமாக மணிக்கு 21 கிலோமீட்டர் வரை மழைக்கான வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டால் மழைக்கான வாய்ப்பு பெரிய அளவு வந்து கிடையாது. வெப்பநிலை அதிகபட்சமாக 31 டிகிரி செல்சியஸ். இதுதான் இன்றைக்கான வானிலை தகவல். அடுத்து இப்போ ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்குது, ஒரு ஒரு புதிய திரைப்படத்துலேருந்து ஒரு சின்ன குட்டி பாடல் கேட்டுருவாங்க. அதை தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது நம்ம கடலோ சேஃபம் 90.4.

0: சூப்பரான ஹேர் கட் தானே, நம்மள சூப்பரா காட்டும். உங்க அழகுக்கு இனிமே நாங்க பொறுப்பு. பாம்பன்ல புதுசா திறந்தாச்சு சலூன் மாஃபியா. சலூன் மாஃபியா, சுலேகா காம்ப்ளெக்ஸ், சென்னை மொபைல்ஸ் அருகில், ரயில்வே ஃபீடர் ரோட், பாம்பன். முன்பதிவுக்கு கால் பண்ணுங்க 8438911353.
1: உங்க பையன் வீட்டுல எல்லாருக்கிட்டயும் ஆர்குமெண்ட்ல வின் பண்ணிடுவானே, என்ன படிக்க வைக்க போறீங்க?
2: கரெக்டா சொன்னீங்க, அதான் லா படிக்க ஆசை, ஆனா பெஸ்ட் காலேஜ் தேடிட்டு இருக்கோம்.
1: அப்ப விநாயக் கமிஷன்ஸ் லா ஸ்கூல் பாருங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலிங்குவல் டீச்சிங், ஓபி ஜிந்தால் மென்டர்ஷிப்போட கிராஸ் லேர்னிங் இருக்கு, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல கேம்பஸ் அண்ட் குளோபல் எக்ஸ்போஷர் இருக்கு.
3: டீன் ப்ரொஃபசர் சித்தார்த் ராஜாவின் 30 இயர்ஸ் கார்ப்பரேட் கைடன்ஸோட எவ்ரி செமஸ்டர் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் ஸ்டூடண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி ரெடி லாயர்ஸ் மாத்துது. விநாயக் கமிஷன்ஸ் லா ஸ்கூல், ஓஎம்ஆர் ரோட், சென்னை. கால் 7358201234.
4: கார் வாங்குறது கனவு மாதிரி, அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான காசு வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
5: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
6: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
5: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
7: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
8: மற்றும்
9: தெங்காசி
10: மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு.
1: தம்பி கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாற போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இத பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துல தான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவரு பேசினாரு சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்.
1: அப்ப அவங்க ஏமாத்திடுவாங்க சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல இதை ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க, பெரிய ஆளுக சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4.

நேரம் சரியாக 7:20 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடலோ சேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்ப அடுத்ததான் நம்மளுடைய இந்த பாம்பன் பாலத்தை பத்தின ஒரு தகவலை தெரிஞ்சுக்கலாம். பாம்பன் பாலத்துக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால், புது பாலத்துக்கு ஒன்றும் இல்லை, அது வரலையும் அப்படியே தான் இருக்குது. நல்லா வந்து ரயில்கள்லாம் இயங்கிட்டு இருக்கு. தொடங்கின ஒரு கொஞ்ச நாள் தான் கொஞ்சம் சில பல பிரச்சனைகள் இருந்துச்சு, அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் பெருசாக வந்துடலை. அதுக்கப்புறம் நம்ம வந்து பெருசாக அந்த பாலத்தை திறக்கலை, வரல இருக்குது, ரயில்கள் வந்து போயிட்டுருக்கு, அதோடய வேலைகள் வந்து நடந்துகிட்டே இருக்குது. இப்போ இந்த பழைய பாலம் தான் வந்து சொல்லணும். என்னென்னா, பழைய பாலத்தோட ஒரு பகுதியை வந்து எடுத்துட்டாங்க. அதாவது பழைய பாலத்தோட தூக்கு பாலத்தோட அந்த மேற்கு பகுதி தூக்கு பாலத்தை வந்து மொத்தமாக அகற்றி எடுத்துட்டாங்க. அதுக்கான வேலையை வந்து மெதுமெதுவாக பண்ணாங்க. பிப்ரவரி மாதம் தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு 4 மொத்தமாக எடுத்து முடிச்சிட்டாங்க. அடுத்து என்னென்னா, அடுத்த மாதத்துலேருந்து இந்த பக்கம் இருக்கக்கூடிய கிழக்கு பக்கம் இருக்கக்கூடிய தூக்கு பாலத்தையும் வந்து எடுக்கிறாங்களாம். அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக அகற்றிடுவாங்க. இது ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் நிறுவனம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த வருஷத்துக்குள்ளே மொத்தமாக நம்மளுடைய இந்த பாம்பன் பாலத்தோட தூக்கு பாலம் இருக்கு இல்லையா, அது மொத்தமாக அகற்றப்பட்டு விடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எதுக்கு அகற்றுறாங்க, அது வழி இருந்தால் அழகாக இருக்கும்ல அப்படின்னு கேட்டால், அது ரொம்ப துருப்பிடிச்சு போயிட்டே இருக்கனால அதை பராமரிக்கிற செலவே அதிகமாக வந்து வரும். அதோடு சேர்த்து அது ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு பிரச்சனையாயிட்டு ஏதோ துருப்பிடிச்சு இயங்க முடியாமல் கீழே விழுந்துருச்சு இல்லை உடஞ்சிருந்துச்சு அப்படின்னா அது அதோட ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். அதனால் அதை மெதுமெதுவாக வந்து அகற்றிட்டு கொஞ்சமாக அப்படியே எடுத்து பத்திரமா வந்து வச்சுட்டுருவாங்க. அதோட பாலம் வந்து அடுத்து அந்த ஃபுல்லாக அந்த தண்டவாளமெல்லாம் இருக்கும், அந்த தூக்கு பாலம் மட்டும் மொத்தமாக அகற்றப்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போ போய் பாலத்தை பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கை இல்லாத மாதிரி இருக்குது, பார்க்க கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை, நம்ம அரசு வந்து உத்தரவின்படி அதை வந்து அகற்றிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நாளில் நம்மளோட இந்த பழைய பாலமும் இல்லாமல் வந்து போயிடும். பார்க்காதவங்க இப்போயாச்சும் பார்த்துங்க, நம்ம ஊர்லேருந்து நிறைய பேரும் பாலத்தை பார்க்காம இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இருந்தால் பார்த்துங்க, ஒரு கையோடையாச்சும் பாம்பன் பாலத்தை பார்த்துட்டு வாங்க. இப்போ எடுத்து பாடல் வந்துட்டே இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடலோ செஃபம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

நேரம் சரியாக 7:32 நிமிடங்கள் ஆகிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடலோர எஃப்எம் 90.4 வெளுப்பாடு நிகழ்ச்சிக்காக. உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததா இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை அப்படின்ற அந்த படையை பற்றி வந்து தெரிஞ்சுக்கலாம். என்னென்னா இப்போ நம்ம ராமநாதபுரத்தில் நேற்று முதல் வந்து அவங்களோட அந்த பணி அப்படிங்கிறது வந்து துவங்கியிருக்கு. ராமநாதபுரத்தில் அப்படின்னு போது ராமநாதபுரம் மிகப்பெரிய ஒரு மாவட்டம். இந்த மாவட்டத்தில் அவங்க வந்து பணி வந்து புரிய வராங்க அப்படின்னா கொஞ்சம் குறைவாக இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து தான் வந்திருக்கு. ஏன்னா அது பெண்களுக்காக முழுக்க வந்து செயல்படக்கூடிய ஒரு படை. ஏற்கனவே காவல் அதிகாரிகள் வந்து இருக்காங்க, அவங்களோட வந்து பணிகளும் வந்து இருக்கும், அதோடு சேர்த்து இவங்களும் வந்து இருப்பாங்க. இருந்தாலும் மொத்த ராமநாதபுரத்துக்கே 2 SI 2 4 காவலர்கள் அப்படின்ட்டு கொண்ட ஒரு சின்ன ஒரு குழு தான் வந்து இருக்குது. இப்போ இவங்க 4 பேர் என்ன எப்படி இருப்பாங்க அப்படின்னா 2 SI 4 காவலர்கள் இருக்காங்களே, இதில் 1 SI 2 காவலர்களும் வந்து பணிபுரிவாங்க. ஒரு நேரத்தில் வந்து ரோந்து போகிறது, வந்து அவங்களோட வேலைகள் வந்து பார்க்கறது அப்படின்னு இருக்குமா. 2 ஷிஃப்டாக வந்து பிரித்து இன்னொரு ஷிஃப்டில் 1 SI 2 காவலர்கள் இவங்க வந்து 3 பேர் வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம SP சந்தீஷ் அவங்க வந்து கூறுறது இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை அப்படிங்கிறவங்களுக்கு புகார் வந்து கொடுக்குற விதத்தில் ரொம்ப விரைந்து வந்து செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஓகே, ஆனால் கொஞ்சம் காவல் அதிகாரிகள் கொஞ்சம் குறைவாக இருக்கிற மாதிரி எனக்கும் தோணுது. அவங்க வந்து எந்த மாதிரி வந்து வேலை வைப்பாங்க, எந்த இடத்துல இருப்பாங்க? ஏன்னா ராமநாதபுரங்கிறது ஒரு சின்ன இடம் கிடையாது, பெரிய ஒரு உள்ளக்கே வந்து 9 தாலுக்காக்கள்லாம் வந்து இருக்குது. அவ்வளோ இடங்களில் எங்கே இருப்பாங்க, எப்படி கால் பண்ணால் உடனே அந்த ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படிங்கிறதுனா போக போக தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும், பார்ப்போம் எப்படி வந்து அது செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி நம்ம எந்த பிரச்சனைகள் மூலம் வந்து பண்ணாமல் இருந்தால் இப்போ வந்து இவங்களுக்கு வந்து பெருசாக வேலைகள் எதுவும் கொடுக்காமல் இருந்தாவே நல்லதுதான். உண்மையான ஒரு ஆரோக்கியமான சமூகம் சமுதாயம் அப்படிங்கிறதே பெண்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இருக்கிறதா, பிரச்சனை வந்ததுக்கப்புறம் காப்பாற்றுறது அப்படின்னு இல்லை. யாருமே பிரச்சனை கொடுக்கலனா இந்த மாதிரி காவல் அதிகாரிகளுக்கு வேலையே இல்லைனா அதுதான் உண்மையிலேயே நல்ல ஒரு ஊராக வந்து இருக்கும். சரி, இந்த மாதிரி ஏதாச்சும் பிரச்சனை ஆகிடுச்சு, ஏதோ ஒன்று ஆகுது, அவசரமாக தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா ஏற்கனவே உள்ள அந்த 100 அந்த எண்ணுக்கு வந்து அழைக்கலாம், இல்லை 112 அப்படின்னு சிறப்பெண் வந்து கொடுத்துருக்காங்க. இல்லை இந்த அவசர காலத்துக்குள்ள 10-91 அப்படின்ற அந்த கட்டணமில்லா உதவி எண்களை வந்து பயன்படுத்திக்கலாமா. 10-91-1091 இந்த எண்ணுக்கு கால் பண்ணால் உடனடியான ஒரு நடவடிக்கைகள் பெண்களுக்கு வந்து எடுத்துத்தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் பெண்கள் இந்த எண்களை ஞாபகம் வச்சுங்க, தேவைப்பட்டால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இப்போ எடுத்து பாடல் வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடலோர எஃப்எம் 90.4.

0: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

கேட்கும் போதே ஆஹா அப்படின்னு சொல்ல வைக்கிற அளவுக்கு ஒரு ஆராய்ச்சியை வந்து கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. ஒரு மாணவி என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நேரம் சரியாக 7:44 ஆகிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடலோ சேஃபம் 90.4 வெளுப்பாடு நிகழ்ச்சிக்காக. உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இந்த மனித இனம் வந்து இயங்கிறது அப்படிங்கிறது ஒரு எந்த விஷயம் அடிப்படையாக வச்சுன்னா அந்த கண்டுபிடிப்புகள் அடிப்படையாக வச்சு தான். கண்டுபிடிப்புகள் என்ன புதுசாக வந்து கண்டுபிடிக்கப்படுதோ அதை அப்படியே அடிப்படையாக வச்சு நம்ம வந்து வாழ பழகிக்கிட்டோம். முன்னாடியே நடந்து போயிட்டே இருந்தோம், நடந்து போகிறதுக்கப்புறம் வாகனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு, வாகனங்களை பறக்க ஆரம்பிச்சிட்டோம் எல்லாரும். அதுக்கப்புறம் வந்து நம்ம விளையாண்டுட்டு இருந்தோம், விளையாண்டதுக்கப்புறம் கையில் ஃபோனை கொடுத்தாங்க, விளையாடுற மாதிரி இருந்து ஃபோனுக்குள்ளே எல்லோரும் அடிக்ட் ஆகிட்டோம். எல்லோரும் ரொம்ப தூரம் போயிட்டு நாடகம் பார்ப்போம், ட்ராமா பார்ப்போம், கூத்து பார்ப்போம், டிவி வந்துச்சு, அது எல்லாத்தையும் அப்படியே வந்து விட்டுட்டோம். இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து காலத்தின் கட்டாயத்தில், கண்டுபிடிப்புகளோட கட்டாயத்தில் வந்து மாற்றப்பட்டுகிட்டே வருது. இப்போ அந்த மாதிரி பிளாஸ்டிக்கும் ஒரு காலகட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்டு அது உலகத்தையே இப்போ இப்படி ஆட்டி படைச்சிட்ருக்குன்னு தெரியும் இல்லையா. இந்த பிளாஸ்டிக் வந்து அழிக்கிறதுக்காக, பிளாஸ்டிக் வந்து குறைக்கிறதுக்காக நிறைய முயற்சி பண்ணாக வாய்ப்பு இல்லை. இப்போ அதில் ஒரு சின்ன ஒரு கண்டுபிடிப்பாக ஒரு மாணவி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆஸ்திரேலியா பள்ளி மாணவி, நம்ம ஒன்றும் கிடையாது. இங்கே ஏஞ்சலினா அரோரா அப்படின்றவங்க ஒன்று ஒரு பிளாஸ்டிக் வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த பிளாஸ்டிக் எதில் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே மேட்ரே. எதில் அப்படின்னா ராலோட கூடு இருக்கு இல்லையா, நம்ம வந்து தூக்கி போடுவோம்ல, குப்பையில் தூக்கி போடுவோம் இல்லையா, சில பேர் அந்த காய வச்சு அதை வந்து பொடினா வந்து பண்ணுவாங்க. அந்த ராலோட கூடை எடுத்து அதில் பிளாஸ்டிக் பண்ணலாமே அப்படின்ற ஒரு ஆய்வு வந்து சக்ஸஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் இங்கே சூப்பரான விஷயம். கரெக்டாக அதில் உருவாக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் 33 வந்து மக்கி போயிடுமா. 33 ஒரு பிளாஸ்டிக் மக்குது அப்படின்னா நம்ம எவ்வளோ வேணால் தயாரிக்கலாமே அதை வச்சு. அதுக்குன்னு ராலில் வந்து ஏற்கனவே வந்து குறைஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு வேலை தயாரிக்கப்பட்டால் ரேட்டு கூட தான் இருக்கும். நிச்சயமாக வந்து நார்மல் பிளாஸ்டிக் மாதிரி இருக்க போகிறது கிடையாது. ஆனால் அந்த பிளாஸ்டிக்கை நம்ம பயன்படுத்தலாம், மக்கக்கூடிய பிளாஸ்டிக் அது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு கண்டுபிடிப்புக்கு ஒரு வாழ்த்துக்கள் அந்த மாணவிக்கு கேட்காது, இருந்தாலும் பரவாயில்ல சொல்லிக்கிறோம். இப்போ விலை நிலவரங்களை தெரிஞ்சுக்கலாம். பெட்ரோல் டீசல் விலை மாற்றம் இல்லாமல் பெட்ரோல் டேருக்கு 110 ரூபாய்க்கும் டீசல் டேருக்கு 101.55 ரூபாய்க்கு ப்ளஸ் ஏற்படுது. தங்கம் 12 கேரட் 1 கிராம் தங்கம் 11,691 ரூபாய்க்கும் 22 கேரட் 1 கிராம் தங்கம் 13,800 ரூபாய்க்கும் 24 கேரட் 1 கிராம் தங்கம் 14,490 ரூபாய்க்கு ப்ளஸ் ஏற்படுது. 8 கிராம் 1 பவுன் தங்கத்தின் விலை இன்றைக்கு விலை வந்து உயர்ந்திருக்கு 2,000 ரூபாய், 110,400 ரூபாய். இதுதான் இன்றைக்கான விலை நிலவரம். இப்போ பாடல் வந்துட்டே இருக்கு, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடலோ சேஃபம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 8 மணி.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

நேரம் சரியாக 8:01 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடலோ சேஃபம் 90.4 விழுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததாக ஒரு முக்கியமான ஒரு தகவல், நம்ம மாற்றுத்திறனாளிகளுக்காக ஒரு தகவல் வந்து வெளியிட்டிருக்காங்க. என்ன தகவல் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது, நம்ம மாற்றுத்திறனாளிகளுக்காக நம்ம தமிழ்நாடு முழுக்க ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பெட்ரோல் ஸ்கூட்டர், பேட்டரி வீல் சேர், தையல் எந்திரம் இந்த மாதிரியான பொருட்கள் உபகரணங்கள் வந்து மாற்றி புதியதாக வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விண்ணப்பித்தவங்களுக்கு அதில் வந்து தகுதியானவங்களுக்கான நேர்காணல் வந்து செய்யப்படுது அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அதாவது நீங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பெட்ரோல் ஸ்கூட்டர், பேட்டரி வீல் சேர், இந்த தையல் எந்திரம் இதெல்லாம் வந்து வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதை வந்து ரிப்பேர் பண்ணித்தரவோ இல்லை மாற்றித்தரவோ அதுக்காக நீங்கள் வந்து திரும்ப வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி விண்ணப்பிக்கிற போது யார் யாருக்கு வந்து கரெக்டாக வந்து கொடுக்கப்படுதோ, கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஃபஸ்ட்டு கொடுத்தவங்களுக்கு ரிப்பேர் பண்ணி தர்றாங்க. அதை வந்து யார் ரிஜெக்ட்னா பெருசாக வந்து ஆறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. நீங்கள் ஏற்கனவே வாங்கியிருந்தீங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாற்ற எங்கே போகணும் அப்படின்னா நம்மளோட மாற்றுத்திறனாளிகள் நல்ல அலுவலகங்களை வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி விண்ணப்பிக்கிற ஒரு பட்சத்தில் உங்களோட பொருட்கள், நீங்கள் வாங்கின அந்த ஸ்கூட்டராக இருக்கட்டும் சரி, அது முன்னாடி கொடுத்த ஸ்கூட்டராக இருக்கட்டும் சரி, அந்த வீல் சேராக இருக்கட்டும் சரி, ஏதாவது அந்த தையல் எந்திரம் இந்த மாதிரியான பொருட்கள்னால் மாற்றி நீங்கள் புதிய பொருட்களாக வாங்கிக்கலாம். ஆனால் கட்டாயமாக 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினதாக தான் இருக்கணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. பழைய பொருளாக இருந்துச்சுன்னா அது எப்படி வந்து நேரம் ரிப்பேர் ஆகியிருந்திருக்கும், அந்த அதில் பிரச்சனைகள் இருந்திருக்கும், அதெல்லாம் நீங்கள் மாற்றிக்கிறதுக்கு இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க நம்மளுடைய மாற்றுத்திறனாளிகள் நல்ல அலுவலகம். அதனால் இப்போ இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்ச மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கிங்க. இப்போ பாடல் வந்துட்டே இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடலோ சேஃபம் 90.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கிய குடியரசில் 3 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். ரயில்வே பணியாளர் தேர்வு வாரியத்தின் தேர்வு நடைமுறைகளை மேலும் வெளிப்படைத்தன்மையுடனும் துல்லியமாகவும் நடத்த ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். திமுக ஆட்சிக்காலத்தில் கூடுதலாக மின் உற்பத்திக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் குற்றம் சாட்டியுள்ளார். சட்டவிரோதமாக செயல்படும் கல்குவாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையிலான 1வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கிய குடியரசில் 3 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொள்ளவுள்ளார். இதற்காக இன்று அவர் பிரான்ஸ் நாட்டின் நீஸ் நகருக்கு செல்கிறார். ஸ்லோவாக்கிய தலைநகரான பிராட்டிசலாவில் பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த பயணத்தின்போது பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவாக்கிய பிரதமர் திரு ஃபிகோவுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தவுள்ளார். இரு நாடுகளுக்கு இடையே புதிய துறைகளில் ஒத்துழைப்பை ஏற்படுத்துவது குறித்தும் இந்த பயணத்தின்போது ஸ்லோவாக்கிய தலைவர்களுடன் பிரதமர் ஆலோசனை நடத்தவுள்ளார். அந்நாட்டின் குடியரசுத் தலைவர் திரு பெலிகிரினியையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி சந்திக்கவுள்ளார். இந்தியா ஸ்லோவாக்கிய இடையே இரு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தகம் 2024 1 பில்லியன் அமெரிக்க டாலரை தாண்டி கடந்த ஆண்டு 1.8 பில்லியன் அமெரிக்க டாலரை எட்டியது. ரயில்வே பணியாளர் தேர்வு வாரியத்தின் தேர்வு நடைமுறைகளை மேலும் வெளிப்படைத்தன்மையுடனும் துல்லியமாகவும் நடத்த ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நேற்று ரயில்வே உயரதிகாரிகளுடன் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசியபோது இதனை தெரிவித்த அமைச்சர், துறை ரீதியான தேர்வுகளை கணினி வழி தேர்வுகள் முறைக்கு மாற்றுவதில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக கூறினார். தேர்வு நடைமுறைகளை வேகமாகவும் திறமையாகவும் மாற்ற டேப்லெட் வாயிலாக தேர்வுகளை நடத்துவதை ஊக்குவிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். இந்நிலையில் கடந்த நிதியாண்டில் ரயில்வேயில் 47,000 மேற்பட்ட காலிப்பணியிடங்களுக்கு நடத்தப்பட்ட தேர்வுகளில் 43,000 மேற்பட்டோர் பணி நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நீட் மறுதேர்வு எழுதும் மாணவர்களுக்கு தேசிய தேர்வு முகமை கூடுதலாக 15 நிமிடங்கள் வழங்க முடிவு செய்துள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். போபால் விமான நிலையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள தேர்வு மிகவும் நேர்த்தியாக நடத்தப்படும் என்று அவர் மாணவர்களுக்கு உறுதியளித்துள்ளார். மாணவர்கள் அனைவரும் நம்பிக்கையுடன் தேர்வை சந்திக்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டார். முன்னதாக நீட் மறுதேர்வு ஏற்பாடுகள் குறித்து மத்திய அமைச்சரவை செயலாளர் திரு டி வி சோமநாதன் தேசிய தேர்வு முகமையின் தலைமை இயக்குநருடன் ஆலோசனை நடத்தினார். சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு மறுதேர்வை எந்தவித குளறுபடியும் இன்றி வெளிப்படையாகவும் பாதுகாப்பாகவும் நடத்த வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். இந்நிலையில் வினாத்தாள் கசிவு குறித்து மத்திய புலனாய்வு அமைப்பு தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறது. திமுக ஆட்சிக்காலத்தில் கூடுதலாக மின் உற்பத்திக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் குற்றம் சாட்டியுள்ளார். கோவையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோடைக்காலத்தில் மின் தேவை அதிகரிக்கும் என்று தெரிந்தும் அதற்கான முன்னேற்பாடுகளை கடந்த கால அரசு மேற்கொள்ளவில்லை என்று கூறினார். மின் உற்பத்திக்காக 7,000 கோடி ரூபாய் செலவிடப்பட்டதாக கூறப்பட்டாலும் மின் கட்டமைப்புகளை மேம்படுத்த 627 கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்பட்டதாக திரு செங்கோட்டையன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. மாநிலத்தில் சட்டவிரோதமாக செயல்படும் கல்குவாரிகள் மற்றும் அனுமதி சீட்டு இல்லாமல் கனிமங்களை எடுத்து செல்லும் வாகனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. கல்குவாரிகளின் செயல்பாடுகள் தொடர்பாக சென்னையில் நேற்று கனிம வளத்துறை அமைச்சர் திரு டி கே பிரபு அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தில் பேசிய அவர், கல்குவாரிகள் மூலம் வருவாயை அதிகரிப்பதற்கான சாத்திய கூறுகளை கண்டறியுமாறு கேட்டுக் கொண்டார். சட்டவிதிகளுக்குட்பட்டு செயல்படும் குவாரி மற்றும் கல் உடைக்கும் பணிகளை மேற்கொள்ளும் உரிமைதாரர்களின் அனைத்து கோரிக்கைகளையும் உடனுக்குடன் நிறைவேற்ற வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு அமைச்சர் அறிவுறுத்தியதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தது தொடர்பாக காவல்துறை அதிகாரிகளிடம் நேற்று இரண்டாவது நாளாக விசாரணை நடைபெற்றது. சம்பவத்தின் போது காவல் ஆய்வாளராக இருந்தவர்கள் மற்றும் 3 உதவி ஆய்வாளர்களிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். வளிமண்டல சுழற்சி காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஏனைய தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டியில் நேற்று இரவு சூறைக்காற்றுடன் கனமழை பெய்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்த மழை காரணமாக பேச்சிப்பாறை அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. பெருஞ்சாணி அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 3 உயர்ந்துள்ளது. இன்றும் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதால் மாவட்டத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டத்திலும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. இதன் காரணமாக அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இருவரி செய்திகள். அமெரிக்காவுடனான இடைக்கால ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்தாதவரை அந்நாட்டுடன் அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் நடைபெறாது என்று ஈரான் கூறியுள்ளது. தைவான் எல்லைக்குள் சீனாவின் ராணுவ விமானங்கள் மற்றும் சிறிய கப்பல்கள் அத்துமீறி நுழைந்துள்ளதாக அந்நாடு குற்றம் சாட்டியுள்ளது. தட்டம்மையால் பாதிக்கப்பட்டுள்ள மாலத்தீவுக்கு இந்திய மருத்துவ உதவிகளை அனுப்பி வைத்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் பகுதியில் இடுகாட்டை பயன்படுத்துவதில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட பிரச்சினை தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் தலைமையில் சமாதான பேச்சுவார்த்தை நேற்று நடைபெற்றது. பால் கொள்முதல் விலையை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் சங்கத்தினர் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். நடப்பு நிதியாண்டில் திருச்சி ரயில்வே கோட்டம் சரக்கு போக்குவரத்து மூலம் 777 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியுள்ளது. குருவாயூரிலிருந்து சென்னை எழும்பூர் வரை இயக்கப்படும் விரைவு ரயில் இம்மாதம் 20 முதல் 29 தேதி வரை திருச்சூர், பாலக்காடு, பொள்ளாச்சி, திண்டுக்கல் வழியாக இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் படை வீரர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை மாநில மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சரத்குமார் வழங்கினார். பள்ளிக் குழந்தைகளுக்கான காலணிகளை தரமாக தயாரிப்பது குறித்து உற்பத்தி நிறுவனங்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சியை இந்திய தர நிர்ணய அமைவிடம் நேற்று கோவையில் நடத்தியது. சென்னை ராயப்பேட்டையில் தேசிய மாம்பழ திருவிழாவை மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் நேற்று தொடங்கி வைத்தார். விளையாட்டுச் செய்தி. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. தர்மசாலாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி பிற்பகல் 1:30 தொடங்குகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் கனடா போஸ்னியா இடையிலான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. டொராண்டோவில் இன்று அதிகாலை நடைபெற்ற ஆட்டத்தில் இரு அணிகளும் தலா 1 அடித்தன. அமெரிக்க பராகுவே அணிகளுக்கிடையேயான ஆட்டம் லாஸ் ஏஞ்சல்ஸில் தற்போது நடைபெற்று வருகிறது. மகளிர் உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 87 வித்தியாசத்தில் இலங்கையை வென்றது. மற்றொரு போட்டியில் அமெரிக்கா 5 வித்தியாசத்தில் கனடாவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கிய குடியரசில் 3 அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். ரயில்வே பணியாளர் தேர்வு வாரியத்தின் தேர்வு நடைமுறைகளை மேலும் வெளிப்படைத் தன்மையுடனும் துல்லியமாகவும் நடத்த ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். திமுக ஆட்சிக் காலத்தில் கூடுதலாக மின் உற்பத்திக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே எஸ் செங்கோட்டையன் குற்றம் சாட்டியுள்ளார். சட்டவிரோதமாக செயல்படும் கல்குவாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: டைல்ஸ் வாங்க எங்க போனாலும் ஸ்டாக் அவைலபிலிட்டி இல்ல. பிரைஸும் நார்மலை விட ரொம்ப அதிகமா இருக்கு.
1: அட, நம்ம அனுஜ் ஸ்டைல்ஸ் மால்ல ட்ரை பண்ணு. அனுஜ்ல எப்போதும் ஸ்டாக் அவைலபிளா இருக்கும். இந்த கரண்ட் சிச்சுவேஷன்லயும் 30% ஆஃபர் தராங்க. சோ அஃபோர்டபிள் பிரைஸ்ல டைல்ஸ் பர்சேஸ் பண்ணலாம்.
2: அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் மற்றும் தெங்காசி.
3: கார் வாங்குறது கனவு மாதிரி, அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான காசு வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
4: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
5: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
4: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ்.
6: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமையல்.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. பாம்ப கண்டா படையே நடுங்கும்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த பாம்பே நடுங்கிற ஒரு ஆள்னா அது கீரி பிள்ளைதான். ஒரு வீட்டு போன சைஸ்ல மட்டுமே இருக்கிற கீரிக்கு ஏன் பாம்புகள் இவ்வளவு பயப்படுது? பாம்போட விஷத்தை வச்சு தாக்கலாம்ல அப்படின்லாம் சின்ன வயசுல யோசிச்சிருப்போம். ஆனா ஏன் தாக்க முடியலன்னு அதுக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கலாமா? பாம்புகள்ல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, ராஜநாகம் கிட்டத்தட்ட 20 அடி நீளம் வர வளரும். எதிரிய பாத்துச்சு அப்படின்னா பாஞ்சு தாக்கும். ஆனா கீரிட்ட இது பழிக்காது. பாம்புகளை வீழ்த்த அதோட தலைய குறி வச்சு கரெக்டா தாக்கி தலைய ஈஸியா துண்டாக்குற பவர் கீரிட்ட இருக்கு. அதே சமயம் இயற்கையாவே பாம்புகளோட விஷம் கீரிகளை பாதிக்கிறது கிடையாது. கீரிகளோட குட்டிய தாய் கீரிகள் இல்லாத சமயத்துல பாம்புகள் தாக்குமா? அதனால கீரிகள் தன்னோட சந்ததிகளை பாதுகாக்க பாம்ப எந்த இடத்துல கண்டாலும் சண்டை போட்டு கொன்றுமா? இப்ப தெரிஞ்சிருக்கும் ஏன் இந்த பாம்பும் கீரியும் அடிக்கடி சண்டை போடுது அப்படின்னு. தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: யார நம்புறதுனே தெரியலக்கா.
1: ஏன், என்னாச்சு?
0: ஆன்லைன்ல ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சாங்க. நல்லா பேசணும், நல்லா பழகணும், எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஒரு நாள் நான் ஒரு ஆப் யூஸ் பண்றேன், அதுல எனக்கு நிறைய ஏர்னிங்ஸ் வருது, நீயும் ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னாங்க.
1: நீயும் உடனே பண்ணிட்டியா?
0: உடனே பண்ணல. ஆனா அவங்க எல்லாம் ஓ நல்லதுக்கு தான் சொல்றேன், என்ன நம்ப மாட்டியா அப்படின்னு கேட்டாங்க. சரி, இவ்ளோ நல்லா பேசுறோம், சரியாதான் இருக்கும்னு ஆப்ப டவுன்லோட் பண்ணி அதுல கேட்ட காசையுமே சென்ட் பண்ணேன். அதுதான் நான் அவங்க கிட்ட கடைசியா பேசினது. அதுக்கப்புறம் அவங்கள ரீச் பண்ணவும் முடியல, சென்ட் பண்ண காசும் வரல.
1: ஆன்லைன்ல முகம் தெரியாத ஆளு நல்லா பேசுறாங்கன்னு அவங்க கேட்டதுக்காக பணம் அனுப்புவியா? ஆன்லைன்ல கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் கிடையாதுங்கறத புரிஞ்சுக்க.
0: இப்போதான்க்கா புரியுது.
1: சரி வா, சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி இன்னொரு ஆள் பாதிக்கப்படாம தடுக்கலாம்.
2: நட்பு என்ற பெயரில் இணைய மோசடிகள் அதிகம் நடக்கிறது. பணத்தை அனுப்புவதற்கு முன் இது தேவைதானா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தகவல்களோடு விழுப்புப்பாடு. விழுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் சரியாக 8:31 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடலோ சேஃபம் 90.4 விழுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததான் இன்றைக்கான மீன் விலை நிலவரத்தை கொடுக்க நம்ம கேப்டன் ராஜன் இணைஞ்சிட்டாங்க. அவனோட பேசலாம். வணக்கம் அண்ணே.
2: வணக்கம் வணக்கம். காலை வணக்கம் எல்லோருக்கும்.
1: காலை வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நல்லா இருக்கண்ணா.
2: சூப்பரா இருக்குன்னு எல்லாரும் கடலோ சேஃபம் சார் சொல்லிட்டு அப்படியே விலைக்கு போயிருமா?
1: ஆ போயிடலாம்.
2: காலை நிலவரம் கடலூர் சீப்பரம் இந்த விலை நிலவரம் இந்த மக்கள் நிலவரம் 5:30 8 வரை மேக்சிமம் இன்னைக்கெல்லாம் விலையே முடிஞ்சது. ஏன்னா வல்லங்களே கடலுக்கு போல. ஆமா, 2-3 வல்லம் கோலாவளம் போயிருந்துச்சு. அதன்படி கொஞ்சம் கூட கரையோரமா அந்த மீன்களை பத்தி சொல்லுவேன். வழக்கமா போற மாதிரி 400 ரூபாய் இன்னைக்கு நகர ரேட்டு அந்த அளவுக்கு போயிருக்கு. அதே மாதிரி முரல் மீன், இந்த பொடி, பொத்தமரல், இந்த பாலத்தோரத்துல விட்டுட்டு வந்த மீன் எல்லாம் வந்துகிட்டு 300 ரூபாய் 400 ரூபாய் அதுவுமே போச்சு. அப்புறம் அட்டமரல் 300 ரூபாய்க்கு போச்சு. கலிங்கமரல் இதெல்லாம் வந்து 450 ரூபாய் 475 ரூபாய் ரேஞ்சுக்கு போச்சு. அப்புறம் கொஞ்சம் பொடி விலை மீன்கள் வந்துச்சு. அந்த கரையோரமா விட்ட வளங்கள்ல தான் வந்துச்சு. அந்த மீன்கள் என்னன்னா 300 ரூபாய்க்கு 350 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்குன்னு எந்த மீன் கிடையாது. 200 ரூபாய்க்குன்னு சொல்ல போனா நம்ம சூட உலையில போயிட்டு இருந்த சூட மீன் மட்டும் 220 ரூபாய் ரேஞ்சில் போச்சு. அடுத்தாப்புல வந்துகிட்டு காரம் முறக்குன்னு 150 ரூபாய் ரேஞ்சில் போச்சு. மீன்கள் நிறைய வியாபாரிகள் கிடையாது. கடைக்காரன் வந்து கிட்டத்தட்ட 58 நாட்கள் இந்த கடைக்காலம் தொடங்கி இந்த காலங்கள் இன்னும் 2-3 நாள் தான் இருக்கு போட்டுகள் போறதுக்கு. இந்த நிலைமையில இந்த காத்துகள் கடுமையான உரத்தினால வல்லங்கள் கொஞ்சம் போகல. ரெண்டாவது எல்லாருமே வந்து போட்டிகளுக்கு வேலை வாங்க போயிருவாங்க. மாத்தி மாத்தி தொழில் செய்வாங்கல்ல. அவங்க படகுல இவங்க கொஞ்சம் ஏறி போவாங்க. அதனால வலைகளை நிறைய படகுல இறங்கி போட்டாங்க. நிறைய வல்லங்களுமே போகல. இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கு. வியாபாரிகள் தான் வந்து மீன்கள் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இருந்தாலும் இந்த 2 நாட்கள் தானே நிறைய மீன்கள் வரும், வாங்கி பயனடைட்டு. இன்றைக்கு நிலவரம் இதுதான். மீன்கள் வந்து ரொம்ப சொல்ற அளவுக்கு மீன்கள் கிடையாது. ஆமா,
1: என்ன நிலவரம் எப்படி இருக்கு நம்ம கடற்கரை அப்படின்ற எல்லா தகவலையும் வந்து தெரிவிச்சிட்டாங்க. ஆனா உனக்கு ஒரு நன்றி. இப்ப எடுத்து பாடல் வந்துட்டு இருக்கு, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது நம்ம கடலோ சேஃபம் 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: சுந்தரேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
0: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 8:43 ஆகிடுச்சு. நம்ம நிகழ்ச்சியுடன் நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. இந்த நிறைவு பகுதியில் நம்ம கேப்டன் ராஜன் கொஞ்ச நேரத்துக்கு மேலே வந்து சொன்னாங்களே, நம்மளுடைய மீனவர்கள் பற்றி ரொம்ப எல்லோரும் வந்து பரபரப்பாக வந்து இருக்காங்க. யாரும் வந்து கடலுக்கே வந்து போகல, வலையெல்லாம் ஏற்றி கரையில் வச்சு வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே வேலைகள்லாம் வந்து போயிட்டுருக்கு. நிறைய குழப்பங்கள் நம்ம கடற்கரை சுற்றி வந்து இருக்குது. எல்லாத்தையும் வந்து சீக்கிரம் அதிகாரிகள் என்ன நடக்குது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெளிவுபடுத்துவாங்க. இப்போ வரைக்கும் நிறைய கேள்விகள் குழப்பங்கள் ஊர் ஃபுல்லாக வந்து போயிட்டே இருக்குது. கடலுக்கு வந்து போகுமா, முதக்கடல் வந்து போகுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த குழப்பத்திலே வந்து இருக்காங்க. கொஞ்சம் இந்த மாதிரி எப்போவுமே பரபரப்பு இருக்கிறதா, இப்போ இந்த காற்றும் சேர்ந்து அந்த பரபரப்புக்கு வந்து கொஞ்சம் தூபம் போடுற மாதிரி காற்று அடிச்சுக்கிட்டே இருக்குது. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பல குழப்பங்கள். இன்னும் 2-3 நாள் இருக்குது, அதுக்குள்ளே வந்து காற்று குறையும் சொல்லியிருக்காங்க. பார்ப்போம், குறைஞ்சின்னா நல்லது தான். இதே மாதிரி காற்று இல்லாமல் இப்போ நம்ம தொழில் தொடங்குகிற நேரத்தில் ஏதாச்சும் அந்த காற்று கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டு வழி விட்டு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி வழி அனுப்பி வச்சா நல்லாயிருக்கும். பார்ப்போம் காற்று இதெல்லாம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லோரும் வந்து பொறுமையாக காத்துருங்க. யாரும் பதட்டப்பட வேணாம், எல்லாம் நல்லதே நடக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சியை நிறைவு பண்ணிக்கிறேன். நீங்கள் நேரம் இணைந்திருந்தது நம்ம பாமன் நேசகரங்கள கட்டளை இன்னக்கடல செஃப்எம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருந்தது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ போயிட்டு மீண்டும் உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். நன்றி, டாட்டா, பை பாய், சி யூ மக்களே.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்பிடித நீராட்டு விழா, சமூக சேவை, பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசையம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 9 மணி. ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். அமெரிக்க கடற்படை தாக்குதலில் இந்திய மாலுமிகள் 3 பேர் உயிரிழந்ததற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. அகமதாபாத் விமான விபத்து தொடர்பாக சர்வதேச விதிமுறைகளின்படி விசாரணை முறையாக நடைபெற்று வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். பஞ்சாபில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலில் 117 தொகுதிகளிலும் பிஜேபி தனித்து போட்டியிட முடிவு செய்துள்ளது. அசாம் மற்றும் மேகாலய மாநிலங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் கனடா போஸ்னியா அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. இனி விரிவான செய்திகள். அமெரிக்க கடற்படை தாக்குதலில் இந்திய மாலுமிகள் 3 பேர் உயிரிழந்ததற்கு மத்திய அரசு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோவிடம் தொலைபேசியில் பேசி தனது கடும் கண்டனத்தை பதிவு செய்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு ஜெய்சங்கர் வணிக கப்பல் போக்குவரத்திற்கு எதிராக இத்தகைய கொடிய தாக்குதல்கள் நடத்தப்படுவது நியாயமற்றது என்று தெரிவித்துள்ளார். ஓமன் கடற்கரை அருகே பலாவ் நாட்டு கொடியுடன் சென்ற எம்டி ஸ்டெட்டபெலோ என்ற டேங்கர் கப்பல் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் 3 இந்திய மாலுமிகள் உயிரிழந்தனர். இக்கப்பலில் மொத்தம் 24 இந்திய ஊழியர்கள் இருந்தனர். அவர்களில் 21 பேர் மீட்கப்பட்ட நிலையில் காணாமல் போன 3 பேரும் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டது. வணிக கப்பல்கள் மீது வன்முறையை பயன்படுத்துவது சர்வதேச கடல்சார் வர்த்தகத்தின் பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை சிதைக்கும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட ஏர் இந்திய விமானம் விபத்துக்குள்ளானது தொடர்பாக சர்வதேச விதிமுறைகளின்படி விசாரணை முறையாக நடைபெற்று வருவதாக சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விபத்துக்கான உண்மையான காரணங்களை கண்டறியவும் இனிவரும் காலங்களில் விமான பயணங்களின் பாதுகாப்பை மேலும் அதிகரிக்கவும் அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக கூறினார். இந்நிலையில் இந்த விமான விபத்து குறித்து விசாரணை பணியகம் இடைக்கால அறிக்கையை வெளியிட்டுள்ளது. அதில் விபத்து குறித்த விசாரணை மிகவும் நேர்மையாகவும் ஆதாரங்களின் அடிப்படையிலும் முழுமையாக நடத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உற்பத்தி துறையில் முன்னெப்போதும் இல்லாத வளர்ச்சியை இந்தியா எட்டியுள்ளதாக மத்திய கனரக தொழில்துறை அமைச்சர் திரு குமாரசாமி தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் மத்திய உற்பத்தி தொழில்நுட்ப நிறுவனத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் பிரதமர் திரு நரேந்திர மோடி தொழில் வளர்ச்சிக்கு அளித்து வரும் முக்கியத்துவமே இதற்கு காரணம் என்று கூறினார். இதன் காரணமாக நாட்டில் வேலைவாய்ப்புகள் அதிகரித்துள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். உற்பத்தி சார்ந்த பொருளாதார வளர்ச்சிக்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதால் தொழில்துறையின் வளர்ச்சி முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு அதிகரித்து காணப்படுவதாகவும் திரு குமாரசாமி கூறினார். ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையின்போது இந்தியாவின் ஏவுகணைகள் மிக சிறப்பாக செயல்பட்டதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். உதம்பூரில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் இதன் காரணமாக இந்தியாவிடம் ஆயுதங்களை வாங்க உலக நாடுகள் மிகுந்த ஆர்வம் காட்டுவதாக கூறினார். 2014 ஆண்டுடன் ஒப்பிடும்போது நாட்டின் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி 174% அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தோனேஷியா பங்களாதேஷ் உள்ளிட்ட நாடுகளுக்கு ஆயுதங்களை இந்தியா ஏற்றுமதி செய்து வருவதாகவும் ஆயுதங்களுக்காக மற்ற நாடுகளை இந்தியா சார்ந்திருந்த நிலை மாறிவிட்டது என்றும் திரு ஜிதேந்திர சிங் கூறினார். பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்கு உலக நாடுகள் முன்வர வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. தஜிகிஸ்தானில் நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் சர்வதேச மாநாட்டில் உரையாற்றிய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் பயங்கரவாதிகளுக்கு அடைக்கலம் மற்றும் நிதியுதவி தருவது எல்லை தாண்டிய பயங்கரவாதம் ஆகியவை மனித நேயத்திற்கும் சர்வதேச விதிமுறைகளுக்கும் எதிரானது என்று கூறினார். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு என்பது வெறும் பிராந்திய அளவிலான குழு மட்டுமல்ல, அது யுரேஷியா முழுவதும் வரலாற்று மற்றும் கலாச்சார ரீதியாக தொடர்புடைய நாடுகளுடன் இந்தியாவை இணைக்கும் முக்கிய பாலம் என்றும் திரு கீர்த்தி வர்தன் சிங் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. டேராடூனில் உள்ள இந்திய ராணுவ பயிற்சி கல்லூரியில் இன்று நடைபெறும் அணிவகுப்பை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பார்வையிடுகிறார். இந்த ஆண்டு முதன்முறையாக பெண் அதிகாரிகள் தங்கள் ஆண்களுக்கு நிகராக அணிவகுப்பில் பங்கேற்க உள்ளதாகவும் இது வரலாற்று சிறப்புமிக்கது என்றும் அந்த கல்லூரி கூறியுள்ளது. இந்த அணிவகுப்பை தொடர்ந்து 500 மேற்பட்ட ஆண் மற்றும் பெண் அதிகாரிகள் ராணுவத்தில் அதிகாரிகளாக பொறுப்பேற்க உள்ளனர். இந்த அணிவகுப்பு என்பது வெறும் ராணுவ மரபு மட்டுமல்ல, தேசத்திற்கு சேவை செய்ய இளம் அதிகாரிகள் அர்ப்பணிப்புடன் இருப்பதை குறிப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பஞ்சாபில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலில் 117 தொகுதிகளிலும் பிஜேபி தனித்து போட்டியிட முடிவு செய்துள்ளது. புதுதில்லியில் இது தொடர்பாக மாநில பிஜேபி தலைவர்களுடன் மூத்த தலைவர் திரு அமித்ஷா, கட்சியின் தலைவர் திரு நிதின் நபின் ஆகியோர் நேற்று ஆலோசனை நடத்தினர். இந்த கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி பஞ்சாப் மாநில செயலாளர் திரு கேவல் சிங் தில்லான், தற்போது மாநிலத்தில் பிஜேபி எந்த கட்சியுடனும் கூட்டணி அமைக்கவில்லை என்று கூறினார். பஞ்சாப் மாநிலத்தில் தற்போதுள்ள பொருளாதாரம் மற்றும் சமூக நெருக்கடியில் இருந்து அம்மாநிலம் மீண்டு வருவதற்கு இரட்டை என்ஜின் அரசு அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார். அணுசக்தி பேச்சுவார்த்தை தொடர்பாக இடைக்கால ஒப்பந்தம் முறையாக செயல்படுத்தப்பட்டால் மட்டுமே அமெரிக்காவுடன் ஈரான் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தும் என்று அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்சி கூறியுள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆரம்பகட்ட ஒப்பந்தத்திற்கு பிறகு தனது கடமைகளை நிறைவேற்ற ஈரான் 60 கால அவகாசம் வழங்கும் என்றும், அந்த குறிப்பிட்ட காலத்திற்குள் அமெரிக்கா தனது வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறினால் ஒப்பந்தம் கையெழுத்தாகாது என்று அவர் எச்சரித்துள்ளார். கடந்த காலத்தில் அமெரிக்கா அளித்த வாக்குறுதிகளை மீறியுள்ளது என்றும் அவர் கூறினார். தங்கள் நாட்டு பாதுகாப்பிற்கு ஐநா சபையையோ பிற சர்வதேச அமைப்புகளையோ ஈரான் சார்ந்திருக்கவில்லை என்றும் திரு அராக்சி தெரிவித்தார். புவிசார் குறியீடு பெற்ற புகழ்பெற்ற தேஜ்பூர் லிச்சி பழங்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் பணியை அசாம் முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா நேற்று தொடங்கி வைத்தார். கவுஹாத்தி விமான நிலையத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிங்கப்பூருக்கு 500 எடையுள்ள பியாஜி ரக லிச்சி பழங்கள் அடங்கிய பெட்டிகள் விமானத்தில் ஏற்றப்பட்டது. நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா, கடந்த சில ஆண்டுகளாகவே தேஜ்பூர் லிச்சி பழங்கள் சர்வதேச சந்தையில் தங்களுக்கு என ஒரு தனி இடத்தை பிடித்து குறிப்பிட்டார். சில நாட்களுக்கு முன்புதான் விவசாயம் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையம் மூலம் 1000 லிச்சி பழங்கள் துபாய்க்கு ஏற்றுமதி செய்யப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார். துபாயை தொடர்ந்து தற்போது சிங்கப்பூர் சந்தையும் திறக்கப்பட்டுள்ளதை குறிப்பிட்ட அவர், இந்த முன்னெடுப்பு அசாம் விவசாயிகளுக்கு பெரும் ஊக்கமளிப்பதோடு வரும் காலங்களில் லிச்சி சாகுபடியை மேலும் அதிகரிக்க செய்யும் என்று திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா நம்பிக்கை தெரிவித்தார். அசாம் மற்றும் மேகாலயா மாநிலங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. அடுத்த 2 அருணாச்சல பிரதேசம், பீகார், கேரளம், மாஹே, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, ஒடிசா, இமயமலை ஒட்டியுள்ள மேற்கு வங்கம், சிக்கிம் மாநிலங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 2 மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரப்பிரதேசம், மேற்கு வங்கம், ஒடிசா, ஜார்க்கண்ட், பீகார் மற்றும் சத்தீஸ்கர் ஆகிய மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழைக்கான சாதகமான சூழல் நிலவுகிறது. தில்லி, உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர், இமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் மற்றும் ஜார்க்கண்ட் ஆகிய இடங்களில் நாளை வரை இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நேற்று நள்ளிரவு தில்லி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்று மற்றும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. அதே நேரத்தில் மரத்வாடா, விதர்பா மற்றும் மேற்கு ராஜஸ்தான் ஆகிய பகுதிகளில் இன்று வெப்ப அலை வீச வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் கனடா, போஸ்னியா அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. டொராண்டோவில் இன்று அதிகாலை நடைபெற்ற ஆட்டத்தில் இரு அணிகளும் தலா 1 அடித்தன. அமெரிக்கா, பராகுவே அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் லாஸ் ஏஞ்சல்ஸில் தற்போது நடைபெற்று வருகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அமெரிக்க கடற்படை தாக்குதலில் இந்திய மாலுமிகள் 3 உயிரிழந்ததற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. அகமதாபாத் விமான விபத்து தொடர்பாக சர்வதேச விதிமுறைகளின்படி விசாரணை முறையாக நடைபெற்று வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். பஞ்சாபில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலில் 117 தொகுதிகளிலும் பிஜேபி தனித்து போட்டியிட முடிவு செய்துள்ளது. அசாம் மற்றும் மேகாலயா மாநிலங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் கனடா, போஸ்னியா அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள் தங்கமான வாழ்த்து கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: அன்பான உள்ளங்களுக்கு அழகான காலை வணக்கங்கள். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை வாழ்த்துக்கள் வந்து நீங்கள் சொல்லணும்னா இன்றைக்கே வாழ்த்துக்களை சொல்லி கால் பண்ணுங்கள், எஸ்எம்எஸ் அனுப்புங்க, வாய்ஸ் நோட்டு அனுப்புங்க. நம்ம தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சி ஆரம்பித்தாச்சு 9:10. வணக்கம். ஹலோ.
4: ஹலோ, இனிய காலை வணக்கம் அண்ணா.
3: உங்களுக்கு இனிய காலை வணக்கம் அண்ணா.
4: ராமேஸ்வரம் செம்மரத்துல இருந்து பேசுறேன்.
3: ராமண்ணா சொல்லுங்க, யாருக்கு வாழ்த்து, என்ன பாடல்?
4: நண்பர் அண்ணன் குமார் மற்றும் தாமரை அவங்க இருவருக்கு இன்னைக்கு திருமண நாள். அவங்கள வாழ்த்தி ஒரு பாடலை போட்டுருங்க. கிழக்கு சீமையில படத்துல இருந்து மானுத்து மந்தையில அந்த சாமி போட்டு
3: அழகான பாடல் கேட்டிருக்கீங்க. பேர் என்னன்னா நீங்கள் வாழ்த்துக்களை சொல்லுங்க.
4: அண்ணன் குமாருக்கும் தாமரை அக்காவுக்கும் எனக்கு எனது இனிய திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு
3: நன்றி அண்ணா.
4: ஓகேண்ணா, ரொம்ப நன்றி.
3: நன்றி. குமார் தாமரை இவர்களுக்கும் இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்களை ராமேஸ்வரம் செம்மம்பலத்திலிருந்து ராமண்ணா சொல்லிட்டு கிழக்கு சீமையில படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. மானூத்து மந்தையில அப்படின்னு ஒரு அழகான பாடல். திருச்செங்கோட்டிலிருந்து மகிமா அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கத்தை சொல்லிட்டு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. திருவிழான்னு வந்தா அவ கோயில் வர மாட்டா அப்படின்னு ஒரு பாடலும் கேட்டிருக்காங்க. செய்ய துணிந்தவர்கள் சாதிக்கிறார்கள், செய்ய முடியாதவர்கள் போதிக்கிறார்கள். இது பெனாச்சா அவங்க சொன்னதை உங்களுக்கு நான் வந்து திரும்ப சொல்லினேன். இரண்டு பாடல்களும் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. நமது கடல் ஓசை பண்பலை 90.4 நம்ம தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க.
5: ஏண்டா அழுகிறேன், அவளை காணுமேடா. டே, உனக்கே டூ மச்சா இல்லை, ஃபீல் பண்ண வேண்டிய நானே சும்மா இருக்கேன்.
6: சைக்கிள் நின்னாலும் சக்கரம் சுத்துறது இல்லையா, அந்த மாதிரி உனக்கு ஒரு கஷ்டமே அது எனக்கு இல்லையாடா.

0: சூப்பரான ஹேர் கட் தானே, நம்மள சூப்பரா காட்டும். உங்க அழகுக்கு இனிமே நாங்க பொறுப்பு. பாம்பன்ல புதுசா திறந்தாச்சு சலூன் மாஃபியா. இன்னொரு முக்கியமான விஷயம், ஓபனிங் ஆஃபரா ஜூன் 10 தேதி வர ஹேர் கட்டிங்க்கு வெறும் 49 ரூபாய் தான். சலூன் மாஃபியா, சுலேகா காம்ப்ளெக்ஸ், சென்னை மொபைல்ஸ் அருகில், ரயில்வே ஃபீடர் ரோட், பாம்பன். முன்பதிவுக்கு கால் பண்ணுங்க 8438911353.
1: சம்மர் நாட்டு கூல் ரூஃப் டைல் வாங்கி அது சமாளிக்க அனு ஸ்டைல்ஸ் மால் தான் சரியான ஸ்பாட். அனு ஸ்டைல்ஸ் மால்.
2: கார் வாங்குறது கனவு மாதிரி, அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான காஸ் வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், ரீசனபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
3: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
4: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
3: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
5: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: டேய் சாப்பிட வாடா.
1: என்னம்மா சாப்பாடு?
2: ஆமக்கறி.
1: ஐயோ ஆமக்கறியா? அதெல்லாம் பிடிக்க கூடாதுமா, கடலோசியில சொல்றாங்கல்ல, அதெல்லாம் கேட்க மாட்டியா?
2: டேய் பெரிய ஆள் மாதிரி பேசாம வேலைய பாத்துட்டு சாப்பிடுறா.
1: ஏம்மா இந்த ஆமையை காப்பாத்திருந்தா இந்நேரம் அப்பாவுக்கு கடல் காப்பான் விருதும் 1000 ரூபாய் பணமும் கிடைச்சிருக்கும். அதை வச்சு கறி எடுத்து நல்லா சாப்பிட்டுருக்கலாம். எங்களை மாதிரி சின்ன பசங்களுக்கு கடல் வளத்தை காப்பாத்த அப்பா அம்மா தானே சொல்லி தரணும். அதை விட்டுட்டு இப்படி பண்ணா நான் மீன் பிடிக்க போகும்போது மீன் மாட்டாது, பிளாஸ்டிக்கும் சொரியும் தான் மாட்டோம். இனிமே ஆமையை பிடிக்க வேணாம்னு அப்பாட்ட சொல்லுங்க. அதை காப்பாத்தி அப்பாவுக்கு கடல் காப்பான் விருது வாங்கி கொடுத்து பெருமை சேர்க்க போறேன். இதை நீயே சாப்பிடு.
0: டேய் ராஜு போகாதடா, இனிமே வைக்க மாட்டேன்.
3: ஆமா மாதிரி அரிய வகை கடல்வாழ் உயிரினங்களை காப்பாத்துங்க. அதை வீடியோவா எடுத்து கடல் ஓசையின் வாட்ஸ்அப் எண்ணான 709-443-9999 அனுப்புங்க. கடல் காப்பான் விருது பெறுங்க, கூடவே 1000 ரூபாய் பரிசும் உண்டு. சமுத்திரம் பழகுவோம், கடல் வளம் காப்போம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள் தங்கமான வாழ்த்து கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: இணைஞ்சிருக்கீங்க நமது கடல் ஓசை பண்பலை 90.4 நம்ம தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க. நம்ம கடலாடி வட்டம் சவரியாறு பட்டணத்தில் இருக்கிற நம்ம ராபர்ட்டன்னு அவங்க மகளுக்கும் மயனுக்கும் மனைவிக்கும் ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. ஜெய்சன் செபினா இவங்களுக்காக ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. விஜய் படத்திலிருந்து அவங்களுக்கும் தெரி படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் வருது. அடுத்து ராமநாதபுரத்தில் இருந்து சகானா அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கத்தை சொல்லிட்டு கல்லுக்குள் ஈரம் அந்த படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் ஒன்று கேட்டிருக்காங்க. ராமநாதபுரத்திலிருந்து நிசான் ஷரீப் அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கத்தை சொல்லிட்டு அவங்க அப்பா சுல்தான் ஷரீப் அவங்களுக்கு வந்து இன்றைக்கி பிறந்த நாளாம். சுல்தான் ஷரீப் அவங்களுக்கு அவங்க மயன் சார்பாகவும் குடும்பத்தின் சார்பாகவும் எனது சார்பாகவும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை கடல் ஓசை பண்பலை 90.4 சார்பாக அவங்க தெரிவிச்சுட்டு அவங்களும் ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. விஸ்வாசம் படத்தில் இருந்து இன்றைக்கி வந்து நம்ம இந்த கெரிப்பழம் அப்படின்னு ஒரு பழம் இருக்குது, அதாவது பசலிப்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பழம் வந்து நாகாலாந்து, மிசோரம், மணிப்பூர் இங்கெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக விளையும். இந்த பழம் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான பழமும் கூட, மேலே வந்து சொறுசொறுப்பாக இருக்கும், ஆனால் உள்ள நல்லா சிறப்பாக நல்லா புளிப்பு தொகப்பு நல்லா இருக்கும். இந்த பழம் வந்து விட்டமின் சி, இ, கே நிறையா சத்துக்கள் இருக்குது. ஸ்ட்ரென்த்து இல்லாதவங்க இந்த பழத்தை சாப்பிடலாம். இந்த பழத்தை வந்து கேக்குக்கும் இப்போ வந்து வச்சு அந்த கேக்கும் செய்கிறாங்க, மற்ற பழத்துகளோட கலந்தும் போடுவாங்க. ஆனால் இது தனியாக சாப்பிட்றது ரொம்ப சுவையாக நல்லா இருக்கும், நல்ல சத்துக்கள் இருக்கும், உடல்நிலைக்கும் ரொம்ப ஹெல்த்தை தரும் இந்த பழம் அப்படின்னு சொல்லிட்டு முத்தான மூன்று பாடல்களும் வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க கடல் ஓசை பண்பலை 90.4 உங்கள் தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியிலாங்க. நாளைக்கு வாழ்த்துக்கள் இல்லை, அதனால் இன்றைக்கே வாழ்த்துக்களோடு வாங்க.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: வெளிநாடுகளுக்கு போகணும் அப்படின்னா விசா, பாஸ்போர்ட், டிக்கெட் இது எல்லாமே அவசியம். இன்டர்நேஷனல் ஐடி கார்டு பாஸ்போர்ட்னு தெரியும், ஆனா அதை வச்சுக்கிட்டு மட்டும் வெளிநாடுகளுக்கு போயிட முடியுமா என்ன? கண்டிப்பா முடியாது. சரி, அப்பனா விசானா என்ன தெரிஞ்சுக்கலாமா? இப்போ நம்ம வீட்டுக்குள்ள நாம போக யாருக்கிட்டையும் பெர்மிஷன் வாங்க தேவையில்ல, ஆனா அடுத்தவங்க வீட்டுக்குள்ள போக அவங்க கிட்ட பெர்மிஷன் வாங்கணும்ல. அதே மாதிரிதான் நாம இந்தியாக்குள்ளேயே போக விசா தேவையில்ல, ஆனா வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னா நாம எந்த நாட்டுக்கு போகணுமோ அந்த நாட்டோட தூதரகத்துல நாம எதுக்கு அந்த நாட்டுக்கு போறோம், என்ன ஏது அப்படின்ற காரணத்தை சொல்லி பெர்மிஷன் வாங்கணும். அந்த அனுமதி சீட்டு பேர் தான் விசா. விசாலேயே டூரிஸ்ட் விசா, ஒர்க் விசா, ஸ்டூடெண்ட் விசான்னு ஏகப்பட்டது இருக்குது.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: அக்கா, நம்ம பிரியா அக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆளு வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை FM 90.4.
5: ஒன்பது மணி 44 நிமிஷத்தில் கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சி இதோடு நிறைவு பெறும் நேரத்துக்கு நம்ம வந்துட்டோம். மக்களே, நிறையா பேர் SMS அனுப்பியிருக்கீங்க, உங்களுக்கு பாடல் கொடுக்க முடியலை, அதனால் நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சி தொகுப்பாளர் நிவா வந்திருக்காங்க, அவங்கள்ட்ட பாடலை கேளுங்க, பதிலை சொல்லுங்க. அடுத்து சியானா, அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கத்தை சொல்லிவிட்டு முதல்வன் படத்திலிருந்து ஒரு அழகான பாடலும் கேட்டிருக்காங்க. அடுத்து தங்கத்தின் தங்கம், அந்த படத்திலிருந்து செவ்வந்திப்பூ மாலகட்டி அப்படின்னு ஒரு அழகான பாடலை கேட்டிருக்காங்க. கள்ளக்குறிச்சியிலிருந்து கலைவாணி. இதோட நம்ம நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. எனது அன்பான சகோதர சகோதரிகள் அனைவரையும் திரும்ப வந்து திங்கக்கிழமை சந்திக்கும் வரை நேர்களாகிய உங்களில் இருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் தங்கம். இணைந்திருங்க, இது நமது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை பண்பலை 90.4 வரட்டா.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடலுக்கு கிளம்புவோமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம். சொமாட்டி
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பையன் கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
0: சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம். எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க. மளிகை சாமானே காணோம், எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு? இந்தா இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குன்னு?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏன்னா இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா கூடவே இருக்கிற மேசு, எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் வத்த போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: அட அதை வேற நினைச்சாலே அடிவேறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்லனா பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
2: அண்ணே நீ மாசுனே.
3: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 10 மணி. சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 10 மணி 1 நிமிடம். நேயர்கள் எல்லாரும் இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியுமே தொடங்கியாச்சு. நிகழ்ச்சிக்காக அடுத்த 2 மணி நேரம் உங்க கூட பேச போறது நானி வாஷ்ணி மற்றும்
3: இனிதா பிரகாசி.
2: சைவம் படம் பலருமே பார்த்துருப்போம். அதில் வந்து அழகிய அழகு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் கூட வரும். அந்த பாட்டுக்காக உன்னிகிருஷ்ணன் அவங்களுடைய மகள் உத்ரா உன்னிகிருஷ்ணன் கூட தேசிய அளவிலான விருதுகளையுமே வாங்கியிருந்தாங்க. ஸோ அந்த படத்தில் ஒரு சூப்பரான ஒரு சீன் இருக்கும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அம்மா இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து பல வருஷமாக குழந்தையே இருக்காது. போகிற வார இடத்துல எல்லாருமே குழந்தை எங்கே எங்கே அப்படின்னு கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுமே நிறைய இடத்த வந்து தவிர்த்துக்கிட்டே வருவாங்க. ஸோ யதார்த்தமாக ஒரு நாள் வந்து எல்லாரோடையும் ஃபேமிலியோடு சேர்ந்து கோயிலுக்கு போகும்போது அவங்களுடைய ஃப்ரெண்டு தெரியாமல் வந்து குழந்தை எங்கே அப்படின்னு கேட்கும்போது அவங்களுடைய அண்ணி பொண்ணு வந்து கரெக்டாக அம்மா அப்படின்னு கூப்பிட்டுட்டு ஓடிடும். உடனே அவங்களும் அவங்களுடைய ஃப்ரெண்டுமே இதுதான் உன் பொண்ணா, க்யூட்டாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இந்த ஒரு விஷயத்தினால அவங்களுமே ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க. அப்போ தான் வந்து கவிஞர் முத்துக்குமாருமே ஒரு சூப்பரான வரிகளை வந்து வச்சிருப்பாரு. நன்மைக்கு சொல்லிடும் பொய்களும் அழகு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரிகளை யார்னாலையுமே இன்னும் வர மறக்கவே முடியாது, பலரோட நினைவுல இன்னுமே நிற்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்னைக்கான சனிக்கிழமைக்கான நேசக்கரங்கள் நிகழ்ச்சியுமே இருக்க போகுது. அதாவது நன்மைக்கு சொல்லிடும் பொய்களும் அழகு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயத்துக்காக நீங்க சொன்ன பொய் என்ன அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களாவோ இல்லை இந்த பொய்யை தான் சொன்னேன் அப்படின்றத கூட நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில நீங்களும் பகிர கால் பண்ணுங்க 709-449-3999. நாம செய்யக்கூடிய பொதுவான தப்புகளில் ஒன்று தாங்க பொய் சொல்றது. ஆனா பொய் சொல்றதுன்றது மனுஷனோட இயல்புல இருந்து எடுக்கவே முடியாது அப்படின்னு தான் இன்னும் வர நிறைய ஆய்வாளர்களுமே கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பத்தின ஒரு யோசிக்க நேரம் ஒதுக்குறது அப்படின்றதுமே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம்தான். ஏன்னா பொய் சொல்றதுக்கு ஒரு நல்ல காரணம் இருக்கிற பட்சத்துல தவிர மற்ற நேரங்களில் பொய் சொல்றது அப்படின்றது மிகப்பெரிய தவறு தான். ஸோ நல்ல விஷயத்துக்காக நம்ம பொய் சொல்லலாமே தவிர ஒரு விஷயத்த நல்ல விஷயமா ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொய் சொல்லக்கூடாது. அதுவும் எல்லா நேரங்கள்லையுமே இந்த பொய் சொல்றது அப்படின்றது தப்பு இல்லை. இப்போ நாளாம் இதுவரை பொய்யே சொன்னதில்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு கூட ஒரு சில இடங்கள்ல சின்ன சின்ன சிக்கல்கள் இருக்கதான் செய்யுது. இப்போ யோசிங்களேன், ஒரு பொய் சொன்னா அடுத்து ஒரு 10 பொய் சொல்ல தேவையில்லை அப்படின்ற ஒரு சூழல்ல அவங்களுமே பொய் சொல்லிதான் ஆகணும். ஏன்னா 10 பொய் அப்படின்றது ஒரு பொய்யை விட மோசமானது கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது இதுவரை பொய் சொல்லாதவங்க கூட அந்த மாதிரியான ஒரு சூழல்ல பொய் சொல்லலாமா வேணாமா அப்படின்ற ஒரு நிலையில தான் இருப்பாங்க. அதனால நல்ல விஷயங்களுக்கு நம்ம 1-2 பொய்களை வந்து சொல்லிக்கலாம். ஆனால் வந்து பொய் சொல்றதுமே ஒரு தவறான ஒரு விஷயம்தான். இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில நல்ல விஷயத்துக்காக நீங்க சொன்ன பொய் என்ன அப்படின்றத நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில பகிர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னைக்கான நிகழ்ச்சியுமே ரொம்ப சுவாரஸ்யமான வகையில போகும் அப்படின்றத சொல்லிட்டு அடுத்ததா 2 சூப்பரான பாடல்கள் வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: உங்க பையன் வீட்டுல எல்லாருக்கிட்டையும் ஆர்குமெண்ட்ல வின் பண்ணிடுவானே, என்ன படிக்க வைக்க போறீங்க?
1: கரெக்டா சொன்னீங்க, அதான் லா படிக்க ஆசை, ஆனா பெஸ்ட் காலேஜ் தேடிட்டு இருக்கோம்.
0: அப்போ விநாயக் கமிஷன்ஸ் லா ஸ்கூல் பாருங்க, தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலிங்குவல் டீச்சிங், ஓபி ஜிந்தால் மென்டர்ஷிப்போட கிராஸ் லேர்னிங் இருக்கு, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல கேம்பஸ் அண்ட் குளோபல் எக்ஸ்போஷரும் இருக்கு.
2: டீன் ப்ரொஃபசர் சித்தார்த் ராஜாவின் 30 இயர்ஸ் கார்ப்பரேட் கைடன்ஸோட எவ்ரி செமஸ்டர் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் ஸ்டூடண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி ரெடி லாயர்ஸா மாத்துது. விநாயக் கமிஷன்ஸ் லா ஸ்கூல், ஓஎம்ஆர் ரோட், சென்னை. கால் 7358201234.
3: கார் வாங்குறது கனவு மாதிரி, அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான காசு வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கிற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
4: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
5: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
4: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ்.
6: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: சித்தப்பா சித்தி மாமா மச்சான் எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறது கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா, அது என்னப்பான்னு தோணுதா? 10th 11th 12th மார்க் ஷீட்டு, இதுக்கு மேல படிக்கலன்னா அதுக்கான டிசி, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரமம் பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா, என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: சைவம் படத்திலிருந்தும் என்னுயிர் நீதானே அப்படின்ற ஒரு படத்திலிருந்தும் இரண்டு பாடல்களை வந்து கேட்டுட்டு வந்தோம். அதில் வந்து அந்த என்னுயிர் நீதானே அந்த படத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஜனவரி நிலவை பாட்டில் வந்து நிறைய விஷயம்

0: இதற்காக குட்டி குட்டியா பொய்கள் சொன்னாலும் கண்டிப்பா அந்த ஹீரோயின்னு சொல்லி முடிச்சிருவாங்க, பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில நன்மைக்காக என்னென்ன மாதிரியான பொய்கள்லாம் சொல்லியிருக்கீங்க, இதை பத்தி தான் நாமளுமே பேசி தெரிஞ்சிட்டு இருக்கோம். அதே வரிசையில நேரம் சரியாக 10:18 நம்ம கூட ஒரு நேயர்மே இணைஞ்சிருக்காங்க. அவங்களுடைய பொய்கள் இல்லை அப்படின்னா அனுபவங்கள்லாம் இருக்குதா அப்படின்றதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் அண்ணா.
1: அக்கா வணக்கம் அக்கா. நான் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டத்துல இருந்து லோகநாதன் பேசுறேன் அக்கா. நல்லா இருக்கிறீங்களா?
0: சொல்லுங்க அண்ணா, எப்படினா இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறேன் அக்கா. நீங்க நல்லா இருக்கீங்களா அக்கா?
0: சூப்பரா இருக்கேன். இப்ப உங்களுடைய வாழ்க்கையில பொய்கள் அப்படின்றது சொல்லுவீங்களா?
1: பொய்கள் பொய் பேசாம ஆராலையும் இருக்க முடியாதுக்கா. பெரும்பாலானவங்க நானும் பொய் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பேசுவேன்.
0: சூப்பர். நான் இதை ஒத்துக்கிறதுக்கே நம்மளுக்கு வந்து ஒரு தனியான தைரியம் வேணும். இருந்தாலும் வந்து சொல்லியிருக்கீங்க, வாழ்த்துக்கள். இப்ப வந்து நீங்க நல்ல விஷயத்துக்காக என்ன மாதிரியான பொய்கள், குட்டி குட்டியான பொய்கள் வந்து சொல்லியிருக்கீங்க?
1: பொய் அப்படின்னு பாக்கும்போது என் ஃப்ரெண்டுக்கு ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி மேரேஜ் ஆச்சுங்கா. அப்போ இன்னொரு ஃப்ரெண்டுக்கும் அவனுக்கும் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்.
0: ஓகே.
1: மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு பெரிய பிரச்சனைய. அதனால வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அவன் இன்வைட் பண்ணிட்டான், பத்திரிக்கை வச்சுட்டான் வீட்டுக்கு வந்து. அவனுக்கு வந்து இன்வைட் பண்ணல.
0: ஓகே.
1: அப்புறம் நான் அந்த மாப்பிள்ள ஃப்ரெண்டு கிட்ட வந்து நான் வந்து இன்வைட் பண்ணவே இல்லைனாலும் அவன் வரேன்னு சொல்லிட்டான்டா கல்யாணத்துக்கு. இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக நான் வரேன்னு சொல்லிட்டான்டா. ஆனா அவன் சொல்லல, நான் இவங்கிட்ட சொன்னேன் அந்த மாதிரி நீ இன்வைட் பண்ணலினாலும் அவன் வரேன்ட்டான். அது கொஞ்சம் அழகில்லடா, அதனால நீ வாட்ஸ்அப்லயாவது ஒரு மெசேஜ் பண்ணிடு, இன்விடேஷன் அனுப்பிச்சிரு, நீ கூப்பிடாமே அவன் வந்தா நமக்கு சங்கடம் தானா அப்படின்னு சொன்னதுனால அவனும் ஓகே சரி பரவாயில்ல எல்லாத்தையும் மறந்து அவனும் மேரேஜுக்கு வரேன்னு சொன்னதுனால வாட்ஸ்அப்ல இன்வைட் பண்ணிட்டேன். பண்ணிட்டு இதங்கிட்ட நான் என்ன சொன்னா, எனக்கும் வாட்ஸ்அப்ல தான் மெசேஜ் பண்ணாட்டா, எனக்கு தான் நேர்ல வரல.
0: ஓகே ஓகே. நான் சூப்பரான ஒரு
1: ஆமா கையிலா அவனுக்கும் இவனுக்கு இன்னும் எனக்கு நேர்ல கூப்பிட்டா அவனுக்கு வாட்ஸ்அப் தானேன்னா அவனும் வரமாட்டான். ஆனா இதெல்லாம் நடந்து எனக்கு எனக்கு வாட்ஸ்அப் தானே பண்ணாலும் ரெண்டு பேரு தான் மேரேஜுக்கு போனோம். எல்லாமே ஜாலியா இருந்தோம், வந்துட்டோம். அப்புறம் ஆனா அப்ப அவன் மாப்பிள்ளையா இருந்ததுனால இதை பத்தி எல்லாம் பேசிக்க முடியாம அப்புறம் 1 வீக் கழிச்சு மறுபடியும் சந்திக்கும் போது இதுதான் கல்யாணத்துக்கு போனதுனால எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுச்சு இல்லைங்களா. மறுபடியும் பேசும்போது அவன் வந்து சாரி கேக்குறான், டேய் லோவுக்கு நான் நேர்ல பத்திரிக்கை வச்சேன்டா, உனக்கு நான் வாட்ஸ்அப்ல பண்ணதுனால என்ன மன்னிச்சிட சாரில அப்படிங்கும் போது அவன் என்ன பாக்குறான், டேய் இவன் இப்படிதானே சொன்னான் அப்படின்னு. அப்புறம் தான் நான் சொன்னேன், டேய் நான் இவ்வளவு தூரம் பரவும் தாண்டா கல்யாணங்கிறது லைஃப்ல ஒரு தடவை, அது நாமெல்லாம் ஏதோ ஒரு பொய் சொல்லியாவது நீங்க எல்லாம் நாமெல்லாம் ஜாயிண்டா அந்த மேரேஜ் அட்டன் பண்ண தாண்டா அந்த பொய் சொன்னேன் அப்படிங்கும்போது கொஞ்சம் ஃபீல் ஆச்சு, எல்லாருமே பரவாயில்லடா அப்படிங்கிற மாதிரி.
0: சூப்பர்னா சூப்பரான ஒரு விஷயம். சில இடங்கள்ல அந்த உறவுகளை தக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சூழ்நிலைகள் அமையதான் செய்யும். அது மட்டும் கிடையாதுண்ணா, இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்துக்காக பொய் சொல்றது அப்படின்றது தப்பு கிடையாது. ஆனா திரும்ப திரும்ப அந்த பொய் சொல்றது அப்படின்றது எவ்வளவு பெரிய தப்பு.
1: ஆமாக்கா, அது ரொம்ப தப்புதான். அதாவது நம்ம அப்பவே பெரியவங்க சொல்லுவாங்க, ஒரு பொய்ய மறைக்கிறதுக்கு 9 பொய் பேசுறத விட அந்த பொய்யாக்கு இதுதான் அப்படிங்கறத உண்மையை பேசிட்டு அடுத்த வர 9 பொய்ய நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல.
0: கண்டிப்பா.
1: அதான்க்கா, இப்ப பையனே வந்து ஒரு தடவை சைக்கிள்ல போனாங்கக்கா. சைக்கிள்ல போயிட்டு வந்தா காலில் காயம், ஆனா என்கிட்ட சொல்லவே இல்லை. மறுபடியும் 2 நாள் கழிச்சுதான் பார்க்கும்போது அவன் நிறைய காரணங்களை சொன்னான். இப்படி இங்க வலிக்குட்டான், டேய் கரெக்டா சொல்லு தம்பி என்ன ஆச்சு அப்படிங்கும் போது, இந்த மாதிரி சைக்கிள்ல போயிட்டு வந்தமா கொஞ்சம் வேகமா வந்தா தரணில் கறிக்குட்டு விழுந்துச்சேன் அப்படின்னா. அப்ப நான் சொன்னேன், கண்ணு நீ அப்பவே சொல்லிடு, இப்படி இப்படி போனா இப்படி உழுவோன்னு நீயும் கத்து கொடுப்போம், நீயும் கத்துக்கலாம், அதுக்கு ஏன் நீ இவ்வளவு 2-3 நாளா இப்படி அப்படின்னு போய் சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு. அந்த மாதிரி அவசியம் இல்லாம போய் சொல்றது தப்பு. அவசியம் அப்படின்னா போய் சொல்லலாம்.
0: கண்டிப்பா இப்ப
1: இல்லாம வாழ்க்கை வாழவும் முடியாது. ஆனா அவசியம் இல்லாம பொய் சொல்றதுக்கு அது அந்த பொய்ய மறைக்க நாமளும் மீண்டும் மீண்டும் அவங்க கிட்ட என்ன உண்மையை பேசுறது ஈச்சிங்கா, தப்பு தப்புன்னு அந்த இடத்துல பேசிடலாம். ஆனா பொய் பேசுறதுதான் அடுத்த டைம் அவங்களை சந்திக்கும் போது இவங்க கிட்ட என்ன பொய் பேசணும், என்ன மாதிரி பேசணுங்கிற யோசனைகளா யோசனை பண்ணிதான் பேசக்கூடிய சூழ்நிலையாகும்.
0: கண்டிப்பா. நான் பொய் சொன்னோம் அப்படின்னா அதிகமான ஞாபக சக்தி வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க.
1: வேணும் கண்டிப்பா.
0: கண்டிப்பா. நான் ரொம்ப சூப்பரான விஷயம் பகிர்ந்துகிட்டீங்க. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
1: உன்னாலே படத்துல இருந்து ஜூன் போனால் தோலை சேர்க்கிற அந்த பாடல் சொல்லுங்க.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம்னா. நன்றிண்ணா.
1: நன்றி.
0: நம்ம லோகநாதன் அண்ணா வந்து சொன்னாங்கல்ல ஒரு விஷயம், என்னுடைய பையன் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல அடிபட்டு விழுந்துட்டு அதுக்கப்புறம் வந்து சொல்றதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து அண்ணாவோட வீட்டில் மட்டும் கிடையாது, எல்லார் வீட்லேயுமே இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கும். ஏன் நாமளே இந்த சைக்கிள் ஓட்டும் போது பல அடிகள் வாங்கிட்டு வந்து வீட்டில் கம்முன்னு இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய அம்மா அப்பா கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம்

0: அப்புறம் தான் நம்ம ஒவ்வொரு உண்மையாக சொல்ல வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் அப்படின்றது இருக்குது. அடுத்ததாக வந்து இனிதாக்கா வந்து ஒரு சில விஷயங்களோடு வந்திருக்காங்க, அது என்னங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: ஒரு போய் ஒருத்தவங்களோட வாழ்க்கையை மாற்ற முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது மாற்ற முடியும், ஆனால் அது வந்து நல்ல விஷயத்துலேயும் மாறலாம், கெட்ட விஷயத்துலேயும் மாறலாம். அந்த போய் எந்த நோக்கத்துக்காக சொல்கிறோம், அதனால் என்ன விளைவு ஏற்படும் அப்படின்றது தான் முக்கியம். ஒரு சில நேரங்களில் வந்து ஒரு சின்ன போய் கூட ஒருத்தவங்களுக்கு பெரிய தன்னம்பிக்கையே கொடுக்கலாம். உதாரணமாக ஒரு மாணவர் வந்து பரீட்சையில் வந்து ஃபெயில் ஆகிட்டான் வச்சுக்கோங்களேன், ரொம்ப மனசு உடஞ்சி இருக்கான் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த பையனோட டீச்சர்ஸ் இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ், நீ ரொம்ப திறமையானவன், உன்னால் வந்து கண்டிப்பாக சாதிக்க முடியும் அப்படின்னு சொன்னால், உண்மையிலே அந்த நேரத்தில் அந்த பையனுக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அந்த வார்த்தை இருக்குதுல்ல, அது அவனை வந்து மறுபடியும் முயற்சி செய்ய தூண்டலாம். பின்னாடி அவனோட வாழ்க்கையில் வெற்றி அடைகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல ஒரு ஊக்கத்துக்காக சொல்லப்பட்ட ஒரு பொய் வாழ்க்கையை நல்ல பாதையில் மாற்றுது. அதே நேரத்தில் ஒரு பொய் வாழ்க்கையை ரொம்ப மோசமாகவும் மாற்றலாம். உதாரணத்துக்கு ஒருத்தவங்களை ஏமாற்றி தவறான தகவல் கொடுத்தா, அவங்க வந்து தவறான முடிவுகள் எடுத்தா, அவங்களோட அதுக்கு விளைவாக பார்த்திங்கன்னா படிப்பு, வேலை, உறவுகள் எல்லாமே பாதிக்கப்படும். ஒரு பொய்யால் நம்பிக்கையை உடைஞ்சிட்டான், அதை மறுபடியும் பார்த்திங்கன்னா ஒட்ட வைக்கிறது ரொம்ப கஷ்டம். இதனால் ஒரு பொய்யோட சக்தியை நாம் குறைச்சி எடை போடக்கூடாது. சில வார்த்தைகள் மனிதர்களோட எண்ணத்தையும் முடிவையும் வாழ்க்கை பாதையையும் மாற்றுற அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒரு சின்ன ஸ்டோரி ஒன்று சொல்கிறேன். ஒரு சின்ன பையன் ஓட்டப்பந்தயத்தில் தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருந்தான். ஒரு நாள் அவனோட கோச் சொன்னார், நீ இந்த ஸ்கூல்லையே ரொம்ப நல்ல வேகமாக ஓடுற ஒரு பையன் அப்படின்னு. அவர் சொல்லும்போது அந்த பையனுக்கு வந்து அது உண்மை இல்லை, சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறாருன்னு தெரியும். ஆனால் அவனை அந்த பந்தயத்தில் தோற்று போகக்கூடாதுன்னு திட்டாமல் நம்பிக்கையை கொடுத்துருக்காரு. அவன் கடினமாக ப்ராக்டிஸ் பண்ணி மாவட்ட அளவில் வெற்றி அடைஞ்சான். கோச் சொன்ன ஒரு வார்த்தை, அந்த ஒரு வார்த்தை வந்து பொய்னு தெரிஞ்சும், ஆனாலும் கோச் அவன் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையை அவனோட வாழ்க்கையை வந்து திசையவே மாத்திருச்சு. ஒரு பொய் ஒருத்தவங்களோட வாழ்க்கையை உயர்த்தலாம், ஆனால் ஏமாற்றுவதற்காக சொல்லப்படுற பொய்கள் வாழ்க்கையை பாதிக்கும். அதனால் பொய்யோட தாக்கம் இது சொல்லப்படுற நோக்கத்தையும் பொறுத்து அமையும். அடுத்ததாக இரண்டு பாடல்கள் வருது, தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: ஜூன் போனால் ஜூலை காற்றே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான பாடலுமே கேட்டு வந்தோம். ஜூன் போனால் கிடையாது, இந்த ஜூன்லேயே சரியான காற்றாக தான் இருக்குது. நம்ம ஊரில் நேரம் சரியாக 10:37 நம்ம கூட ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. அவங்களுடைய பொய்கள் என்ன இல்லை கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் நிவாசினி, இனிதா பிரகாஷ், ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க?
2: சூப்பர்.
3: வசந்தி ரங்கநாதன் அரூர்ல இருந்து பேசுறேன்ப்பா.
2: சூப்பரா
4: இருக்கா.
3: சொல்லுங்கப்பா.
2: இப்ப நீங்க சொல்லுங்கக்கா, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக பொய் சொல்லிருக்கீங்களா?
3: சொல்லிருக்கேன்ப்பா.
2: ஓகேக்கா, அது வந்து என்ன ஒரு விஷயம் அப்படின்றத லைட்டா சொல்ல முடியுமா?
3: கணவர் விஷயத்துலதான் சொன்னேன். அது வந்து ஒரு தடவை அவங்க கீழே விழுந்து தலையில அடிபட்டுருச்சு. அப்ப வந்து சுருக்கமா சொல்லணும்னா, இந்த நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும் படத்துல ஹீரோக்கு ஒரு கேரக்டர் வரும் பாத்தீங்களா?
2: ஆமா,
3: மறந்து போயிடுவாங்க இல்லையா, அந்த இது மட்டும் ஞாபகத்துக்கு வராது, மத்ததெல்லாம் இருக்கு. அந்த மாதிரி ஒரு
2: சிச்சுவேஷன்.
3: அது வந்து இது வரைக்குமே அவர்கிட்ட யாருமே சொல்லல, குடும்பத்துல நான் மட்டும் இல்ல, யாருமே அவர்கிட்ட சொல்லல.
2: ஓகேக்கா, ஒரு நல்ல விஷயத்துக்காக இந்த இதை இன்னும் வரைக்கும் யாருமே சொல்லலையாக்கா?
3: ஆமா சொல்லலப்பா, ஏன்னா அவருக்கு தெரிஞ்சாக்கா அவர் எப்படி எடுத்துப்பாருன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு. இது ஒரு பல வருஷம், ஒரு 5 வருஷத்துக்கு மேல இருக்கும். அங்க விழுந்துட்டு அவரேதான் எழுந்து வீட்டுக்கு வந்து எங்கிட்ட சொன்னாரு விழுந்துட்டேன் சொல்லிட்டு. அப்புறம் அவருடைய ஆக்ஷனை பார்த்தது எனக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து அப்ப யாரும் இல்லை, நாங்க ரெண்டு பேர் தானே எப்பயும் இருக்கோம். அப்புறம் பசங்களுக்கு போன் பண்ணி அவரு பசங்க எல்லாம் வந்துட்டாங்க. அது வரைக்கும் இங்க எங்க குழந்தைனாரை கூப்பிட்டு ஜிஹெச் கூட்டு போய் இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு வந்தோம். அப்புறம் போய் சேலம் எல்லாம் போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். அப்புறம் மறுநாள் தான் தெளிவாச்சு அவருக்கு.
2: ஓகேக்கா, இப்ப கேட்டு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இப்ப நீங்க சொன்னது மூலமா?
3: இப்ப கேட்டுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கடையில. அப்படி கேட்டாக்கா இப்பதான் சொல்ல தெரிஞ்சுக்கிட்டாக்கா ஒன்னும் அவ்வளவு பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன்.
2: ஓகேக்கா, பிரச்சனை இல்ல அப்படின்னா கண்டிப்பா பரவாயில்ல. இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்காக பொய் சொல்றது வந்து நல்லதா?
3: இப்ப இதுக்கெல்லாம் சொல்லித்தான் ஆகணும். என்னக்கா இதையே ஆனா நம்ம வந்து வேற விஷயத்துக்கெல்லாம் வந்து நம்ம இப்ப ஒரு விஷயம், இப்ப பெண்கள் வந்து நிறைய பாத்தீங்கன்னாக்கா இந்த பண விஷயத்துல என்கிட்ட காசே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கணவர் கிட்ட போய் சொல்லுவாங்க இல்லையா, ஆனா வச்சிருப்பாங்க. அப்ப நான் கூட அப்படிதான் பண்ணுவேன். கடையில இருக்கிற அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்து கரெக்டா யாரு கொடுக்கணும் என்ன சொல்லிட்டு பார்த்து பார்த்து தான் பண்ணுவேன். ஒரு சில நேரத்துல கேட்டாங்கன்னாக்கா அது எங்கிட்ட அக்கௌண்ட்ல காசு இல்ல அப்படின்னு சொல்லிடுவேன். ஆனா அது வந்து வேற ஒரு இதுக்கு நான் எடுத்து கொடுத்துருவேன். அந்த மாதிரி வந்து நம்ம நல்லதுக்கு தானே சொல்றோம், அது அவருக்கும் தெரியும். ஆனா
2: ஓகே ஓகேக்கா,
3: அவங்களுக்கு தெரிஞ்சாலும் கேட்டுக்க மாட்டாங்க இல்லையா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப நம்ம குழந்தைங்கிட்ட எல்லாம் நிறைய போய் சொல்லுவோம். என்னக்கா ஒரு அவங்க நல்லா டிராயிங் பண்ணிருக்காங்க அப்படின்னாக்கா நம்மள விட நானும் பண்ணுவேன், இப்ப என் பேத்தியும் பண்ணுவா டிராயிங் எல்லாம்.
2: ஓகேக்கா,
3: இப்ப அவகிட்ட வந்து அவங்களுக்கு கொஞ்சம் சுமாரா இருந்தாலுமே சூப்பரா பண்ணிருக்க பாரு, எனக்கு போடவே வரல, எனக்கு சொல்லித்தரியா அப்படின்னு நம்ம கேட்கக்குள்ள அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஆயிடுது இல்லையா. அவங்க வந்து ஐயோ நம்ம அழகா போட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்னும் நல்லா போடணும்னு சொல்லிட்டு அவங்க அவங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் மாதிரி எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி நேரத்துல எல்லாம் நம்ம சொல்றது தப்பு இல்ல. அதே அவங்க வளர்ந்து வந்த பின்னாடி அவங்களுக்கு தெரியும் அவங்க பொய் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் மாத்தி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கும். நாம அதை வந்து கண்டினியூ பண்றதுன்ற அவசியம் இல்லை இல்லையா.
2: ஓகே, எப்படியும் நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு கட்டத்துல கண்டிப்பா பொய் சொல்லிதான் ஆகணும். அது நல்ல விஷயத்துக்காக சொல்றல, தப்பு இல்ல அப்படின்னு சொல்லிருக்கீங்க.
3: தப்பு இல்லதான், ஆனா வந்து அதையே நம்ம கண்டினியூவா வச்சிருக்க கூடாது, அது வந்து ஒரு சில நேரத்துல பாதிப்பையும் கொடுத்துரும். இல்ல
2: கண்டிப்பாக்கா, ரொம்ப சூப்பரான ஒரு விஷயத்த கடைசியாவும் சொல்லிருக்கீங்க. இப்ப உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
3: எனக்கு சூரியகாந்தி படத்துல இருந்து நான் என்றால் அது நானும் அவளும் அந்த பாட்டு வேணும்.
2: கண்டிப்பா கொடுத்துடலாம்க்கா. நன்றிக்கா.
3: நன்றிப்பா.
2: நம்ம வசந்தி ரங்கநாதன் அக்கா வந்து இதுவரை நான் வந்து எங்கேயுமே கேள்விப்பட்டதில்லை இப்படி ஒரு விஷயம் நடக்கும்ன்ற அவர் நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான படத்தில் மாதிரி. ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் அக்கா வந்து தைரியமாக சொல்லிட்டாங்க. பிரச்சனை எதுவும் இருக்காது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கடைசியில் சொன்னாங்க. இல்லை அப்படின்னா கண்டிப்பாக பரவாயில்ல, ஏன்னா நல்ல விஷயத்துக்காக ஏன் ஒரு நபர் முதல்ல பொய் சொல்லணும் அப்படின்னு தோணலாம். ஏன்னா பொய் சொல்கிறது அப்படின்றதே தப்பு தானே அப்படிங்கிறது மாதிரி நிறைய பேருக்கு ஒரு சில கேள்விகளுமே இருக்கலாம். ஆனால் ஒரு சிலர் தன்னை சுற்றி உள்ளவங்களை வந்து ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லுவாங்க. ஒரு சிலர் வந்து உறவுகளில் அந்த பிரிவு அப்படின்றது வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு பயத்திலே பொய் சொல்லுவாங்க. சிலர் வந்து மற்றவங்களுடைய தன்னம்பிக்கையை நாமையே உடைக்க வந்து ஒரு காரணமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லுவாங்க. சிலர் பிரச்சனையே எதுக்கு பிரச்சனையே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மைகள் சொன்னாதான் பிரச்சனை அதிகமாகும் அப்படின்ற ஒரு பட்சத்தில் பொய்யுமே சொல்லிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அவங்க என்னதான் கஷ்டம் இருந்தால் கூட மற்றவங்களை ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்காக வெளியே போய் சொல்லுவாங்க. இதில் வந்து குறிப்பாக முதல் இடத்துல இருக்கிறது யாரு அப்படின்னு தெரியுமா? அப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதையுமே நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததான் நீங்கள் பகிர்ந்துக்கோங்க. பாடல் ஒன்று வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: நேரம் சரியாக 10:47. நன்மைக்காக சொல்லிடும் பொய்களும் அழகு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வரிகளே வந்து இருக்குது. அந்த வகையில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு நல்ல விஷயத்துக்காக சொன்ன பொய் என்ன அப்படின்றத நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில் பகிரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் 709-443-9999. நிறைய பேர் வந்து மற்றவங்க மனசு கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் பொய் சொல்லுவாங்க. அதில் குறிப்பாக முதல் இடத்துல இருக்கிறது யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய அப்பாக்கள் தான். அம்மாவாவது உடம்பு வலி, கை கால் வலி, காய்ச்சல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான விஷயங்களை வெளியே டக்குன்னு சொல்லிடுவாங்க. இல்லை அப்படின்னா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நிற்பாங்க. ஆனால் அப்பா ஒரு காய்ச்சலாக இருக்கட்டும், தலைவலியாக இருக்கட்டும், ஏன் பெருசாக ஏதோ ஒரு மாற்றம் உடம்பில் தெரிஞ்சால் கூட அதை ஒன்றுமே இல்லை, போய் எல்லோரும் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுருவாங்க. ஸோ அவங்கள பொறுத்தவரை எப்போதுமே அந்த தைரியமான அப்பாவாக தான் பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். அதனாலே மேக்ஸிமம் வந்து வீட்டில் என்ன பிரச்சனை வந்தாலும் அவங்க வாயிலிருந்து மட்டும் என்னமோ வர்றது வந்து பொய்யா தான் இருக்கும். இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை நிறைய பேர் அனுபவிச்சிருக்கலாம். இல்ல வந்து அப்பாக்கள் வந்து டக்குனே வந்து அவங்களுக்கு ஒரு வலி பிரச்சனை இல்ல அப்படின்னு ஒரு காயம் அப்படின்னா கூட டக்குன்னு வெளியே சொல்ல மாட்டாங்க. இது கண்டிப்பா நடந்திருக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு களத்துல இருந்து நேர் கோல்டா அவங்க இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
6: வணக்கம்மா, உங்க பேர்
7: என்னம்மா?
6: இப்ப இந்த நல்ல விஷயத்துக்கு பொய் சொல்றது அப்படிங்கறத பத்தின உங்களோட கருத்து என்ன?
7: பொய் சொல்லக்கூடாது முதல்ல, அந்த நேரத்துல அந்த இடத்துல கண்டிப்பா

0: நம்ம சொன்னா தான் அவங்களுக்கு அந்த ஆப்போசிட் பார்ட்டிக்கு பிரச்சனை இல்லை, பிரச்சனை வராது அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அந்த இடத்துல மட்டும் நம்ம சொல்லலாம்.
1: சரி, இந்த மாதிரி எதுவும் பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் தனிப்பட்ட வாழ்க்கையில் போய் சொல்லியிருக்கீங்களா?
0: நான் சொல்லியிருக்கேன், கொஞ்சம் யோசித்து சொல்லுவேன். அது இப்போ ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணிலாம் சொல்லாதபடிக்கு முடிஞ்ச அளவுக்கு அந்த இடத்துல உண்மையை சொல்கிறதுனால அவங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துடுமோன்னு நினச்சேன்னா அந்த உண்மை சொல்லாமல் அப்படியே அமைதியாக வந்துடுவேன். அதுவும் ஒரு வகையில் அதுவும் போய் மாறித்தான், உண்மையை மறைக்கிறதும் போய் மாறி.
1: இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து நிறைய பேர் வந்து பண்ணுவாங்க. இது உண்மையிலேயே வந்து இப்படி சொல்கிறது அப்படிங்கிறது தேவைதானா இல்லைன்னா இதே இன்னும் தவிர்க்கணுமா?
0: அதை தவிர்க்கிறது தான் நல்லது. முடிஞ்ச அளவுக்கு உண்மையை தான் பேசணும், பொய் அதிகமாக யார்ட்டையும் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. ஒரு அது பொய் சொல்கிறதுனால அந்த நேரத்தில் தான் அது தீர்வாக தெரிஞ்ச மாதிரி தெரியும், பின்னாடி அதை அந்த பொய்யே பிரச்சனையாக தான் வந்து நிற்கும்.
1: உண்மையிலே இந்த விஷயங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஒரு இடத்துல வந்து அந்த இடத்துல கலந்து போகிறதுக்காக பொய் சொன்னாலும் திரும்ப எப்படியும் உண்மை தெரியாதான் போகுது. உங்களுக்கு என்ன பாடல் என்ன சொல்லுங்கள்?
0: நல்லவருக்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சியம்.
1: நன்றி.
0: நன்றி.
2: நம்மளுடைய கோல்டாக்கா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நல்ல விஷயத்துக்காக பொய் சொல்கிறதுங்கிறது பொய் சொல்கிறது கிடையாது, அது வந்து உண்மையை மறைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயமே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம தொடர்ந்து பொய் சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மாட்டிப்போம். ஏன் அப்படின்னா அதுக்கான அதிகமான ஞாபக சக்தி அப்படின்றது கண்டிப்பாக வேணும். அது நம்மள்ட்ட பல பேர்கிட்ட இங்கே வந்து கிடையாது. அது மட்டும் கிடையாதுங்க, பல பேருடைய வாழ்க்கையிலையுமே இப்போ நான் சொல்கிற ஒரு விஷயமும் நடந்திருக்கலாம். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையிலையுமே அது நடந்திருக்குது. எங்கே அப்படின்னா எங்கேயாவது விளையாட போயிட்டு சம்மத்தே அடி, அதாவது இந்த இரத்த காயத்தோடலாம் வீட்டுக்கு வந்து தெரியாமல் வச்சு அதை எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த அடிக்கு பயந்துக்கிட்டோ இல்லை மறுபடியும் நம்மளை விளையாட விடமாட்டாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல்லே நிறைய பேர் இந்த மாதிரியான காயங்களை வந்து வீட்டில இருந்து மறைச்சிருப்போம். கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா வீரனுக்கு இதெல்லாம் சகஜம், ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டாக பொய் சொல்லிட்டு போயிடுவோம். குறிப்பாக அதுவும் நிறையா பசங்க இந்த மாதிரி சைக்கிள்லேருந்து விழுந்து தான் பலரும் வந்து வீட்டுக்கு தெரியாமல் மறைக்கிறதெல்லாம். அது மட்டும் இல்லை, அப்போ அம்மா கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அப்பாட்ட வந்து சொல்லாமல் விடவே மாட்டாங்க. இருந்தாலும் நம்ம கெஞ்சி கூத்தாடுவோம், சொல்லிடாதீங்கம்மா அப்பாட்ட மட்டும் அப்படின்னு. ஆனால் கண்டிப்பாக எப்படியும் அம்மா அப்பாட்ட வந்து சொல்லி நம்ம அடிதான் வாங்க போகிறோம் அப்படின்றதுனால இந்த மாதிரியான காயம் மாதிரியான விஷயங்களை முன்னாடியே சொல்லிட்டோம் அப்படின்னா ரெண்டு தரப்பினருக்குமே பிரச்சனை இருக்காது அப்படின்றத சொல்லிட்டு அடுத்ததாக இரண்டு பாடல்கள் வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை FM 90.4.

0: What happened to her?
1: கணவன் கீர்த்த கோட்டை கடந்து அறியாள் அடியேன் மனைவி.

நாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 11:00.
2: ராமேஸ்வரவூர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: தூண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நல்ல விஷயத்துக்காக சொல்லப்படுற பொய்கள் சமூகத்துக்கு தேவையா? என்னோட கருத்துப்படி நன்மைக்காக சொல்லப்படுற ஒரு சில பொய்கள் வந்து சமூகத்துக்கு தேவைதான். நேரம் சரியாக 11:04 ஆச்சு. நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறது நான் இனிதா பிரகாசி மற்றும்
3: நிவாஷினி.
2: சில பொய்கள் வந்து சமூகத்துக்கு தேவைதான், ஆனால் எல்லா பொய்களும் தேவையில்லை. அந்த பொய் வந்து என்ன சூழ்நிலையில் என்ன நோக்கத்துக்காக சொல்லப்படுது அப்படின்றது தான் முக்கியம். பொதுவாக உண்மை சொல்கிறது நல்லது, ஏன்னா உண்மை தான் நம்பிக்கையை உருவாக்குது. ஆனால் வாழ்க்கையில் சில நேரங்களில் உண்மையை நேரடியாக சொன்னால் ஒருத்தவங்களோட மனசு வந்து உடஞ்சி போகலாம், நம்பிக்கை குறைஞ்சி போகலாம், இல்லை தேவையில்லாத வேதனை ஏற்படலாம். அப்படிப்பட்ட நேரங்களில் நல்ல விஷயத்துக்காக சொல்லப்படுற ஒரு சின்ன பொய் வந்து ஒரு மருந்து மாதிரி வேலை செய்யும். உதாரணமாக ஒரு குழந்தை முதல் தடவை மேடையில் பேசுது அப்படின்னு வச்சுக்கலாமே, அது வந்து சரியாக பேசலைனாலும் நீ ரொம்ப நல்லா பேசின அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும், அடுத்த தடவை இன்னுமே நல்லா முயற்சி செய்யும். இங்கே அந்த பொய் வந்து குழந்தையை ஏமாற்றுவதுக்காக சொல்லலை, அதை ஊக்கப்படுத்துறதுக்கான சொன்ன பொய். அதே மாதிரி ஒரு நோயாளி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க, ரொம்ப பயந்து இருக்கலாம். அப்போ வந்து ஃபேமிலி எல்லாரும் வந்து சரியாகிடும், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தை அவங்களுக்கு வந்து மன வலிமையை தரும். சில சமயங்களில் அந்த மன வலிமையை அவங்கள சீக்கிரமாக குணமாக்கும். அதே மாதிரி களத்தில் வந்து பிரியா அவங்க வந்து இணைஞ்சிருக்காங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம கேட்கலாம்.
4: வணக்கம் அக்கா, உங்க பேர் என்னக்கா?
5: வணக்கம், என் பேர் பிரியா, பாமன்ல இருந்து பேசுறேன்.
4: அக்கா, இப்ப பொய் சொல்றது அப்படிங்கிறது ஒரு தவறான பழக்கம். சின்ன வயசுல இருந்து நம்ம குழந்தைகளுக்கு வந்து சொல்லி தருவோம் அந்த விஷயத்த. ஆனா ஏதோ ஒரு நல்லது நடக்கணும், யாரும் மனசு கஷ்டப்படுத்தக்கூடாது, யாரும் வந்து வேதனைப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பொய் சொல்றது அப்படிங்கறத பத்தி உங்களோட கருத்து என்ன?
5: நான் ஒரு நல்லதுக்காக பொய் சொல்றது வந்து தப்பு கிடையாது, நல்ல விஷயம் தான்.
4: நீங்க ஏதோ சொல்லியிருக்கீங்க அந்த மாதிரி?
5: சொல்லியிருக்கேன்.
4: என்ன என்ன விஷயம், சின்ன சம்பவம் சொல்லுங்க.
5: இந்த கடையில் வேலை பார்க்கையில் வந்துட்டு ஒருத்தர் பற்றி ஒருத்தர் நம்மகிட்ட வந்து புரணி பேசுவாங்க, அதை வந்து அவங்க இன்னொருத்த வந்து நம்மகிட்ட கேட்பாங்க. அந்த டயத்தில் அந்த மாதிரிலாம் இல்லையே அப்படிங்கிறது. இன்னொன்று வந்து குடும்பத்தில் வந்துட்டு வீட்டில் உள்ளவங்களுக்கு எதுவும் சண்டைன்னா நம்ம இப்போ பிறந்த வீட்லேயே பூந்த வீட்லேயே அது சொல்லாமல் மறைக்கிறது, அந்த மாதிரி இல்லையே. ஒரு தப்பு கெட்டதாக அது நம்ம வீட்டில் சண்டை எதுவும் நடந்தாலுமே அவங்களுக்கு தெரிஞ்சாலும் அந்த மாதிரிலாம் இல்லையே, நாங்கள் நல்லா தான் இருப்போம் அப்படின்னு
4: சொல்கிறாரு. பிரச்சனை வந்து பெருசாக கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் சொல்லுவீங்க?
5: ஆமாம், எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை, நாளைக்கு நம்ம சேர்ந்துருவோம், அப்புறம் அவங்க பகையடைவாங்க. அதனால வந்துட்டு ஒரு நல்லதுக்காக பேசுறது தப்பு
4: இல்லை. ரொம்ப அழகாகவே வந்து சொன்னீங்க. உங்களுக்கு என்ன பாடல் என்ன சொல்லுங்க?
5: எனக்கு இளைய தளபதி நடித்த மூவிலேருந்து ஏதாச்சும் ஒரு சாங்.
4: நன்றி.
5: நன்றி.
2: பிரியாக்கா சொன்ன மாதிரி நல்ல விஷயத்துக்காக நம்ம பொய் சொல்லலாம், ஆனால் வந்து நன்மைக்காக சொல்லப்படுற பொய் அப்படின்ற பேரில் யாரையும் ஏமாற்றக்கூடாது. உண்மையை முழுசாக மறைச்சு மற்றவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிற வகையில் பொய் சொன்னால் அது நல்ல விஷயத்துக்கான பொய் இல்லை, அது வந்து தவறான பொய். அதனால தான் நன்மைக்காக சொல்லக்கூடிய பொய்களுக்கும் ஒரு எல்லை இருக்கணும். அந்த பொய் வந்து யாருக்கும் தீமையாக இருக்கக்கூடாது, யாருடைய உரிமையையும் பறிக்கக்கூடாது, நம்பிக்கையை வந்து சிதைக்கவே கூடாது. அன்பு, ஆறுதல், ஊக்கம், இந்த மாதிரியான நல்ல நோக்கத்துக்காக நல்ல பொய்கள் இருக்கலாமே. நம்பிக்கையாக சொல்லக்கூடிய பொய்கள் வந்து சமூகத்துக்கு ஓரளவு தேவைதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாடல்கள் வருது, தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: சூப்பரான ஹேர் கட் தானே, நம்மள சூப்பரா காட்டும். உங்க அழகுக்கு இனிமே நாங்க பொறுப்பு. பாம்பன்ல புதுசா திறந்தாச்சு சலூன் மாஃபியா. சலூன் மாஃபியா, சுலேகா காம்ப்ளெக்ஸ், சென்னை மொபைல்ஸ் அருகில், ரயில்வே ஃபீடர் ரோட், பாம்பன். முன்பதிவுக்கு கால் பண்ணுங்க 8438911353.
1: சம்மர்ல குளுகுளனே இருக்க அனு ஸ்டைல்ஸ் மாலோட கூல் ரூஃப் டைல் வாங்குங்க. அனு ஸ்டைல்ஸ் மால்.
2: கார் வாங்குறது கனவு மாதிரி, அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான காஸ் வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசை

0: ஸ்டோரிஸ்க்கும் கொடுக்கிற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலை டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலை டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
1: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
2: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
1: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
3: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆணோட வெற்றிக்கு பின்னாலும் கட்டாயமா ஒரு பொண்ணு இருப்பான்னு சொல்றாங்க. அப்போ பொண்ணோட வெற்றிக்கு பின்னாடி யார் இருப்பா?
1: ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பொண்ணு இருக்கிறது சரிதான். ஆனா பொண்ணுங்களும் வெற்றி அடையணும்ல.
2: அதுக்கு உதவியாகவும் உறுதுணையாகவும் இருக்கும் நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணிக்கு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: ஒரு சின்ன பொய் தான் உலகம் பாராட்டக்கூடிய ஒரு மனுஷனே உருவாக்கியிருக்கு அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? அவர் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நேரம் சரியாக 11:20 நம்ம கூட ஒரு நேயர்மே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம் அக்கா. யார், எங்க இருந்து பேசுறீங்க? உங்களுக்குமே வணக்கம்க்கா. கொஞ்சம் அந்த வால்யூமை கொஞ்சம் குறைக்க முடியுமா? நீங்க சொல்லுங்கக்கா. இப்ப உங்களுடைய வாழ்க்கையில பொய்கள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்லிருக்கீங்களா இதுவரை?
6: பொய் சொல்லாத மனிதர் உலகத்துல வந்தா கடவுள் ஆயிரம் பண்ணுவான்.
5: கண்டிப்பாக்கா. அந்த
6: பொண்ணு சொல்லுவாங்க எப்படின்னா, கல்லிலகம் காலம் கழுதறியும் நற்காலம் ஓங்கேறி உயர்ந்த நீரோட்டம் மல்லியை முல்லை மலர்ந்த ஒவ்வொன்றையும் பாங்கணக்கு தொழில் பயனறிவாள்னு ஒரு உணவு இருக்கு. அது எப்படின்னா, அந்தந்த காலத்துக்கு பயன்படும். நான் சொல்றது புரியுதா? கல்விலகம் காலம் ஒவ்வொரு காலங்களுக்கு அது ஒரு அது மாதிரி எந்த நேரமும் அதுக்கு அந்த நேரம் கண்டிப்பா அது போய் சொன்னா தான் அது மீள முடியுமா. அது நல்லது அப்படியா சொல்லியே தீரணும்.
5: வேற
6: வழி இல்ல. இன்னைக்கு ஒரு 50,000 ரூபாய் வச்சிருக்கோம். இது வந்து ஒரு கேட்கும் போது இது அழிக்கிற மாதிரி கேட்கும் போது நம்ம சொல்லித்தான் தீரணும். இல்லையே என்கிட்ட நாளைக்கு அது முக்கியமான பொருளா இருக்கும். ஒரு திருமணத்திற்கு ஒரு பொம்பளை இருக்கும், ஒரு படிப்புக்கு இருக்கும். அது இன்னொரு அனாத்தியம் கேட்கும் போது போய் நம்ம சொல்லித்தான் தீரணும்.
5: கண்டிப்பாக்கா. இந்த வரிசையில உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயத்துக்காக இந்த ஒரு பொய் சொன்னேன். நான் இது சொன்னதுனாலதான் அந்த இடத்துல இந்த ஒரு பிரச்சனையோ இல்ல வந்து வராம தவிர்த்துச்சு அப்படின்னா என்ன சொல்லுவீங்க?
6: அதே பொய் வந்து நம்ம மனசுலதான் சொல்லியிருக்கோம்மா. உண்மையிலேயே வேற இன்னைக்கு ஒரு எடுத்து வச்சிருக்கோம், அதை வந்து கேட்பாங்க. நாளைக்கு அந்த டயத்துக்கு அவங்க கொடுக்க முடியலன்னா மனம் விரிவாயிரும்.
5: சூப்பர்க்கா. இது மட்டும் கிடையாது, நம்ம வந்து இந்த ஒரு நல்ல விஷயத்தை தவிர வாழ்க்கையில நம்ம தொடர்ந்து ஏதோ ஒரு வகையில எங்கெங்கயோ ஒவ்வொரு பொய்களா சொல்லிட்டு வரோம் அப்படின்னா அதனால என்ன விளைவுகள் வரலாம்?
6: விளைவுகள் ரொம்ப ஏத்திருக்கேன், ரொம்ப
5: ஏத்திருக்கேன்.
6: ஒரு 1,00,000 ரூபாய் 3,00,000 ரூபாய் தெரியாம அது அவருக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இலவசமா கைமாத்தான் இவ்வளவு கொடுத்து அப்படின்னு கேட்டு எல்லாம் பெருசாக
5: சந்திச்சிருக்கேன்.
6: அதை நான் வந்து சொல்லி பேசியிருக்கேன். நல்லது நல்ல காரியம், ஒரு ஒரு உதவிதான். இதுக்கு ஒரு பொய்சுறா அது எப்படியோ கொடுத்து நீங்க இல்லைன்னு சொல்லுவோம், நீ வாங்கிக்கிற அதுக்கப்புறம் நீ எதுக்கு பேசுறத அப்படின்னு பொய்களை நான் ரொம்ப சந்திச்சிருக்கேன். பணத்துலதான் பொய்களை ரொம்ப சந்திச்சிருக்கேன்.
5: சோ அதனால இப்ப வந்து அதுல கேர்ஃபுல்லா இருந்துக்கிறது.
6: அது வாங்கின போய் அதை வேதனைப்பட்டிருக்கேன். அம்மனால அம்மிட்டு கிட்டாங்களே.
5: ஓகே,
6: பரவாயில்லம்மா. அதை பத்தி பரவாயில்லம்மா.

0: ஓகே காரம்
1: மத்த விஷயத்துல போய் சொல்றதுல பல விஷயத்துல ஓவர போய் சொல்லிருக்கேன்.
0: இந்த ஒரு சூழ்நிலையில நிறைய பேரும் அதுலதான் மாட்டிட்டு முழிக்கிறாங்க. சோ அதனால
1: ஆமா அது நல்ல விஷயத்த குடுத்துருப்போம். அந்த வட்டி ஒரு 2 ரூபாய் வட்டி வாங்கி நம்ம சாப்பிட்டு நல்லா இருக்க போறது கிடையாது. எழுந்துட்டு போகுதுப்பா, அம்மா கொடுத்த மட்டும் ஆயிட்டாங்க, எதுக்குப்பா இந்த வட்டியா நம்ம ஏங்களோட 80 வயசு எவ்வளவுப்பா அப்படின்னு அதோட விளைவு ரொம்ப ஓவர். அது வந்து தான் சொல்ல முடியாத அளவுக்கு நான் அம்மா சந்திச்சிருக்கேன்.
0: ஓகே கரும நன்றிக்கா. என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்? அக்கால் மடத்துல இருந்து நம்ம தமிழரசி அக்கா தான். வாழ்க்கையில நம்ம என்ன ஒரு விஷயத்துக்கு பொய் சொல்லணுமோ அதுல வந்து நம்ம சொல்லிதான் ஆகணும், இல்ல அப்படின்னா நாமளும் கடவுளும் ஒன்னாயிர மாட்டோமா அப்படின்ற ஒரு சூப்பரான விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு காலத்துல நிறைய பேரும் பண விஷயத்துல நம்ம வந்து பொய் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையில தான் எல்லாருமே மாட்டிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த மாதிரியான நம்மளுடைய நல்ல விஷயங்களுக்கு பொய் சொல்றோம் அப்படின்னா நம்ம வந்து எதுக்கெல்லாம் சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் மற்றவங்க வந்து இந்த ஒரு விஷயத்துல நல்லா சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்லுவோம். ஒரு சிலர் வந்து ஸோ அவங்க வந்து நல்லா தன்னம்பிக்கையா இருக்காங்களா அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு சொல்லுவோம். நிறைய பேர் வந்து பொய் சொல்றது யார்கிட்ட அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சொந்தக்காரவங்கள்ட்ட தான். இப்போ எங்கேயாவது ஒரு விசேஷத்துக்கு போயிருப்போம் அப்படின்னா நம்மக்கிட்டே வந்து இவங்க இப்படித்தான் அப்படிதான் வந்து ஒரு 4-5 வார்த்தைகளை நம்மள்ட்ட சொல்லிட்டு போயிருவாங்க. இன்னொருத்தவங்க வந்து அந்த சொன்னவங்க இல்லையா அவங்க வந்து நம்மள்ட்ட கேட்பாங்க, அவங்க என்ன சொல்லிட்டு போனாங்க என்னை பத்தி அப்படின்னு கேட்கும் போது நம்ம கண்டிப்பா அந்த இடத்துல அவங்க சொன்னதை சொல்லவே முடியாது, இல்லை அப்படின்னா ரெண்டு பேருக்கு இடையில சண்டையாயிரும். ஸோ அதனாலே நிறைய பேர் இந்த ஒரு பிரச்சனைக்கு இடையில வேற மாதிரியான ஒரு விஷயங்களை சொல்லி நாமளுமே அந்த பிரச்சனை வராம தவிர்த்திருப்போம். இதுவுமே அந்த நல்ல விஷயத்துக்காக சொல்லக்கூடிய பொய்களாக தான் இருக்கும். அதை விட நிறைய பசங்க இந்த கிரிக்கெட்லாம் விளையாடும் போது ஏதோ ஒரு டீம்ல உள்ளவங்களை தூக்கி அம்பையரா நிக்க வச்சிருவாங்க, கண்டிப்பா நம்மளோட டீம் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தப்பு தப்பான ரிசல்ட்டை அவுட்டுனா அவுட்டுன்னு ஒத்துக்கிற மாட்டோம், அந்த மாதிரி ஒரு அம்பையரா இருப்போம். இந்த மாதிரியான நிறைய கலாட்டாக்களுமே நம்மளுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு வகையில எங்கேயோ நடந்திருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை தான் இன்னைக்கு ஜாலியா நம்ம நிகழ்ச்சியிலையுமே பேசி தெரிஞ்சிட்டு இருக்கோம். அடுத்ததா ஒரு பாடலுமே வருது, தொடர்ந்து இணைஞ்சிருக்கோம். இது கடல் ஓசை FM 90.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 11:32. ஒரு சின்ன போய் தான் ஒரு உலகம் பாராட்டக்கூடிய ஒரு மனுஷனே உருவாக்கியிருக்கு அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தேன். அவர் வேற யாரும் இல்லை, நைட்டை லைட்டால் நிரப்புனவர், அதாவது நம்ம தாமஸ் ஆல்வா எடிசன் தாங்க. அப்படிதான் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்றத நீங்களுமே அப்படியே கொஞ்சம் லைட்டாக யோசிச்சுட்ருங்க. ஏன்னா இப்போ நம்ம கூட ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம்ப்பா, மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
2: வணக்கம் அண்ணா. இப்ப உங்களுடைய வாழ்க்கையில வந்து நீங்க அதிகமா பொய் சொல்லுவீங்களா இல்ல எப்படி?
3: பொய் அப்படிங்கறது பெரும்பாலும் சொல்லறது தவிர்த்து கிடவேன்ப்பா. எனக்கு பொய் சொல்லறதுல உடன்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது. நிறைய இடங்கள்ல உண்மை பேசி நான் திட்டம் வாங்கிட்டு இருக்கேன், தவிர்த்து பொய் சொல்லி சமாளிச்ச அனுபவம் அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப ரொம்ப குறைவு அப்படின்ட்டு தான் நான் சொல்லுவேன்.
2: ஓகே, நான் இந்த மாதிரி இருந்தா கூட ஏதோ ஒரு கட்டத்துல நம்மள அறியாமலே இந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம பொய் சொல்லிதான் ஆகணும் அப்படின்ற ஒரு நிலைமைக்குமே வந்துருவோம். அது கண்டிப்பா ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கும். அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நன்மைக்காக சொன்ன ஒரு பொய்னா என்ன சொல்லுவீங்க?
3: நானு என்னுடைய வேற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு இடத்துக்கு டிராவல் பண்ணி போனோம்ப்பா. அதனால என்னுடைய இன்னொரு ஃப்ரெண்டு வந்தா அவனால மத்தவங்களுக்கு அதிகமான உபத்திரவம் அப்படிங்கறதுதான் இருக்கும். அதனால நாங்க எல்லாருமே டிசைட் பண்ணிட்டு, சரி வேண்டாம், அவன் இருக்கிற இடத்துலயே சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை விட்டுட்டு நாங்க எல்லாரும் போனோம். அந்த சமயத்துல என்ன யாரையுமே காணோம் 2-3 நாளா அப்படின்னு சொல்லும் போது என்னுடைய ஃப்ரெண்டுடைய ஒத்த பாட்டி இருந்தாங்க, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, நாங்க எல்லாருமே அவங்களை கவனிச்சுக்கிட்டோம் அப்படின்ட்டு நாங்க பொய் சொன்னோம். அந்த ஒரு இடத்துல இல்ல நான் உன்னை விட்டுட்டு போனேன் அப்படின்னு சொன்னா அவன் வந்து மனசு கஷ்டமும் படுவான், அதே மாதிரி எங்களை தவறாவும் புரிஞ்சுக்குவான். சோ அவனுடைய அந்த ஒரு நன்மைக்காக நாங்க எல்லாரும் சேர்ந்து அந்த இடத்துல ஒரு பொய் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி அந்த சூழ்நிலையை சமாளிச்சோம்.
2: ஓகே, நான் சூழ்நிலையை சமாளிக்கிறதுக்காக உங்களுடைய வாழ்க்கையிலுமே ஒரு பொய் அப்படின்றது இருந்திருக்கு. இந்த மாதிரி நல்லதுக்காக சொல்றப்படுற பொய்களை பத்தின உங்களுடைய கருத்து என்ன?
3: அது நிச்சயம் வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயம் தான்ப்பா. ஏன்னா மத்தவங்க மனசு காயவே ஆகாது. உதாரணத்துக்கு ஒருத்தவங்க உடம்பே சரியில்லை, எப்படி இருக்க அப்படின்னு கேட்கும்போது நல்லா இருக்க அப்படின்னா அவங்க மனசு வந்து கஷ்டப்படாது, ஐயோ அவங்களுக்கு என்னமோ ஏதோன்னு. இதே நான் உண்மையை பேசுறேன் அப்படின்ட்டு அவங்களுக்கு எனக்கு உடம்பு சரியில்லை நம்மள பார்த்து எல்லா இன்ஃபர்மேஷனையும் சொன்னா அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அதே மாதிரிதான் அம்மா சில சமயம் சில உப்போ உரப்போ காரமோ கொஞ்சம் தூக்கலா கொஞ்சம் கம்மியா இருக்கும், அந்த சமயத்துல எப்படிப்பா சமைச்சிருக்கேன் அப்படின்னா நான் உண்மையை சொல்றேன்ட்டுன்னு, மா நீ சமைச்ச சாப்பாடு நல்லாவே இல்லை, வாயில வைக்கவே முடியல அப்படின்னா அவங்க மனசு கஷ்டப்படும் தானே. அந்த இடத்துல நல்லாதான்ப்பா இருக்கு அப்படின்னா கொஞ்ச நேரத்துல அவங்களே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் உப்பு கம்மியா பட்டிருக்கலாம்ல, கொஞ்சம் காரம் அதிகமா பட்டிருக்கலாம்ல அப்படின்ட்டு அவங்களே கண்டுபிடிச்சிருவாங்க. சோ இந்த மாதிரியான குட்டி குட்டி பொய்கள் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வளர்ப்பதற்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறதுனால அதை சொல்றதுல தப்பு இல்லை இல்லையா?
2: கண்டிப்பான ஒரு சூப்பரான ஒரு உதாரணமே கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாம அடுத்ததான் வந்து வாழ்க்கையில நம்ம ஒரு இடத்துல பொய் சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பா அதை தொடர்ந்து அப்படியே புடிச்சுக்கிட்டே வர்ற மாதிரிதான் இருக்கும். அந்த மாதிரி அடுக்கடுக்கா பொய் சொல்றது அப்படின்றது வந்து எவ்வளவு தவறான ஒரு விஷயம்.
3: ஐயோ ரொம்ப தவறுப்பா. அதாவது நன்மைக்காக ஒரு பொய் சொல்லலாம், ஆனா தீமைக்காக 1000 பொய் சொல்ற நேரிடம் அப்படின்னா அந்த நபர்களை வந்து சமுதாயம் மதிக்காது, அவங்கள தள்ளி வச்சிருவாங்க, அவங்களுடைய குட்டு ஏதாவது ஒரு நாளைக்கு உடப்பட்டுரும். யோசிச்சு பாருங்க, உண்மை நம்ம பேசினோம்னா 10 இடங்களை கேட்டினாலும் உண்மை உண்மைதான். அதனால நம்ம இவங்க கிட்ட என்ன பொய் சொல்லினோம் அவங்க கிட்ட என்ன பொய் சொல்லினோம்னு யோசிக்காம டப்புன்னு பேசிடுவோம். ஆனா பொய் அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்க சொன்ன மாதிரி ஆரம்பிச்சது அப்படின்னா அடுக்கடுக்கா அடுக்கடுக்கா அடுத்தடுத்த பொய்கள் சொல்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஆனா குட்டி குட்டி விஷயங்களுக்கு பொய் சொல்லலாம், தப்பு இல்லை. ஆனா நம்ம ஒரு விஷயத்த மறைக்கிறோம் அப்படின்ட்டு பொய் சொல்ல ஆரம்பிச்சோம்னா நம்மள அறியாதையே நம்ம வாயிலிருந்து ஏதாவது ஒரு சமயத்துல உண்மை வருங்கிறது உண்மை. அதே மாதிரி அந்த மாதிரியான நபர்கள் எல்லாம் வாழ்க்கையில பயணிக்கிறது அவங்க கூட பயணிக்கணுமா அப்படின்ட்டு கூட நம்ம நினைச்சு கொஞ்சம் அவங்கள விட்டு தள்ளிதான் இருப்போமே தவிர்த்து அந்த நட்பு வட்டமோ அல்லது ரிலேஷன்ஷிப்போ அவங்க கூட இருக்கிறவங்க அவங்களுக்கு உண்மையாக இருக்க மாட்டாங்க. அவங்க முகத்துக்கு முன்னாடியும் அவங்க முகத்துக்கு பின்னாடியும் ஒரு மாதிரி பேசுற மாதிரி தான் அந்த ஒரு வழக்கம் அப்படிங்கறதும் கூட இருக்கும்ப்பா.
2: கண்டிப்பா, நான் நிறைய விஷயம் சொல்லிருக்கீங்க. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
3: எனக்கு வரலாறு இந்த திரைப்படம், இதுல இருந்து காற்றில் ஒரு வார்த்தை மிதந்து வர கண்டேனி, அந்த பாடல் ஒலிபரப்புங்க.
2: கண்டிப்பா கொடுத்துடலாம். நன்றினா.
3: தேங்க்யூ சோ மச் பா, பை பை.
2: நம்ம ஒரு பொய் சொல்லணும் அப்படின்னா அதுக்கு வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்களை நம்ம அடுத்தடுத்து ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையுமே இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, உண்மையை சொல்லிட்டோம் அப்படின்ற ஒரு பட்சத்தில் அது வந்து அப்படியே முடிஞ்சிடும். ஆனால் பொய் சொல்லிட்டு போயிட்டுருக்கோம் அப்படின்ற ஒரு பட்சத்தில் அது தொடர்ந்து போயிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்துதான் அடிமை பெண் படத்துலேருந்து ஒரு பாடலுமே வருது. இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை FM 90.4.

0: நேரம் சரியாக 11:44 தாங்க இணைஞ்சிருக்கீங்க நேயர்கள் எல்லாரும். பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் இவாஷினி மற்றும்
1: இனிதா பிரகாசி.
0: இந்த ஒரு நேரத்துல நம்ம கூட ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: வணக்கம் ஐயா, உங்க பேர் அப்புறம் உங்களை பத்தி சொல்லுங்க ஐயா.
3: என் பேர் சகாயம், நாட்டுப்புடவை மீனவர் சபை கணக்கு குழு.
2: ஐயா, இப்ப நம்மளோட வாழ்க்கையில இந்த பொய் இன்னும் இருக்கக்கூடாது, நம்மளோட பொய் வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சின்ன வயசுல இருந்து நம்ம வந்து வளர்த்துட்டோம். ஆனா ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஏதோ சூழ்நிலையில ஏதோ ஒரு விஷயம் வந்து நடக்கணும், நல்லது நடக்கணும், மற்றவங்களுக்கு ஏதாச்சும் வந்து மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு பொய் வந்து சொல்லுவோம். அந்த மாதிரி நல்ல விஷயத்துக்கு பொய் சொல்றது பத்தி உங்களோட கருத்து என்ன?
3: அதாவது பொய்ங்கிறது அதனுடைய வலிமை ரொம்ப அதிகம். எப்படின்னா நம்ம வந்து ஒரு உண்மைக்கு புறம்பான, நம்ம நடத்தி இருக்கக்கூடிய செயலுக்கு புறம்பான ஒரு விஷயத்தை தான் சொல்லும்போது அது பொய் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லாத இருக்கிறவர்கிட்ட இல்லாத சொல்லும்போது அது பொய் அப்படின்னு சொல்லப்படுது. இதே திருவள்ளுவரே என்ன சொல்லியிருக்காருன்னா, தன்னஞ்சறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன்னஞ்சே தன்னை சுடும். உனக்கு என்ன தோணுதோ, உனக்கு உண்மை என்னவோ அதை நீ சொல்லாமல் விட்டுட்டீங்கன்னா உன்னெஞ்சே வந்து உன்னுடைய மனசாட்சியை உன்னை கொண்டு அதுக்குண்டான தண்டனை கொடுத்துரும் அப்படின்னு சொன்ன வள்ளுவரே, வாய்மை எனப்படுவது யாதனில் யாதென்றிருக்கும் தீமையிலா சொல்லல். உண்மைனா என்னென்னா, நம்ம வந்து யாருக்குமே வந்து தீமை இல்லாமல் இருக்கிற மாதிரி ஒரு செயலை சொல்கிறது தான் அது வந்து நல்லது. அதனால பொய்மையும் வாய்மை இடத்து அப்படிங்கிறார். பொய் கூட உண்மையை கூட மேலானது. எப்பன்னா 4 பேருக்கு அது பயன்படும் போது, யாரையும் பாதிக்காத போது, ஒருத்தருக்கு நல்ல விஷயத்தை செஞ்சு கொடுக்குற போது. உதாரணமாக இப்போ 1000 பொய் சொல்லினாலும் ஒரு கல்யாணத்தை முடிங்கன்னு சொல்லுவாங்க. கல்யாணம்ங்கிறது ரெண்டு பக்கமே வந்து ஒரு கஷ்டமான சூழ்நிலை. ஆண் வீடாக இருந்தாலும் பெண் வீடாக இருந்தாலும் குறைகள் நிறைகள் நிறைய இருக்கும். அப்போ அவர் அப்படி இல்லை, ஏதோ நிறைய சுற்றி சுற்றி கிடைக்க வசதியானவர் தான், கடைசிவர பிள்ளையை காப்பாற்றுவார்னு அவர் சொல்லுவாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க, பொண்ணு வீட்டுக்காரங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அதெல்லாம் நல்ல பிள்ளை, எந்த பிரச்சனையும் இருக்காது, ரொம்ப குடும்பத்துக்கு ரொம்ப அமைதியான பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ரெண்டுமே முரண்பாடாக பின்னாடி இருக்கும், இருந்தாலும் அந்த குடும்பம் ஓடும். அதனால் ஒரு நல்ல ரெண்டு மனங்களை, ஒரு 1000 காலத்து வாழ்க்கை பயிர்களை வந்து வளர்க்குறதுக்கு 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி ஒரு நல்லது நடக்கும்போது, ஒரு நன்மையை செய்யும்போது அந்த பொய் வந்து அந்த நன்மைக்கு உகந்ததாக இருந்தால், அந்த பொய் அந்த நன்மையை ஏற்படுத்தினா அது உண்மையை கூட மிக பலம் வாய்ந்தது அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் மனிதர்கள் எனக்குள்ள அனுபவத்தில் மேக்சிமம் பொய் அப்படிங்கிற கருவியை தவிர்த்துடணும். பொய் வந்து ஒரு பெரிய, அதாவது தென்னந்தறிவது பொய்யிருக்க, நம்ம நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன உண்மையோ அதைத்தான் நம்ம சொல்லணும். அதை விட்டு பொய் சொன்னோம்னா நம்மளையே நம்ம வந்து நாளடைவில் அந்த குற்ற உணர்ச்சி நம்மளை கொன்றோம். இருந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி நன்மை ஏற்படுகிற விஷயத்திற்காக சொல்லப்படுகின்ற பொய் உண்மையை விட வலிமை வாய்ந்தது அப்படிங்கிறத முன்னோர்களையும் ஏற்றிருக்காங்க. நடைமுறைகளில் நிறைய சம்பவங்களையும் நம்ம பார்க்குறோம். அதனால் நல்லதுக்காக பொய் சொல்கிறது என்னை பொறுத்தவரை ஒரு 10% ஏற்றுக்கலாம்.
2: அந்த 10% ஏற்ற மாதிரி நீங்கள் எதுவும் சொல்லியிருக்கீங்களா உங்களோட வாழ்க்கையில்?
3: நம்ம வாழ்க்கையில் நிறைய பொய் தான் சொல்லியிருக்கோம், நல்லதுக்கோ கெட்டதுக்கோ. இருந்தாலும் நான் யோசித்த சில விஷயங்களை நல்லதுக்காக சொல்லியிருக்கேன். ஒரு யார் கேட்டாலும் ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்டால் கூட, அவர் நல்ல மனுஷன்ப்பா, அவர் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கரெக்டாக பணம் கட்டிடுவார், கரெக்டாக கொடுத்துருவாரு, அவருக்கு ஏதோ தேவைப்படுது கேட்குறாரு, இப்படி கேட்பாங்கல்ல. அது அது நல்ல பையன்ப்பா, அவனுக்கு பொண்ணு கொடுக்கலாம், அதனால் நம்ம பார்த்த வர நம்ம ஏரியாவில் நல்ல பையன் தான் அவன் அப்படி நான் சொல்லியிருக்கேன். அது நம்ம சில விஷயங்கள் குறைகள் இருக்கலாம், இந்த குறைகளை மறைச்சு ஒரு விஷயத்தை நல்ல விஷயம் நடக்கிறதுக்காக நம்ம சொல்கிறது தப்பு கிடையாது.
2: ரொம்ப அழகாகவே உங்களோட கருத்துக்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. நீங்கள் சொன்ன நிறைய விஷயங்கள் உண்மைதான். வந்து நம்ம போய் இப்படி சொல்கிறது, சொல்றதால என்ன மாதிரி பிரச்சனை வரும், சொல்லாமல் இருக்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு உங்களோட கருத்துக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன பாடல் வேணும் சொல்லுங்கள்?
3: இந்த ஒரு ஜீவன் தான் உன் பாடல் தான் ஓயாமல் இசைக்கின்றது.
2: நல்ல ஒரு பாடல், நன்றிங்க.
3: நன்றி.
0: களத்திலேருந்து சகாயம் அண்ணா வந்து சூப்பரான பல விஷயங்கள், ஒரு நல்ல விஷயத்துக்காக சொல்லக்கூடிய பொய்கள் வந்து எந்த அளவுக்கு பலமானது, அதே சமயத்தில் நிறைய திருக்குறள்களையுமே அண்ணா வந்து நமக்காக வந்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அண்ணனுக்கு ஒரு நன்றிகளையும் அதே

0: சமயம் வாழ்த்துக்களையும் சொல்லி தாங்க ஆகணும். கடைசியாக ஒரு விஷயம் வந்து பேசிட்டு இருந்தோம், இந்த தாமஸ் ஆல்வா எடிசன் அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு ஆச்சரியமான விஷயம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க இவ்வளோ பெரிய ஆளாயிருக்காங்க அப்படின்றதுக்கு பின்னாடியுமே ஒரு பொய் தான் காரணமாக இருந்திருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எடிசன் அவங்க ஸ்கூல் படிச்சுட்டு இருந்த நாட்களில் அவர்கிட்ட ஒரு லெட்டரையுமே கொடுத்து விடுறாங்க அவங்களுடைய டீச்சர். கொடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த லெட்டரை உங்கள் அம்மாவை தவிர வேற யாருமே படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியுமே கொடுத்து விட்டுறாங்க. அவருமே நம்மளை மாதிரிலாம் இல்லாமல் டைரெக்டாக அவங்க அம்மாட்டையே கொண்டு போய் கொடுத்துட்றாங்க. அதை படித்தோன்னே எடிசன் அவங்களுடைய அம்மாவோட கண்ணிலேருந்து பொல பொலன்னு அப்படியே கண்ணீர்லாம் வடியுது. ஸோ அப்போ என்ன எழுதியிருக்கு அப்படின்னு எடிசன் கேட்கும்போது, உன் மகன் தான் இந்த உலகத்தோட புத்திசாலி அப்படின்னு எழுதியிருக்குன்னு சொல்லிட்டு அந்த வீட்லேயுமே அந்த படித்த இடத்துலயே வச்சுட்டு போயிட்டாங்களா அவங்க அம்மா. ஸோ எடிசனுமே பயங்கரமான சந்தோஷம் இதெல்லாம் கேட்டுட்டு. பல வருஷங்கள் நாட்கள் எல்லாமே போச்சு, இவருமே லைட்ல இருந்து சினிமா துறைக்கான பல விஷயங்களையுமே கண்டுபிடிச்சிட்டாரு. ஸோ அவங்க அம்மாவுமே இறந்துட்டாங்க. ஸோ அப்படி ஒரு நாளில் எதேர்ச்சியா ஏதோ ஒரு விஷயத்தை தேடும் போது சின்ன வயசுல டீச்சர் கொடுத்த அந்த லெட்டருமே கையில சிக்கியிருக்கு. ஸோ நம்மளை பத்தி ரொம்ப பெருமையா எழுதியிருந்தாங்களே, அதை மறுபடியும் வாசிச்சு பார்ப்போமே அப்படின்னு எடுக்கும்போது, அதுல வந்து அம்மா சொன்ன அந்த வார்த்தைகள் இல்லாம, உங்க மகனோட மனநிலை கொஞ்சம் சரியில்லை, அவனை வீட்டில் வச்சே இனிமே படிக்க வச்சுக்கோங்க எழுத வச்சுக்கோங்க, இனிமே எங்க ஸ்கூல்லாம் அனுமதிக்க முடியாது அப்படின்ற மாதிரி தான் அந்த ஒரு சின்ன ஒரு லெட்டர்லயுமே எழுதியிருக்குது. ஸோ அந்த லெட்டரை பார்த்துட்டு அவருமே அன்னைக்கு வந்து கண்டிப்பா உறைஞ்சு போயிட்டாரு. அன்னைக்கு வந்து அந்த மனநிலையில இருந்தே மீளல. ஒருவேளை அவங்க அம்மா வந்து உள்ளதே படிச்சிருந்தாங்க அப்படின்னா, இவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட் வந்து நம்ம எல்லாருக்கும் இந்த இரவு நேரத்தில் ஒளி கொடுக்குற அந்த பல்பை கண்டுபிடிச்சிருப்பாரா அப்படின்றது தெரில. ஸோ இந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயத்துக்கு பின்னாடி கண்டிப்பாக நிறைய பேருடைய வாழ்க்கையில் குட்டி குட்டி பொய்களும் இருக்க தான் செய்யும். பொய் சொல்லலை அப்படின்னா நாமளும் கடவுளும் ஒன்றா ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சியில் கூட ஏதோ ஒரு நேர் சூப்பராக பகிர்ந்துக்கிட்டாங்க. கண்டிப்பாக பொய் அப்படின்றது எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே இருக்க தான் செய்யும். அது நல்ல விஷயத்துக்காக இருக்குது அப்படின்னா அது இன்னுமே பலமானது. ஆனால் பொய் சொல்கிறத வந்து மற்ற விஷயங்களுக்கு தவிர்த்துக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு
1: இன்னைக்கான நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில் நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. இன்னைக்கான நிகழ்ச்சியில் நிறைய நேர்களும் கலந்துக்கிட்டு அவங்களோட வாழ்க்கையில் நடந்த நல்ல விஷயங்களான நல்ல விஷயங்களுக்கான பொய்கள் பற்றி அவங்களுமே சொன்னாங்க. நாமளுமே ரொம்ப ஜாலியாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். நாளைக்கு இல்லைங்க திங்கக்கிழமை இது மாதிரியான ஒரு பயனுள்ள நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில் உங்களை வந்து மீண்டும் சந்திக்கிறோம். அடுத்ததாக நம்ம நேயர்கள் கேட்ட பாடல்களுமே வருது. தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது நண்பகல் 12 மணி. நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை FM 90.4.

0: கேட்டுட்ருக்கீங்க பாம்பல் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசையஃபம் 90.4 நேதல் பணி நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நாம் மதி. பெண் வந்து கணவனை இழந்து கைம்பெண்ணா இந்த சமுதாயத்துல வாழ்றாங்க அப்படின்னா அவங்க சந்திக்கிற சவால்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி நம்ம நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிற உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சோ கணவர் இழந்ததுக்கு அப்புறமா கண்ணீர் மட்டும்தான் வாழ்க்கை கிடையாதுங்க. அதையும் தாண்டி தன்னம்பிக்கை இருந்தா மட்டும்தான் தன்னோட குடும்பத்தை பாத்துக்க முடியும். அப்படி தன்னோட 40 வயசுல கைம்பெண்ணாகி தன்னோட குடும்ப பொறுப்பை தன்னோட தோள்களை ஏத்தி பெண்கள் நினைச்சா எந்த துறையிலையும் முன்னேற முடியும்னு தன்னோட வாழ்க்கையில நிரூபிச்சு இப்பமும் ஒரு பெண் தனியா வாழ முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா முடியும் அப்படின்னு தன்னோட உழைப்பால நிரூபிச்சு வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு சாதனை பெண் தாங்க. அவங்களோட வாழ்க்கை அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துட்டு வந்திருக்காங்க. அவங்க யாரு என்னன்னு நம்மளும் கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம் அம்மா, உங்களை பத்தி நம்மளோட நேயர்களுக்கு அறிமுகப்படுத்திக்கோங்கம்மா.
1: என்னுடைய பேர் வந்து மரிய ரோஸ்மா. நான் வந்து மண்டபத்துக்கு கிடக்கிறதுல இசைப்பட ஒன்று வச்சிருக்கேன். என் கணவர் இறந்து ஒரு 13 ஆயிடுச்சு, குழந்தைகள் வந்து 10.
0: அம்மா, இப்போ கணவரை ஒரு பெண் இழந்துட்டாங்க அப்படின்னா ஒரு அவங்களுக்கு ஒரு 2 குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களை சமாளிக்கிறதே கொஞ்சம் கஷ்டமான செயலாக இருக்கும். நீங்கள் எப்படிமா உங்களோட 10 குழந்தைங்களையும் சமாளிச்சிங்க?
1: காலையில் 4 எழும்பிடுவோம்மா. எழும்பி நம்ம வேலைக்கு போகணுமே, போட்டை பார்க்கணுமே, தொழில் இருக்கு, சம்பாத்தியம் வந்தால் தானே மக்களை வளர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி 4 எழும்பி பிள்ளைகளுக்கு சமைச்சு அமைச்சு வச்சுட்டு பிள்ளைங்களை அப்போ வந்து ரேஸ் அரிசி தான், கடையிலெல்லாம் அரிசி கிடையாது, ரேஸ் அரிசி தான் வாங்கி எடுத்து வச்சுட்டு போட்டுக்கிட்டே வந்துடுவேன். டிரைவரை வச்சு எல்லா ஊழியர்களையும் வச்சு வழி நடத்து கரையை கொண்டு வந்துடுவேன். சின்ன பெட்டி கடை ஒன்று வச்சுருந்தேன். ஒரு தொழிலுக்கு போயில 3 தொழில் பார்ப்போமே, பிள்ளைகளை வளர்த்துடலாம் அப்படின்னு உள்ள வைராக்கியத்தை தான் நான் இன்றைக்கி பண்ணி கொண்டு இருக்கிறேன்.
0: சரிம்மா, இப்போ அந்த காலத்தில் வந்து இந்த பொருளாதாரம் நீங்கள் சொன்னவங்க தான் ஞாபகம் வருது. அந்த காலத்தில் வந்து பொருளாதார தேவைகளை அது எதிர்கொள்றதுக்குனா கண்டிப்பாக இப்போவுமே 2 ஒரு வீட்டில் சம்பாதிச்சா மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ அப்போ வந்து நீங்கள் எப்படி தனியாளாக இருந்து குழந்தைங்கள் எல்லாரையும் பார்த்துக்கிட்டீங்க?
1: நான் தனியாளாக இருந்தாலும் பிள்ளைங்க வந்து அவளுக்கு ஒரு வேலை வீட்டில் கொடுத்துருவேன். சம்பாத்தியம் வரணுமா இருந்தால் வாடகை கொடுக்கணும், நம்மளுடைய படிப்பு இருக்குது, பிள்ளைங்களை தங்கச்சி வர அக்கா வர படிக்க வைக்கணும், எல்லாரும் ஆளுக்கு ஒரு தொழில் செய்யணும், செய்து முடிச்சு தான் ஸ்கூலுக்கும் போகணும், வேலைக்கும் போங்க. இன்னும் 2 பிரிவாக பிரித்து பிள்ளைங்களையும் படிக்க வச்சேன், வேலைக்கு அனுப்பியிருந்தேன். நானும் அதோடு சேர்ந்து பிள்ளைகளோட ஒத்துழைச்சி வேலை பார்த்தேன்.
0: சரிம்மா, உங்களுக்கு இந்த விசைப்படகு வச்சுருக்கீங்கல்ல, இந்த விசைப்படகு நீங்கள் முன்னாடியே வச்சுருந்தீங்களா?
1: நான் முன்னாடியே ஒரு ஆள் வந்து அந்த வந்து தொடர்பாக 2 இசைப்படகை வாங்கி வச்சு அதனுடைய என்னுடைய காசு படங்களையும் அதுக்கு ஒத்தாசை பண்ணுறதுக்கும் வாங்கி எல்லாத்தையும் இயல்பு பண்ணிக்கிட்டு இருந்தார். பண்ணிக்கிட்டு இருக்கிறதோட எல்லாத்தையும் அதை நடத்துகிற நிர்வாகம் எப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அதை மேற்கொண்டு நான் அதை கண் பார்வையிலையும் என்னுடைய செயல்பாட்லேயும் அதை நான் உபயோகப்படுத்திக்கிட்டேன். அதனால் பயப்படலை, பயப்படாமல் இன்றைக்கி நடத்திக்கிட்டு இருக்கேன்.
0: சரிம்மா, இப்போ ஒரு பெண் வந்து தனியாக தொழில் பண்ணுறாங்க அப்படின்னா சமுதாயத்தில் நிறைய எதிர்ப்புகள்லாம் இருக்கும்ல, அதே மாதிரி நிறைய பேர் நிறைய விதமாக பேசுவாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் அதை எப்படி சமாளிச்சிங்க?
1: ஆமாம், அவன் என்னை வந்து எத்தனை எதிர்ப்பு யார் கொடுத்தாலும் சரி மௌனமாக போயிடுவேன், இல்லை இருந்தால் அதிகாரி மாற்ற போய் அந்த எதிர்ப்பை போய் கொடுக்காமலே போய் சொல்லிடுவேன். லெட்டர் மூலியமாக எல்லாத்தையும் கொடுத்துருவேன். அதிகாரி மாதிரி கேட்டால் கேட்குறாங்க, கேட்கலம்னா இரவுண்டே ஒப்படைச்சிருவேன். நான் எதிர்ப்பெல்லாம் யாருக்கும் கொடுக்குறதுக்கு தயாரில்லை. எனக்கு வந்து தொழில் நடக்கணும், பிறரை தியானித்து போனோம். பிறர் வந்து எதிர்ப்பு கொடுத்தா பிறர்கிட்ட வந்து நன்மையான காரியங்களை சந்திக்க முடியாது. அதனால் நான் எதிர்ப்பு கொடுக்காமல் நடந்துக்கிட்டேன்.
0: இப்போ ஒரு கைம்பெண்ணாக இருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து வீட்டில் தனியாளாக இருந்து நம்ம தான் எல்லா வேலையுமே பார்த்துக்கணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் எப்படி வேலைக்கும் போயிட்டு போட்டை அனுப்பி விட்டுட்டு எப்படி குழந்தைங்களையும் பார்த்துட்டீங்க? எப்படி அதை ரெண்டையுமே சரிசமமாக சமாளிச்சுக்கிட்டீங்க?
1: இறைவன் எனக்கு என்ன தைரியத்தை கொடுத்தாரோ என்னாலே கண்டுபிடிக்க முடியலை. நான் எல்லாத்தையுமே எந்த யார்ட்டையுமே விட்டு வளர்க்கல, நானாக தான் எல்லாமே சமாளித்து என் பிள்ளைகளை நம்மளும் ஒவ்வொருத்தராக சொல்லி தங்கச்சி துணியை மாற்றி விடு, அந்த தங்கச்சி அங்கே அனுப்பு, இங்கே தான் நீங்கள் இப்படி போங்க இப்படி வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டு நான் கடைக்கே தானே வந்துடுவேன். கடைக்கு வந்துடுவேன், போட்டோ பார்த்துருவேன், எல்லாத்தையும் பார்த்துக்குருவேன். 3:00 பிள்ளைங்க வரணும்னு நினச்சா 3:00 போய் பிள்ளைங்களை எல்லோரையும் சரி கட்டி எல்லாத்தையும் பண்ணிடுவேன் நான்.
0: சரிம்மா, நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த தொழில் வச்சு நடத்திட்டுருக்கீங்க?
1: நான் ஒரு 13 வச்சுருக்கேம்மா, தொழில் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன். இதனுடைய போட்டு இசைப்படகுள்ள கனவுகளெல்லாம் எனக்கு இப்போ எல்லாமே புரிஞ்சிருச்சு. போட்டுக்கு உள்ளே மட்டும்தான் என்னால் இறங்க முடியாது, போட்டுக்கு மேலே இறங்கிடுவேன். உள்ளே உள்ளன்னா இன்ஜின் ரூமுக்கு உள்ளால், மற்றபடி எல்லாமே எதை எதை பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுற அளவுக்கு எனக்கு மெயின்டன் ஆயிடுச்சு. என்னுடைய மெயின்டன் ஆனது என்னுடைய தைரியம் ஆயிடுச்சு. அதனால் என்னுடைய தொழில் வந்து கண்டிஷனாக நடக்கிறதுக்கு மீண்டும் கவர்மெண்ட்டில் எனக்கு ஏதாவது உதவி செய்ய முடிஞ்சால் எனக்கு செய்யுங்கள். மீண்டும் நான் நல்லா இருக்கேன்.
0: சரிம்மா, இப்போ நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 13 வருஷமாக தொழில் வச்சு நடத்துகிறீங்கல்ல, ஸோ இதில் நீங்கள் வந்து எவ்வளோ தூரத்துக்கு லாபம் உங்களுக்கு கிடச்சிருக்கும்?
1: லாபம் கரை தொழில் பார்த்தா ஒரு 1500 தான் கிடைக்கும். நாங்கள் ஒரு 8000 ரூபா செலவு பண்ணி அனுப்புனோம்னா 10000 ரூபா வந்துச்சுன்னா அதில் கூலி போக எங்களுக்கு ஒரு 500 ரூபா தான் கிடைக்கும். ஏன்னா நம்ம பெண்ணாக இருந்து சும்மா இருக்கிறதுக்கு இது ஒரு தொழில் முறை போல் காட்டி பிள்ளைங்களுக்கு வழி நடத்தலாமே அப்படின்னு உள்ள மெயின்டனில் தான் இன்றைக்கி நான் இதை பண்ணிக்கிட்டுருக்கேன். ஆனால் விலங்கு கடலுக்கு போகிறவங்களுக்கு அதிகமான லாபங்கள் கிடைக்குது, அதை போய் நாம் போய் மெயின்டைன் பண்ண முடியாதுல்ல, என்னுடைய மெயின்டைன் மட்டும்தான் நான் பண்ண முடியும். இதில் வந்து 1500 தொழிலை வச்சுருக்கு. டீசல் எவ்வளோ ஓடுதோ அந்த டீசல் தக்கன என்னுடைய வரவு, அந்த அதுக்கு செலவு வந்துட்டால் அந்த செலவும் போயிடும், அந்த வரவு செலவுக்கு போயிடும். இப்படி தான் மெயின்டைன் போயிட்டுருக்கு. லாபமோ நட்டமோ அப்படி போயிட்டே தான் இருக்கும். அதில் வந்து லாபம் கறக்க தொழில் பண்ணுறவங்களுக்கு யாருக்குமே லாபத்தை எடுத்து உள்ளால் கொண்டு வைக்கலாம் முடியாது. உள்ள ஏதாவது ஒரு இன்ஜின் வேலை வந்துடும், இல்லைன்னா ஒரு கேர் பால் சொல்ல வந்துடும், இல்லைனா மடி கிழிஞ்சிரும், இல்லைனா அது உடஞ்சிரும், இது உடஞ்சிருக்கும், பைபர் போயிருக்கும், அது போயிருக்குன்னு வந்து வந்துடுவாங்க, ஏதாவது ஒன்று வந்துடுவாங்க. அதனால் எங்களுக்கு அதில் லாபங்கள் ரொம்ப கிடையாது, ஏதோ அண்ணன் நாடு ஓடுறதுக்கு ஓடிட்டுருக்கு, இதுதான் லாபம்.
0: சரிம்மா, உங்ககிட்ட தொழிலுக்கு வராங்கள்ல, உங்களோட போட்டில் தொழில் பார்க்குறாங்கள்ல, அவங்களால எப்போமாவது எங்களுக்கு நீங்கள் கொடுக்குற சம்பளம் வந்து பத்தலை, நாங்கள் வேற போட்டு போகிறோம் அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்களா?
1: வேற போட்டு போகிறதுல எல்லாருமே மாறி மாறி ஒரு 10-20 டிரைவர் மாதிரிலாம் மாறி மாறி போயிட்டாங்க. ஏன்னா தொழிலுக்கு காசு பத்தலை, இந்த 500 ரூபா கொண்டு நாங்கள் வீட்டுக்கு எதையுமே கொடுக்க முடியாது, கொடுத்தா என்னன்னு சொல்லி சண்டைக்கு வருவாப்பில் பொம்பளைய அப்படின்னு. இப்போ நாங்கள் இப்போ நீங்கள் தானே தொழில் செய்துட்டு வரணும், சிபிஎஸ் கொண்டு போகிறீங்க, சிபிஎஸ்ஸை வச்சு எங்கே எந்த பாரில் பார் அடிக்கிறது, கரைக்கடலை எங்கே இருக்குது, சாவுக்கடலை எங்கே இருக்குன்னு நீங்கள் தானே பார்க்கணும். நான் பார்த்து உங்களுக்கு தர முடியாதுல்ல, நான் இந்த கரையில் நீங்கள் வேலை பார்க்குறீங்க, உங்களுக்கு கூலி கொடுக்குறதுக்கு கடலில் நீங்கள் கொண்டு வந்தால் தான் எனக்கு கிடைக்கும். நீங்கள் கொண்டு வராமல் உங்களுக்கும் கிடைக்காது எனக்கும் கிடைக்காது, அப்போ ரெண்டு பேரும் ப்ராப்ளம் தான், எனக்கு நஷ்டம், உங்களுக்கு போயிட்டு வந்ததுக்கு தான் நஷ்டம், எனக்கு ஃபுல்லாகவே நஷ்டமாயிடும். அதே நான் கடன் பிடிச்சி தானே உங்களுக்கு நான் திருப்பி திருப்பி அனுப்புகிறேன். அப்போ அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிறேன்னா, மெயின்டைன் பண்ணி நீங்கள் செயல்படுத்தினா தான் எனக்கு கிடைக்கும் அப்படின்ற முறையில் நான் போயிட்டு இருக்கேன்.
0: ரொம்ப அருமையாகவே சொன்னீங்கம்மா, ஒரு தனி பெண்ணாக நின்று இந்த ஒரு போட்டு தொழிலை எடுத்து நடத்துகிறது வந்து அவ்வளோ ஈஸியான செயல் கிடையாது. ஸோ நீங்கள் அந்த தொழிலை எடுத்து நடத்திட்டுருக்கீங்க, ஸோ அதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள்மா.
1: நன்றிம்மா.
0: ஒரு கைம்பெண் வந்து சமுதாயத்தில் வாழ்கிறாங்க அப்படின்னா அது வந்து அவ்வளோ ஈஸியான செயல் கிடையாதுங்க. பட் இருந்தாலுமே மரியரோஸ் அம்மா வந்து அவங்க வந்து குழந்தைங்களையும் கவனிச்சுக்கிட்டு ஒரு தொழில் அதிபராக அந்த போட்டையும் வச்சு நடத்திட்டு அவங்க வாழ்க்கையில் நடந்த நிறைய தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க. பாடல்களை தொடர்ந்து மீண்டும் பேசலாம், இணைந்திருங்கள். இது கடலோசை எஃப்எம்.

0: உங்க பையன் வீட்டுல எல்லாருக்கிட்டயும் ஆர்குமெண்ட்ல வின் பண்ணிடுவானே, என்ன படிக்க வைக்க போறீங்க?
1: கரெக்டா சொன்னீங்க, அதான் லா படிக்க ஆசை, ஆனா பெஸ்ட் காலேஜ் தேடிட்டு இருக்கோம்.
0: அப்ப விநாயக் கமிஷன்ஸ் லா ஸ்கூல் பாருங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலிங்குவல் டீச்சிங், ஓபி ஜிந்தால் மென்டர்ஷிப்போட கிராஸ் லேர்னிங் இருக்கு, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல கேம்பஸ் அண்ட் குளோபல் எக்ஸ்போஷரும் இருக்கு.
2: டீன் ப்ரொஃபசர் சித்தார்த் ராஜாவின் 30 இயர்ஸ் கார்ப்பரேட் கைடன்ஸோட எவ்ரி செமஸ்டர் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் ஸ்டூடண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி ரெடி லாயர்ஸா மாத்துது. விநாயக கமிஷன்ஸ் லா ஸ்கூல், ஓஎம்ஆர் ரோட், சென்னை. கால் 7358201234.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

0: சாதாரண குடும்பத்திலேருந்து வந்து வாழ்க்கையோட மிகப்பெரிய சவாலான தன்னோட கணவரை இழந்ததுக்கு அப்புறமும் தன்னம்பிக்கையோட நின்று இன்னைக்கு தனியாக ஒரு படகோட உரிமையாளராக இருந்து தன்னோட குடும்பத்தையும் குழந்தைங்களையும் முன்னேற்ற பாதையில் நடத்திட்டு வர ஒரு தைரியமான பெண் தாங்க மரியா ரோஸ் அம்மா. ஸோ அவங்க வந்து அவங்களோட வாழ்க்கையில் இந்த தொழில் முறையை தொடங்குறதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறத நமக்கு சொன்னாங்க. சரி, தொடர்ந்து மரியா ரோஸ் அம்மாட்ட பேசிடலாமா? நேர்கள் இணைஞ்சிருக்கீங்க நேதல் பிணை நிகழ்ச்சியில். நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மதி. சரிம்மா, இப்போ வந்து எல்லாரோட வாழ்க்கையிலையுமே ஒரு கஷ்டமான காலம்னு ஒன்று இருக்கும். ஸோ இது வந்து கணவர் இருக்கிற பெண்களுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னா கணவனை இழந்த பெண்களுக்கு இன்னொரு மாதிரி இருக்கும். அப்படி உங்களோட வாழ்க்கையில் கணவனை இழந்ததுக்கு அப்புறமா நீங்கள் இப்படி ஒரு ஸ்ட்ராங் உமனாக, ஒரு சக்தி வாய்ந்த ஒரு உமனாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான காரணம் என்னம்மா?
1: ஒன்று, என்னுடைய இதய தைரியம். ஒன்று, என்னுடைய வாழ்க்கை வந்து கையில் நான் பிடிச்சிக்கிறேனோ, என்னுடைய குழந்தைகளை வந்து நான் வளர்க்கணும், என் குழந்தைகளுக்கு இந்த தைரியத்தை கொடுக்கணும். அதனால தான் நான் என்னுடைய தைரியத்தை, என்னுடைய மனசாட்சிக்கு நான் அதை ஒத்துழைச்சி நான் இன்றைக்கி வழிபட்டுருக்கேன்.
0: சூப்பர்மா, சூப்பர்மா. இப்போ நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா கணவனை இழந்ததுக்கப்புறம் நம்மளால் தனியாக வாழ முடியாது, நம்ம அந்த குழந்தைங்களை வச்சுட்டு என்ன பண்ண போகிறோமோ அப்படின்னு நினச்சி ஒரு பயம் இருக்கும்ல அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி எப்போது நீங்கள் அதை நினச்சி பயந்துருக்கீங்களா?
1: நான் அதை வச்சு பயப்படவே கிடையாது. என்னுடைய இசைப்படகு இருக்குது, மக்கள் உழைக்கிறாங்க, மக்கள் பயப்படுறாரு. இவ்வளோ மக்கள் இருக்குமோ, நம்ம ஏன் கஷ்டப்படணும்? இறைவன் நமக்கு இருக்காரு, கையில் தர்றாரு. நம்ம உழைச்சி நம்ம பிள்ளைகள் நம்மளும் வாழ்ந்து கொண்டு உள்ள தைரியம் எனக்கு ரொம்ப இருக்குது. அந்த தைரியத்து பிரகாரம் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்.
0: சரிம்மா, இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல தைரியமாக இருக்கேன், தன்னம்பிக்கையாக இருக்கேன்னு சொல்லிட்டு, அப்படி உங்களோட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து இல்லை கண்டிப்பாக நான் வந்து இதை பயந்துடக்கூடாது, நான் தன்னம்பிக்கையாக இருக்கணும் அப்படின்னு நினச்ச சூழ்நிலைகள் இருக்கா?
1: அப்படி இருந்துச்சு. என்னுடைய போட்டு புயலில் அடைஞ்சிச்சு. ஏதோ ஒரு புயல் பெயர்ச்சினால 2023 அந்த புயலில் வந்து யாருமே நான் உதவ மாட்டேன், இவ இதோட ஓஞ்சிருவா, இவ ஒரு பெண்ணாக இருந்து தொழில் வச்சு நடத்துகிறாள் அப்படின்னு நிறைய பேர் சாதனை பண்ணாங்க. அந்த சாதனைக்கெல்லாம் என்னுடைய மனசு தைரியத்தில் மீண்டும் என்னுடைய இசைப்படகை 1-2 ஆக்கணும், நம்ம பிள்ளைகளுக்கு இதை கற்று கொடுக்கணும், பிள்ளைப்பு தைரியத்தை கொடுக்கணும், நம்ம இறந்து போனாலும் நம்ம பிள்ளைகள் இதை வழிபடணும் அப்படின்னு தைரியத்தில் இன்றைக்கி என்னுடைய இசைப்படகை வச்சு என் குழந்தைகளை நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன்.
0: சரிம்மா, இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்கல்ல தைரியமாக இருக்கேன், தைரியமாக இருக்கணும். அப்படி டெய்லியும் உங்களே நீங்கள் தைரியப்படுத்திக்கிறதுக்கு ஏதாவது செயல் செஞ்சிட்ருக்கீங்களா? ஏதாவது ஒரு பழக்கத்தை வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம டெய்லி ப்ரேயர் பண்ணோம், டெய்லி நம்ம யோகா பண்ணோம், டெய்லி வந்து நேர்மறையான எண்ணங்கள் நமக்கு இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அந்த எண்ணத்தை நம்ம தினம் தினம் வளர்த்துக்கிட்டு இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளே வந்து நம்மளே ஊக்கப்படுத்திகிட்டே இருப்போம். ஸோ இந்த செயலை நம்ம செஞ்சுட்டே இருக்கணும், ஸோ இது மூலமாக நம்மளை வந்து வெளிப்படுத்தணும் அப்படின்னு நினைப்போம்ல. ஸோ அதே மாதிரி நீங்கள் உங்களை வந்து தினம் தினம் ஊக்கப்படுத்திக்கிறதுக்கு ஏதாவது செயல்கள் செஞ்சிட்ருக்கீங்களா?
1: இரவு 1 மணிலிருந்து காலை விடியகால் 4 மணி வரை நான் கண் முழித்து இறைவனோடு தான் இருந்து பேசுவேன். வழியே வேறு யார்ட்டையும் பேச மாட்டேன். இறைவன் வந்து எனக்கு என்ன சொல்கிறாரோ அது பிறகு தான் நான் நடப்பேன். ஆனால் அதனால் எனக்கு எந்த துன்பம் வரல. துன்பம் வந்தாலே அதை நீ தாங்கிக்கிறனும், உனக்கு இன்பத்தை அளிக்கத்தான் நான் தந்திருக்கேன். இறைவனே என்னுடைய பேசுகிற அளவுக்கு நான் இன்றைக்கி வாழ்க்கையில் ஓடுறதுனால என்னுடைய உள் தைரியங்கள் வந்து எனக்கு தைரியமாக இருக்குது. தொழில் செய்து கொண்டு இருக்கிறேன், என் மக்களையும் நல்ல மாதிரி வளர்த்து கொண்டு இருக்கிற எந்த குற்றமும் இல்லை.
0: சரிம்மா, இப்போ விசைப்படகு தொழில் தொடங்குறது வந்து அவ்வளோ ஈஸியான செயல் கிடையாது. ஏன்னா ஒரு போட்டு வச்சுருக்கோம் அப்படின்னா அதை நம்ம நடத்தணும்னா அதுக்கு நிறைய செலவாகும். தொழிலுக்காக போகும்போது காற்று கடல்னு தொழில் தடைபடும், இல்லைனா நம்மளுக்கு நிறைய இந்த லாஸ்லாம் வரும், இழப்புலாம் ஏற்படும்ல. ஸோ அப்படி இருக்கும்போது ஐயோ நம்மளால் இந்த தொழில் சரியாக நடத்த முடியாமல் போயிருமோ அப்படின்னு நினச்சி என்றைக்காவது பயந்துருக்கீங்களா?
1: நான் அப்படி எதுவுமே நான் பயப்படல. எனக்கு அது கொஞ்சம் கஷ்டம், எவ்வளோ வந்தாலும் சரி அந்த நேமுக்கு நம்ம போகணும். மானிய டீசல் இல்லையா, கை டீசலு, அதுக்கு நேமாக எந்த இடத்துல தொழில் செய்யணுமோ அந்த இடத்துக்கு தொழில் செய்து எது இருக்கோ அதை மெயின்டைன் பண்ணி மக்களோடு நான் சரிசமமாக போயிட்டே இருப்பேன். எனக்கு அதனால் எந்த குற்றக்குறவும் இல்லை, தைரியமாக தான் இருக்கிறேன்.
0: இளங்கன்று பயமறியாது அப்படிங்கிற பழமொழியை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதாவது இளைஞர்கள் வந்து ஆபத்துகளை பற்றி கவலைப்படாமல் எதையும் துணிச்சலோடு செய்ய முற்படுவாங்க அப்படின்னு. ஆனால் மரியா ரோஸ் அம்மா வந்து இத்தனை வயசாகியும் என்னோடய தொழிலில் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை பற்றி நான் பயப்பட மாட்டேன், ஸோ எனக்கு இருக்கிற தன்னம்பிக்கை மன உறுதி மூலமாக நான் அந்த நாட்களை கடந்து தான் போவேனே தவிர அந்த பயம் அப்படிங்கிறது எனக்கு கிடையாது அப்படிங்கிறத தெளிவாக சொன்னாங்க. பாடலை தொடர்ந்து மீண்டும் மரியா ரோஸ் அம்மாட்ட பேசலாம். இணைந்திருங்கள், இது கடலோசை FM 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: அட்டைப்பூச்சி மாதிரி ஒட்டிக்கிட்டே இருக்காத அப்படின்னு சின்ன பிள்ளைங்களை நம்ம வீடுகள்ல சொல்லுவோம். ஆனா அந்த அட்டைப்பூச்சிய பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கோமா? கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். அட்டைப்பூச்சிக்கு கிட்டத்தட்ட 32 மூளைகள் கிட்ட இருக்குதாம். இது மட்டும் இல்லாம அதோட உடம்பு 32 பகுதிகளா பிரிக்கப்பட்டிருக்குமா. ஒவ்வொரு பகுதிக்கும் தனித்தனியான நரம்பு முடிச்சுகள். அந்த நரம்பு முடிச்சுதான் அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு மூளையா செயல்படுது. இப்படி இருக்கிறதுனால நாம அட்டைப்பூச்சியோட வாழை தொட்டா கூட தலையில இருந்துதான் சிக்னல் வரணும் அப்படின்லாம் வெயிட் பண்ணாது. அந்த வால் பகுதியை வச்சு உணர்ந்து அதுக்கப்புறம் சுரண்டுக்கும். இதுதான் அது வளைஞ்சு நெளிஞ்சு போகவும் ஹெல்ப் பண்ணுது.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

0: இருக்கீங்க. நெய்தல் பணி நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்குது நான் மதி. அப்புறமா நம்ம கூட நம்மளோட சிறப்பு விருந்தினர் மரிய ரோசா அம்மாமா இருக்காங்க. மரியரோஸ் அம்மா சொன்னாங்க, எனக்கு பயமே கிடையாது. ஸோ எந்த ஒரு சூழ்நிலையும் பயந்தோம் அப்படின்னா நம்ம எந்த ஒரு செயலையும் சாதிக்க முடியாது. அதனால எதை நினைச்சும் நான் பயப்பட மாட்டேன், எந்த ஒரு சூழ்நிலையும் தைரியமாக அதை ஃபேஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்கல்ல. ஸோ மரியரோஸ் அம்மா இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட ஒரு நாள் வாழ்க்கை முறை எப்படி இருக்கும்? அதாவது காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நீங்கள் ஒரு நாள் என்னென்ன வேலைகள்லாம் செய்வீங்க?
1: நான் வந்து பொதுவாக 4 மணிக்கு 1 மணிக்கு எழுப்பி 4 மணியோட இறைவனை தேனிச்சிருவேன். பிறர் மக்களுக்காகவும் எங்களுக்காகவும் கொஞ்சம் தியானிப்பு எடுத்து, யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் தியானிப்பு, எங்களுக்காக கொஞ்சம் தியானிப்பு. இதை 5 மணியோடு முடிச்சுட்டு 5 மணில இருந்து இப்படி கடற்கரைக்கு வரணும், போட்டை பார்க்கணும், நம்ம தொழில் முறையை பார்க்கணும். 5 மணிலேருந்து 7 மணி வரை நம்மளுடைய தொழில் முறையை பார்த்துருவேன். பார்த்து முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் என்னுடைய குழந்தைகளுக்கு வந்து சாப்பாடு வைக்கிறது, கால்நடை பிராணிகள் இருக்குது அதுகளுக்கு சாப்பாடு வைக்கணும், செடிகள் கண்டுகள் எல்லாம் இருக்குது, கை நாளே தண்ணி இறைச்சி ஊற்றி எல்லாமே பண்ணிடுவேன். பண்ணி முடிச்சுட்டு

0: எல்லாத்தையும் சமைச்சி எடுத்து சாப்பாடு கொடுத்து பிள்ளைங்களை அனுப்பி வச்சுருவேன். அதெல்லாம் முடிச்சிருவேன். முடிச்சு ரெஸ்ட் இருந்தால் தூங்கும், கொஞ்சம் நேரம் தூங்கும், அவ்வளோதான்.
1: சரிம்மா, இப்போ நீங்கள் சொன்ன விஷயத்தில் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்தே எல்லா வேலையும் அடுத்தவங்களுக்காக பண்ணுறீங்க, வீட்டில் உள்ள செடி கொடியெல்லாம் பார்க்குறீங்க. உங்களுக்காக, உங்களோட உடல் ஆரோக்கியத்துக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இப்போ ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, யோகா பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா ஏதாவது ஜூஸ் குடிப்பாங்க, நிறைய முளை கட்டின தானியங்கள்லாம் சாப்பிடுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்களோட உடலை ஆரோக்கியமாக வச்சுக்க என்ன பண்ணுறீங்க?
0: என்னுடைய உடல் ஆரோக்கியமாக்கன்னா பசுமை நிறங்களுக்கு வந்து முதல்ல பண்ணணும், அதை முடித்தா தான் நம்ம சாப்பிட முடியும். அது முடிக்கணும்னு நான் அழுகிறதுக்கு முன்னாடி அது அழுமை என்னை பார்த்து. அதனால் அதை தேடி கையினாலேயே நான் ஒரு 100 குடம் தண்ணி அள்ளி ஊற்றிடுவேன். 1 கிணறு தண்ணி, 4 உரை தண்ணி அள்ளி கண்டுகளுக்கு 2 நேரம் ஊற்றுவேன். காலை சாயங்காலம் நேரம் இருந்தால் 2 நேரம் ஊற்றி முடிச்சுட்டு திருப்பி வந்து ஒரு காப்பி போட்டு குடிப்பேன். என்னுடைய உடல்நிலை சரியில்லை, அதுக்கு மாத்திரையை போட்டு கொஞ்சம் நேரம் திருப்பி கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பேன். தூங்குவாதான் கொஞ்சம் நேரம் தூங்கிடுவேன், தூங்குவேன், கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து தூங்கிடுவேன். தூங்கி முடிச்சுட்டு அப்புறமா திரும்பி எழும்பி திரும்பி மறு வேலை எதாவது இருக்கா பார்க்கணுமே, பிள்ளைங்களை வேற ஒழிக்கணுமே அப்படின்னு சொல்லி அந்த வேலையை நம்ம திருப்பி தொடங்கிடுவேன்.
1: ரொம்ப நல்லா சொன்னீங்கம்மா. அதாவது உங்களோட உடல்நிலையை நீங்கள் எப்படி பார்த்துக்கிறீங்க அப்படின்னு நான் கேட்டதுக்கு மறைமுகமாக நான் வந்து தண்ணி இறைச்சி ஊற்றுறேன், ஸோ அது மூலமாக என்னோட உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்குது, அதே மாதிரி நேரம் கிடைக்க நேரம் தூங்குறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக, ஏன்னா ஒரு மனுஷங்க வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும்னா அவங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு நம்ம உணவில் முக்கியத்துவம் கொடுக்கமோ அதே மாதிரி தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நீங்கள் வந்து அட்லீஸ்ட் உங்களோட உணவு முறைக்கு கொடுக்கலாட்டியுமே உங்களோட தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னு நினைக்கிறேன். சரிம்மா, இப்போ வந்து ஒரு அப்பா இல்லை, ஒரு கணவர் இல்லை அப்படின்னா அந்த குழந்தைங்க எப்படி வளருவாங்க, இந்த குழந்தைங்க எப்படி வளர்ந்துருக்காங்க அந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல, அப்படி உங்களோட குழந்தைங்கள நல்ல வழியில் வளர்க்குறதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான கொள்கைகள்லாம் கடைபிடிச்சிங்க?
0: என் குழந்தைங்க வந்து படிக்கும்போது வந்து குழந்தைகளுக்கு வந்து ஆரோக்கியமாக நல்ல ஒரு அறிவாக வளர்மா இருந்தால் நாடகம் நடிங்க, பாட்டு பாடுங்க, நல்லா படிங்க, நல்ல ஒழுக்கமான இடத்துல ஒழுக்கமாக நடந்துக்கிறீங்க. அப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்கள் குழந்தைகள், உங்களுக்கு உள்ள குழந்தைகளுக்கு உங்கள் குழந்தைகள் திருப்பி என் பேரம் பேத்திகள் அப்படி எடுக்க போனேன். டான்ஸு, பாட்டு, கச்சேரி, படிப்பு, கல்வித்துறை அனைத்துலேயுமே பிள்ளைங்களை நல்ல பணிவிடைய நீங்கள் வச்சுக்கிறணும் அப்படின்னு உள்ள ஒரு வழிமுறையை காட்டி கொடுத்துருக்கேன். இன்றைக்கி என் பிள்ளைங்களுக்கும் என் பேரம் பேத்திகளுக்கும் இன்றைக்கி ஒழுக்கமாக திருச்சபையில் இருந்தாலும் சரி, வெளியே இருந்தாலும் சரி, இன்னார் பிள்ளைங்கள் வெளியே தெரியலை அப்படின்னு உள்ள ஒரு முறையில் இன்றைக்கி என் பிள்ளைங்களை நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். 4 பேர்கிட்ட போய் எதையுமே தெரியாத அளவுக்கு குழந்தைகளை வளர்க்குறேன். 24 பிள்ளைங்களை இன்றைக்கி என் பேரை பேத்தியாக இருந்தாலும் சரி, என் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, 24 பிள்ளைகளும் இன்னார் பிள்ளைன்னு சொல்லி தெரியாத அளவுக்கு நான் இன்றைக்கி கால்நடப்பில் வளர்த்துட்டேன். நல்ல யாற்ற பயனும் இல்லை எனக்கு.
1: சரிம்மா, உங்கள் பசங்க எத்தனை பேர் இருக்காங்கல்ல, அவங்கள என்னென்ன படிச்சிருக்காங்க?
0: பொண்ணுங்க ஒரு 5 பேர் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தாங்க. படிப்புக்கு தக்கன அவங்களுக்கு எவ்வளோ அறிவு வந்துச்சு அந்த அறிவு தக்கன படிச்சுட்டாங்க. மற்ற பிள்ளைங்க ஒரு 3 பிள்ளைங்க வந்து இங்கிலீஷ் மீடியம் படிச்சிச்சு, பரவாயில்லாமல் நல்லா படித்து 1st மார்க் பட்டம் வாங்கிருச்சு. அதனால் நான் கொஞ்சம் நல்ல அறிவோடு பயன்படுத்தி மற்ற பிள்ளைங்களை அறிவை பயன்படுத்திகிட்டே இருக்க அந்த பட்டம் வாங்கின பிள்ளையும் படித்த பையன்மாரும் அறிவை பயன்படுத்தி சின்ன பிள்ளைங்களை அவங்க மருமக்கள் பேத்தி சின்ன பிள்ளைங்க எல்லாரையும் அறிவோடு பயன்படுத்தி அவங்க வச்சுக்கிட்டு அதெல்லாம் நல்லா படிக்கிறாங்க.
1: சரிம்மா, இப்போது எல்லாருக்குமே இந்த ஆசைகள்னு ஒன்று இருக்கும்ல. இப்போ உங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கணவர் இறந்ததுக்கு அப்புறமா அந்த போட்டு வச்சு நல்லா இருக்கணும், பிள்ளைங்களும் நல்லபடியாக வளர்க்கணும் அப்படின்னு நிறைய வேலைகள்லாம் செஞ்சுருக்கீங்கல்ல. ஸோ அதையும் தாண்டி உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களுக்குன்னு ஏதாவது ஆசைகள் இருந்திருக்கும்ல, அந்த ஆசைகள் பற்றி சொல்லுங்கம்மா.
0: என்னுடைய ஆசைகள் இருந்துச்சு. என்னுடைய ஆசைகளை என் கணவர் முடியக்கு முன்னாடி, திருமணம் முடியக்கு முன்னாடி சின்ன குழந்தையிலே டான்ஸ் ஆடினேன், பாட்டு பாடினேன், எல்லாமே பண்ணேன். திருமணம் முடிஞ்சதுக்கப்புறம் எங்கள் கோயில் உள்ள திருச்சபையில் போட்டி வைப்பாங்க, பந்து போட்டி, கிரிக்கெட் போட்டி, விளையாட்டு போட்டி, சேர் போட்டி எல்லாத்துலையும் இதிலெல்லாம் நாங்கள் கலந்துக்கிட்டோம். இப்போவும் கலந்துக்கிட்டோம். தண்ணி நிரப்புறதுலையும் தண்ணி போட்டியில் பந்து போடுறது எல்லாத்துலேயுமே நிரப்பிக்கிட்டோம். எல்லா ஆசைகளையும் இப்போவும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த ஆசைகளும் எல்லோரும் நாங்கள் கூட்டமாக மொத்தமாக இருக்கும்போது எல்லாரும் எல்லா போட்டியிலும் நாங்கள் கலந்துக்கிறோம். அதனால் எல்லாத்தையும் நாங்கள் சந்தோஷமாக செய்துட்டு தான் இருக்கோம். அதனால் எல்லா மக்களும் அதே போல் இது பண்ணுங்கள், பண்ணி முடிச்சுட்டு நமக்கு நல்லதாக இருக்கும். இந்த ஆசைகள்லாம் எனக்கு இப்போ முடிஞ்சிருச்சு. என் கணவர் இறந்ததோடு நான் முடிச்சிட்டேன். இனி குழந்தைகள் வளர்ந்துருச்சு, குழந்தைகள் பார்க்கணும், குழந்தைகள் ஆசையை தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு நான் முடிச்சிட்டேன். என்னுடைய வெளிக்காட்டில் வந்து இந்த டான்ஸு இதெல்லாம் வெளிக்காட்டக்கூடாது அப்படின்னு உள்ள கண்டிஷனுக்கு இன்றைக்கி என் பேரன் பேத்தி அவ்வளோ பேருமே கரகாட்டத்துலேருந்து, பாட்டிலேருந்து, போட்டியிலேருந்து எல்லாத்துலேயுமே பரிசு வாங்கிட்டுருக்காங்க.

0: எல்லாமே டான்ஸ் என்ன பரதநாட்டியம் என்ன என்ன எது செய்யணாலும் இன்றைக்கி எங்கள் பிள்ளைங்களை வந்து வெற்றிகரமாக இருக்காது.
1: ரொம்ப சூப்பர்மா. அதாவது உங்களோட ஆசைகளை உங்களால் நிறைவேற்ற முடியலாட்டியும் உங்களோட பேர குழந்தைகள் மூலமாக நீங்கள் அதை வந்து வெளிக்காட்டிட்டு அவங்களுக்கு அந்த திறமையை வெளிப்படுத்திட்டுருக்கீங்க. ரொம்ப நல்ல விஷயமா. பாடலை தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடலோசை FM 90.4.

0: இரு படப்பாடல்கள் திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை FM 90.4.

0: உங்களோட வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு விஷயங்களையும் சுவாரஸ்யமான விஷயங்களையும் நம்ம கூட பகிர்ந்துகிட்டே இருக்காங்க. சரி, அம்மா கிட்ட தொடர்ந்து பேசிடலாமா? சரிம்மா, நீங்க சொல்லுங்க. இப்போ ஒரு பெண் வந்து கணவனை இழந்துட்டாங்க அப்படின்னா, இழந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு வாழ்க்கை இல்லையே அப்படின்னு நிறைய பெண்கள் இப்ப நினைக்கிறாங்க. சோ அப்படி நினைக்கிற பெண்களுக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க?
1: தைரியமா இருந்தோம்னா நம்ம பிள்ளைகளை வளர்த்துடலாம். நம்ம தைரியத்தை வச்சு நம்ம பிள்ளைங்களை வளர்த்துடலாம் அப்படி உள்ள எண்ணத்துல தான் இன்னைக்கு நான் தனி பெண்ணாக இருந்து ஒரு தொழில் முறை செய்து இன்னைக்கு என் பிள்ளைகளை நான் வளர்த்து வாலிபமாக்கி இன்னைக்கு பேரம்பேத்தி 12 பேரோட இன்னைக்கு நான் வாலிபத்தோடு உட்காந்து இன்னைக்கு தைரியமாக இருக்கிறேன். அதனால் நான் கணவனை இழந்தனால வாழ்க்கை இல்லைன்னு சொல்லி யாருமே நினைக்காண்டா. வாழ்க்கை இருக்குது, நம்ம தைரியமும் வாழ்க்கையும் ஒன்றா வந்து நமக்கு சேர்ந்துடும். அதனால் தைரியம்தான், நம்ம தைரியம்தான் வாழ்க்கை.
0: சரிம்மா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ உள்ளலாம் நிறைய பெண்கள், இப்போ நீங்கள் வந்து 40 வயசில் வந்து கைம்பன் ஆனீங்க, இப்போல்லாம் நிறைய பெண்கள் வந்து 23-24 வயசுலேயே கணவனை இழந்து கைம்பண்ணாக மாறுறாங்கல்ல. ஸோ அப்படி இருக்கிற பெண்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க?
1: நம்ம தைரியமாக இருக்கிறவங்க வந்து தைரியமாக வாழ்ந்துக்கிறலாம். அப்படி இல்லையா இருந்தால், உங்களுக்கு திருமணம் தான் திருப்பி வேணும் அப்படின்னு சொல்லி இருந்தீங்கன்னா, திருமணத்துக்கு மறுபணமும் நீங்கள் தேடுறதா இருந்தாலும் 10 முறை அதை யோசித்து நமக்கு இந்த திருமணம் நமக்கு உபயோகிக்கணும், நம்மளால் தைரியமாக வாழ முடியாது அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தால் நீங்கள் அதை யோசனை பண்ணி இந்த திருமணத்தை திருப்பி நீங்கள் நல்லபடியாக முடிச்சுக்கிடலாம். அது உங்களுக்கு தைரியம்தான், அதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். மறுமணம் செஞ்சுக்கிடலாம், ஆனால் அதனால் எந்த தப்பும் கிடையாது. அதனால் நீங்கள் மறுமணத்துக்கு உள்ள தைரியத்தை நீங்கள் ஊட்டிக்கிறீங்க. 1-10 நேரம் யோசித்து அதை திருமணம் பண்ணிக்கிறீங்க. அதனால் எந்த இது இல்லை.
0: சரிம்மா, நீங்கள் எத்தனை வருஷமாக தனியாக உங்களோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கீங்க?
1: நான் என்னுடைய வாழ்க்கையை வந்து இப்போ 13 வருஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இந்த 13 வருஷமும் எனக்கு பெரிய குழந்தைகள் கிடையாது, ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள்லாம் எல்லாம் இருக்கனால தைரியமாக இந்த பிள்ளைகளை நம்ம பாதுகாக்கணும், பிள்ளைகளை வந்து படிக்க வைக்கணும், எல்லாமே செஞ்சு தைரியமாக நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் வாழ்வேன், இன்னும் தைரியமாக மீண்டும் வாழ்வேன், மீண்டும் என் பேரம்பேத்திகளுக்கு இந்த வாழ்க்கையை எடுத்து கரெக்டாக இருப்பேன்.
0: சரிம்மா, இப்போ நீங்கள் இத்தனை வருஷமாக தனியாக வாழ்கிறீங்கல்ல, ஸோ இந்த வாழ்க்கையில் நீங்கள் உங்களை நினச்சி பெருமைப்படக்கூடிய விஷயம் என்னது?
1: என்னை பற்றி என்னுடைய தைரியத்தை வச்சு தான் நான் பெருமைப்படுறேன். என் பிள்ளைகளை வளர்த்ததும் நாகரிகமாக வச்சுருக்கதும் பிள்ளைகளை வந்து யாருக்கு தெரியாத அளவுக்கு வளர்த்து துன்பம் இல்லாமல் வளர்த்து கொண்டு என்னுடைய தைரியமும் என்னுடைய உடன்பாடும் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. என் பிள்ளைகள் நல்லா இருக்காங்க, நான் கணவனில் தகப்பன் இல்லைனாலும் பிள்ளைங்கள் நல்லா இருக்காங்க இன்றைக்கி. அதனால் எந்த குறையும் இல்லை, ஒற்றுமை சமானமாக இன்றைக்கி நாடக கூட்டமாக இன்றைக்கி நான் வச்சுருக்கேன் என் குழந்தைகளை. என் குழந்தைகள்லாம் அப்படி நல்ல பிள்ளைகளாக இருக்கனால இன்றைக்கி ஒரு பெண்ணாக இருந்து நான் இன்றைக்கி பெருமைப்படுறேன்.
0: சரிம்மா, இப்போ ஒரு பெண் வந்து தனியாக நின்னால் உலகமே மாறும்னு சொல்லுவாங்கள்ல, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
1: ஒரு பெண் வந்து தனியாக இருக்கிறதுக்கு தன்னுடைய இதய தைரியமும் உழைப்பும், பகலில் ஒரு ஆம்பளையாக நடந்துக்கிடுவோம், இப்போ இரவு நேரத்தில் பெண்ணாக இருந்துக்கிடுவோம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை தான் இன்றைக்கி நான் நடந்துகிட்ருக்கேன். அதனால் எனக்கு எந்த கவலையும் கிடையாது, தைரியமாக தான் இன்னும் நான் நடந்துகிட்ருக்கேன். என் பிள்ளைகளெல்லாம் நல்ல மாதிரி வளர்த்துருக்கேன், அதுபோல் என் பிள்ளைகளும் தைரியத்தை ஊட்டுறேன். அதனால் எந்த கவலையும் கிடையாது, தைரியமாக பெண்ணாக இருக்க வேணும். பெண்ணுக்குள்ள தோட்டத்தை பெண்ணுக்கு காட்டிக்கிறோமே, ஆணுக்குள்ள தோட்டத்தை ஆணுக்கு காட்டிக்கிறோம். இந்த ரெண்டுமே என்கிட்ட இருக்குது. பகலில் வந்து ஆணை காட்டுறேன்னா என் 4 மக்களை வச்சு நான் வழி நடத்துகிறேன். அப்போ அந்த வழி நடத்தும் போது நான் ஆணாக இருந்துக்கிறேன், தூங்க போகும்போது பெண்ணாக இருந்துக்கிறேன். நான் ஒரு பொம்பளை, எனக்கு முடியலை, கொஞ்ச நேரம் தூங்குறேன், என்னுடைய குழந்தைகள்கிட்டே சொல்லிடுவேன், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் கொடுங்க எனக்கு, தூங்குறேன் அப்படின்ட்டு. இன்றைக்கி பிள்ளைகளுக்கு அந்த வழிபாடை தான் காட்டி கொடுத்துருக்கேன். வழிபாடுனா வழிபாடு இல்லை, இறைவனுடைய வழிபாடு இல்லை. அந்த வழிமுறை வந்து என்ன நடக்குமோ அந்த நடைமுறை நாங்கள் நீங்களும் அதுபோல் நடந்துக்கிறோன்னா அப்போ தான் உங்கள் பிள்ளைகள் வந்து அந்த நடைமுறையாக நடக்கும் அப்படின்னு இன்றைக்கி நடத்திட்டு.
0: ரொம்ப அருமையாகவே உங்களோட வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை நம்மளோட நேயர்களுக்கு தெளிவாக சொன்னீங்கம்மா. உங்களோட பிஸியான இந்த நேரத்திலையுமே நம்மளுக்காகவும் நேயர்களுக்காகவும் வந்து உங்களோட வாழ்க்கை முறையை பற்றியும் நீங்கள் சந்தித்த சவால்களையும் உங்களோட வாழ்க்கையில் நடந்த போராட்டங்களை பற்றியும் தெளிவாக சொன்னீங்க. ஸோ அதுக்காக கடலோ சேப்பம் துள்ளறுப்புள்ளி நன்றி சார்பாக எங்களோட வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறோமா. ரொம்ப நன்றிம்மா.
1: நன்றி மேடம்.
0: மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் பேசலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மதி. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது பிற்பகல் ஒரு மணி. இன்று செந்தூர பாண்டே மற்றும் பெரிய அண்ணா திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கேட்கத் தூண்டும் கடலோசை FM 90.4.
1: இன்று செந்தூர பாண்டே மற்றும் பெரிய அண்ணா திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மாலா மாலா, இந்த மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல. ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற? காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்ட கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: இங்க கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோச எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதுல காத்து எவ்வளவு போட்டிருக்குன்னு படிச்சு சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையில இருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்ல இருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காத்து வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா? நாளைக்கு
0: காத்து வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆபீஸ்ல டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான், காத்து கொஞ்சம் புயலா தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாடை?
0: அதான், ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ் இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்தடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது புரியலையே?
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. உன் நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தல?
1: மேற்கு பக்கம்.
0: வலதுகை?
1: தெற்கு பக்கம்.
0: இடதுகை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலது கையில அடிக்குதா இடது கையில அடிக்குதா, இல்ல கண்ணத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கண்ணத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம் தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலயும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.
0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
1: கொஞ்சம் கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
0: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி, அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது. அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இதெல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
1: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
0: ஐஸ் வச்சது போது, இனிமே தினமும் நீயா காம்பஸ வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோச எஃப்எம் ஓட வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கோமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: செந்தூர பாண்டே மற்றும் பெரிய அண்ணா திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: எப்பா என்ன வெயில், 5 நிமிஷம் வெளியே போயிட்டு வர முடியல. இப்படியே போச்சுன்னா நாம இந்த பூமியில வாழ முடியுமா என்ன?
1: முடியாதுப்பா, என்னால முடியாது.
0: இதுக்கெல்லாம் காரணம் இந்த பருவநிலை மாற்றம் தான்.
1: ஆமா, எங்க பார்த்தாலும் எல்லாரும் பருவநிலை மாற்றம் பத்தி தான் பேசுறாங்க. இந்த பருவநிலை மாற்றம்னா என்ன, எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றியா?
0: சொல்றேன் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த பருவநிலை மாற்றம்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க கேப்போம்.
1: வெயில் காலத்துல வெயில் அடிக்காம மழை பெய்யும், மழை காலத்துல வெயில் அடிக்கும், அதானே?
0: எல்லாருமே பொத்தாம் பொதுவா இப்படிதான் நினைக்கிறாங்க. நமக்கு கோடை காலம் மார்ச் ஏப்ரல் மே, மழைக்காலம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர், குளிர்காலம் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி. இதுதானே நம்ம படிச்சது. ஏன், நம்ம தாத்தா பாட்டிலாம் இப்ப என்ன சொல்றாங்க, அவங்க காலத்துல எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி அந்தந்த சீசன்ல அது அது நடக்கும்னு. ஆனா இந்த காலத்துல எல்லாமே மாறிட்டுன்னு புலம்புறாங்க. அதாவது கடந்த 30 வருஷத்துல வெயில் காலம், மழைக்காலம், பனிக்காலம் இந்த சீசன்ல மாற்றம் வந்திருக்குல்ல, அதுதான் பருவநிலை மாற்றம். தினசரி நடக்கிற மாற்றங்களை வானிலை மாற்றம்னு சொல்லுவாங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. இந்த பருவநிலை மாற்றத்தினால எல்லாமே அளவுக்கு அதிகமா தான் நடக்கும்.
1: எப்படி, புரியலையே.
0: அளவுக்கு அதிகமானா வெயில் அடிக்கும் போது இப்ப நமக்கு அடிக்கல அந்த மாதிரி அளவுக்கு அதிகமா வெயில் அடிக்கும், அளவுக்கு அதிகமா மழை பெய்யும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட துபாயில 1 வருஷத்துல பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெஞ்சு தீத்துச்சே, மறக்குமா நெஞ்சம், அதிகமான பனி, இப்படி எல்லாமே அதிகமா தான் நடக்கும். இனிமே பேச்சே கிடையாது, வீச்சு தான். இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் பருவநிலை மாற்றம்னா என்னன்னு.
1: புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு.
2: வரும் காலங்களில் இந்த பூமியில் நடக்க போகும் பல்வேறு மாற்றங்களுக்கு காரணமாக இருக்க போவது பருவநிலை மாற்றம் தான் என்பதை புரிந்து கொள்வோம், விழித்துக் கொள்வோம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: விவரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவி இருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஒசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: இன்று செந்தூரபாண்டே மற்றும் பெரிய அண்ணா திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 2 மணி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் மெரினா கடற்கரை பற்றிய சுவாரஸ்யமான தொகுப்பு. இது அவதார் லைவ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
3: வணக்கம். மெரினா பீச். சென்னைக்கு யாரு வெளியூர்ல இருந்து வந்தாங்கனாலும் ஏதாவது ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னா, ஏதாவது சுத்தி பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் முதல்ல போகிற இடம் வந்து மெரினா பீச் தான். இப்பவாவது பல சினிமா தியேட்டர், மால், ரெஸ்டாரண்ட் எல்லாம் இருக்கு. 18வது 19வது நூற்றாண்டுல வெளியில போய் பார்க்கணும்னா மெரினா பீச் ஒண்ணுதான். அந்த பீச்சுக்கும் ஒரு வரலாறு இருக்கணும் இல்லையா? 1639வது வருடம் ஆங்கிலேயர்கள் இங்கு வந்தார்கள், கோட்டையை கட்டினார்கள், அதற்கு பிறகு இங்கு ஆட்சி செய்ய ஆரம்பித்தார்கள். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச வரலாறு தான். அவங்க காலகட்டத்திலேருந்து இந்த சமுத்திர கரையை பத்தி பல வர்ணனைகள் நமக்கு தெரிய வருது. ஆனா அதுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே பேயாழ்வார் நமக்கு வந்து சென்னையோட கடற்கரையை வந்து ஒரு வர்ணனை செய்திருக்கிறார். அவர் என்ன எழுதியிருக்காருன்னு பார்க்கலாமா? வந்துதைத்த வெண்திரைகள் செம்பவள வெண்முத்தம் அந்தி விளக்கும் அணிவிளக்காம் எந்தை ஒரு அள்ளி தாமரையால் ஒன்றிய சீர்மார்வன் திருவல்லிக்கேணியான் சென்று. திருவல்லிக்கேணிக்கு போகலாம். அங்க சூரியன் வந்து அஸ்தமிக்கிற வேளையில வானம் செகப்பாகவும் இருக்கிறது, வெள்ளையாகவும் இருக்கிறது. அதே டைம்ல கீழே நீங்க வந்து மணலை பாத்தீங்கன்னா, அங்க சமுத்திரத்திலேருந்து பவழமும் முத்தும் வந்து கொட்டிட்டு இருக்கு. அதுவும் வெள்ளையாவும் இருக்கு, செகப்பாவும் இருக்கு. திருவல்லிக்கேணி கோவிலுக்கு நீங்க போய் பாத்தீங்கன்னா, அங்க பெருமாள் நின்றுட்டு இருக்காரு. அவருடைய மார்பில திரு, அதாவது லக்ஷ்மி தாயார் இருக்காங்க. அவங்க எப்படி இருக்காங்க? ஒரு அள்ளி தாமரையாள், அந்த அதுவும் அள்ளி வெள்ளை தாமரை செகப்பு, அதே கலர் காம்பினேஷன்ல எவ்வளவு அழகா ஒரு வர்ணனை செய்திருக்கார் பாருங்க. எத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி. இது பேயாழ்வார். ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, உலகத்திலேயே ஒரு நகரத்துக்கு உள்ள இருக்கிற பீச் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செகண்ட் லாங்கஸ்ட் பீச் அப்படின்னு மரினா பீச் பத்தி சொல்றாங்க. லாங்கஸ்ட் பீச், மிக நீளமான பீச் ஒரு நகரத்துக்குள்ள எங்க இருக்குங்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனா எல்லாருக்கும் தெரியும், செகண்ட் லாங்கஸ்ட் பீச்ங்கிறது மரினா பீச் தான் அப்படின்னு.
4: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: என்ன ராணி, உங்க வீட்டுல எல்லாரும் ஸ்வெட்டர் போட்டு சுத்துறீங்க? அனுஷ் டைல்ஸோட கூல் ரூஃப் டைல் தான் காரணம். இது 85% சன்லைட் ரெஃப்ளெக்ட் பண்றதுனால வீட கூலா வச்சிருக்கு. ஜீரோ வாட்டர் லீக்கேஜ், ஆன்டி ஸ்லிப் சர்ஃபேஸ் னு ஆட் ஆன் அட்வான்டேஜ் கூடவே 1:1 ரெண்டுக்கு ரெண்டு சைஸ்லயும் கிடைக்குது.
1: அனுஷ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாட் மற்றும் தென்காசி.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நம்ம உடம்புலயே மிகப்பெரிய உறுப்புன்னு கேட்டா நிறைய பேருக்கு ஞாபகம் வர்றது என்னமோ குடல், அதுக்கப்புறம் கல்லீரல் தான். ஆனா இது ரெண்டுமே கிடையாதுன்னு சொன்னா நம்ப முடியுதா? அட, அதாங்க உண்மை. நம்ம உடம்புல மிகப்பெரிய உறுப்பு எதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது ரெண்டும் ஏன் பெரிய உறுப்பு கிடையாது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? நம்ம உடம்புல சிறு குடலோட நீளம் 20 அடி, அதே பெருங்குடலோட நீளம்னு பார்த்தோம்னா 5 அடி, மொத்தமா 25 அடி. அதனால நீளமான உறுப்பு எதுன்னு கேட்டா வேணா நம்ம சொல்லலாம். அதே மாதிரி கல்லீரலோட எடைன்னு பார்த்தோம்னா 1.5 கிலோ, கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஃபுட்பால் அளவு இருக்குமா. நம்ம உடம்புல மிகப்பெரிய உள்ளுறுப்பு எது அப்படின்னு கேட்டா வேணா நாம இந்த கல்லீரலை சொல்லலாம். மத்தபடி மிகப்பெரிய உறுப்புன்னு கேட்டா நம்முடைய தோல் தாங்க. கிட்டத்தட்ட 20 சதுர அடி பரப்பளவுல ஒரு பெரிய போர்வை மாதிரி நம்மள மூடி இருக்குதான். இதோட எடை மட்டுமே சுமார் 3-4 கிலோ வரைக்கும் இருக்குமா. அது மட்டும் கிடையாது, வெளியிருந்து வரக்கூடிய தேவையில்லாத தூசி, புகை, அதுக்கப்புறம் நுண்ணுயிரிகள் இதெல்லாம் நம்ம உடலுக்குள்ள வராம ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரியும் இந்த தோல் நம்மள பாதுகாக்குது.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: அக்கா, நம்ம பிரியா அக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க, அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: அறிவோம் 1000, இது இணைய நேரம். நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் மெரினா கடற்கரை பற்றிய சுவாரஸ்யமான தொகுப்பு. இது அவதார் லைவ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
6: 1875 வருஷம் வரையில் இவ்வளவு பெரிய பீச் சென்னையில கிடையவே கிடையாது. மிக குறுகிய ஒரு மணல் பாதை தான் அந்த இடத்துல இருந்திருக்கு. அது எப்படி இவ்வளவு பெரிய பீச்சா மாறினது அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். ஆங்கிலேயர்கள் வந்த பிறகு அவங்க தெற்கு நோக்கி ரொம்ப போகவே இல்லை முதல் முதல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா, சாந்தோம்ங்கிறது வந்து ஒரு போர்த்துகிய நகரமாக இருந்தது. அவங்களுக்கும் இவங்களுக்கும் நடுவில் பகைமை இருந்ததுனால ஆங்கிலேயர்கள் சமுத்திரக்கரைக்கு வந்தாங்கன்னா, இப்போ வார் மெமோரியல் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு தான் அவங்க வந்துட்டு இருந்தாங்க. அதற்கு பிறகு அவங்க வந்து தெற்கு நோக்கி போகவே இல்லை. அந்த காலத்துல மாலை வேளையில ஆங்கிலேயர்கள் குதிரை வண்டியில கோட்டையிலேருந்து வெளியில வந்து இந்த வார் மெமோரியல் இருக்கிற இடத்த வந்து சுத்தி சுத்தி வருவாங்களாம். அந்த இடத்துக்கு வந்து மன்மத பாணம், அதாவது கியூபிட்ஸ் பாவ் அப்படின்னு ஒரு பேர் வச்சாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா, கோட்டையில இருந்த பல ஆங்கிலேயர்கள் இளம் பெண்மணிகள் எல்லாம் அங்க வந்து ஒன்னா குதிரையெல்லாம் சவாரி செய்கிற சமயத்துல காதல் பிறக்குமா, பல திருமணங்கள் நடக்குமா, அதனால அந்த இடத்துக்கு மன்மத பாணம் அப்படின்னு அவங்க பேர் வச்சிருந்தாங்க. இப்போ இருக்கிற வார் மெமோரியல் வந்து 1930களில் கட்டப்பட்ட ஒரு கட்டடம். மெல்ல மெல்ல ஆங்கிலேயர்கள் தென்னிந்தியாவுக்கும் இந்தியாவுக்குமே வந்து அதிகாரிகளாக ஆன பிறகு அந்த தெற்கு கடற்கரை சாலை, அதாவது சவுத் பீச் ரோடு அப்படிங்கிற ரோடை கோட்டையிலேருந்து மயிலாப்பூர் வரைக்கும் கட்டினாங்க. இன்னைக்கு அந்த ரோடுக்கு நம்ம காமராஜர் சாலை அப்படின்னு பேர் வச்சிருக்கோம். சோ வார் மெமோரியல தாண்டி அவங்க இந்த பக்கம் வரைச்சே அதற்காக ஒரு பாலம் கட்டினாங்க கூவம் நதிக்கு மேல. அததான் இப்ப நேப்பியர் பிரிட்ஜ் அப்படின்னு நம்ம சொல்றோம். 1860களில் இருந்த ஒரு கவர்னர் நேப்பியர் பிரபு, அவருடைய பெயர்ல கட்டப்பட்ட அந்த பாலம். இப்ப இவ்வளவு அழகா அந்த வளைவுகள்லாம் இருக்கு பாத்தீங்களா அந்த பீச், அந்த பாலத்துக்கு மேல, அது அந்த காலத்துல கிடையாது. முதல்ல இரும்பால செய்யப்பட்ட பாலம் அது, அதனால அதுக்கு அயர்ன் பிரிட்ஜ் அப்படின்னு தான் பேர் வச்சிருந்தாங்க.
7: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.
8: 1000 கண்ணை சிங்கியிருந்தாலும் உன் அழகு

என்னை சிரிக்க வைப்பான், கொஞ்சம் தவிக்க வைப்பான், சிரிக்க வைப்பான், கொஞ்சம் தவிக்க வைப்பான், பின்பு துடிக்க வைப்பான், நெஞ்சம் சுகமா

மலர் அள்ளி முடிப்பான், கண்ணம் கிள்ளி எடுப்பான், அள்ளி முடிப்பான், கண்ணம் கிள்ளி எடுப்பான், இன்னும்

0: la la la la la la la la la la la.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.

0: உங்க கடையில கொஞ்ச நேரம் என் போனை சார்ஜ் போட்டு தரீங்களா?
1: சரி குடுமா.
2: ஏய் பிரியா, இங்க போட வேணாம், இங்க வா.
0: ஏய், சார்ஜ் 10% தான் இருக்கு. ஊருக்கு போய் இறங்கனோட வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும்.
2: அப்படினா போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்க போனது யூஸ் பண்ணு, இல்லனா ஏதாச்சும் கடையில இருந்து போன் பண்ணி சொல்லு. அதுவும் இல்லையா, உன்னோட கேபிள யூஸ் பண்ணி சார்ஜ் போடு.
0: ஏய், இதுல என்ன இருக்கு
2: பிரியா? இப்படி தெரியாத ஒருத்தவங்களோட கேபிள யூஸ் பண்ணும் போதோ, இல்ல பொது இடங்கள்ல இருக்கிற வைஃபை மூலமா பண பரிமாற்றம் செய்யும் போதோ நம்ம போன்ல இருக்கிற டேட்டா ஈஸியா திருடப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம அக்கவுண்ட்ல இருந்தும் பணம் திருடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: ஓ, இப்படி கூட பண்ணுவாங்களா?
3: பொது இடங்களில் சார்ஜ் போடும் போதோ அல்லது வைஃபை பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முடிந்தவரை அதை பயன்படுத்தாமல் இருப்பது நலம்.
4: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4
1: அறிவோம் ஆயிரம். இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4
2: அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் மெரினா கடற்கரை பற்றிய சுவாரஸ்யமான தொகுப்பு. இது அவதார் லைவ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
3: நேப்பியர் பிரபு அவருடைய பெயர்ல கட்டப்பட்ட அந்த பாலம், இப்போ இவ்வளவு அழகா அந்த வளைவுகள்லாம் இருக்கு பாத்தீங்களா அந்த பீச், அந்த பாலத்துக்கு மேல, அது அந்த காலத்துல கிடையாது. முதல்ல இரும்பால செய்யப்பட்ட பாலம் அது, அதனால அதுக்கு அயர்ன் பிரிட்ஜ் அப்படின்னு தான் பேர் வச்சிருந்தாங்க. இப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா அந்த பாலத்துக்கு ஒரு ஓரத்துல ஒரு பெரிய தூண் இருக்கும், அந்த தூணுக்கு மேல இரும்பால செய்யப்பட்ட ஒரு சின்ன பகுதி மேல தூக்கிட்டு இருக்கும். அது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இரும்பு பாலத்து மேல மின்னல் தாக்க கூடாதுங்கிறதுக்காக ஒரு லைட்னிங் அரெஸ்டரை ஆங்கிலேயர்கள் அங்க கட்டி வச்சிருக்காங்க. இது இன்னும் அப்படியேதான் இருக்கு. இப்போ அந்த இரும்பு பாலம் கிடையாது. 20வது நூற்றாண்டு ஆரம்ப காலத்துல இந்த வளைவெல்லாம் வச்சு ஒரு

0: ஒரு பாலம் கட்டினாங்க. அதற்கு பிறகு இப்போ ஒரு 20-30 வருடங்கள் முன்னாடி இரண்டாவது பாலமும் அதே போல கட்டப்பட்டது. அந்த பாலத்துக்கு இன்னி வரையில் நேப்பியர் பாலம் அப்படின்னு தான் பேர். அங்கேருந்து நம்மளும் ஆங்கிலேயர்களை போல தெற்கு நோக்கி நம்ம போக ஆரம்பிச்சோம்னா நமக்கு என்னெல்லாம் தெரியறதுன்னு பார்க்கலாம். வலது பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா பல கட்டடங்கள், ஒரு ஒரு கட்டடத்துக்குமே ஒரு பெரிய வரலாறு இருக்கு, அதை நம்மளால இந்த ஒரு சின்ன பகுதியில கவர் பண்ண முடியாது. இடது பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா பெரிய கடற்கரை, மெரினா பீச். இது நான் சொன்னேன் இல்லையா, முதல்ல இது ஒரு சின்ன குறுகிய பாதையா தான் இருந்தது. அதற்கு பிறகு 1875 வருடத்துக்கு பிறகுதான் அது இவ்வளவு பெரிய பீச்சா மாறித்து அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. அது எப்படி மாறி இருக்க முடியும் அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். 1875 வருஷம் சென்னையோட துறைமுகம் கட்ட ஆரம்பிச்சாங்க. அது ஒரு மிக கடினமான ஒரு வேலை. ஏன்னா சென்னைக்கு வந்து இயற்கையாகவே ஒரு துறைமுகம் கிடையாது. இதை ஒரு செயற்கை முறையில கட்ட வேண்டிய வந்த ஒரு தருணம் வந்த போது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஒரு 20-30 வருஷம் நீடித்தது அந்த கட்டற வேலையே நீடித்தது. அந்த காலத்துல அந்த துறைமுகம் சமுத்திரத்துல வந்து கிழக்கு நோக்கி கட்ட ஆரம்பிச்ச உடனே அவங்க பார்த்தது என்னன்னா, சமுத்திரம் வந்து துறைமுகத்துக்கு தெற்கு பகுதியில பின்னோக்கி செல்ல ஆரம்பிச்சு விட்டது. அது அந்த மாதிரி ஆரம்பித்த உடனே இந்த கடற்கரை வந்து நீண்டிட்டே போய் இவ்வளவு பெரிய பீச்சாக மாறிவிட்டது. அதற்கு முன்னாடி பீச் எங்க இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஹைகோர்ட் இருக்கு இல்லையா, அதற்கு பின்பகுதியில தான் பீச் இருந்தது. 19வது நூற்றாண்டுல நீங்க இங்க வந்து பீச் எங்கன்னு கேட்டிருந்தீங்கன்னா அங்கதான் உங்களை கூட்டிட்டு போயிருப்பாங்க. அந்த இடத்துக்கு ஹைகோர்ட் பீச்னு பேரு. இப்ப அங்க ஒரு பீச் இருந்ததா, ஒரு சின்னம் கூட கிடையாது, ஒரு சுவடு கூட கிடையாது.
1: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் மெரினா கடற்கரை பற்றிய சுவாரஸ்யமான தொகுப்பு. இது அவதார் லைவ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: ஹைகோர்ட் பீச் பேரு. இப்ப அங்க ஒரு பீச் இருந்ததா? ஒரு சின்னம் கூட கிடையாது, ஒரு சுவடு கூட கிடையாது. அந்த பீச்சுக்கு என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்த துறைமுகத்தை அவங்க வந்து கட்டிட்டு வரைச்சு தெற்கு பகுதியில சமுத்திரம் பின்னோக்கி போக ஆரம்பித்தது, வடக்கு பகுதியில சமுத்திரம் ஊருக்குள்ள வர ஆரம்பித்து விட்டது. மெல்ல மெல்ல அந்த பீச் கரைந்து சமுத்திரத்துக்குள்ளேயே போய்விட்டது. இப்ப கூட நீங்க வந்து எண்ணூர் பகுதிக்கெல்லாம் நீங்க போய் பாத்தீங்கன்னா சமுத்திரம் உள்ள வந்து கொண்டே இருக்கிறது. அந்த ரோடு நீங்க பாத்தீங்கன்னா பல இடத்துல இடிந்து போயிருக்கும். ஸோ இது எல்லாம் அந்த துறைமுகம் கட்ட ஆரம்பித்த பிறகுதான் இந்த மாதிரி நடந்தது. ஸோ அதை ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ கடற்கரை நீடித்து விட்டது, பெரிசாகி விட்டது. 1881 வருடம் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு பெரிய கடற்கரையாக மாறிவிட்டது. அப்போ இங்க ஒரு கவர்னர் இருந்தார், அவர் பேரு M.E. கிராண்ட் டஃப், மவுண்ட் ஸ்டுவர்ட் எல்ஃபின்ஸ்டன் கிராண்ட் டஃப். ஒரு முழ நீளத்துக்கு ஒரு பெரிய பேர். அவர் இங்க கவர்னரா இருந்தபோது ஒன்றும் பெருசா பண்ணிடல, ஆனா ஒரே ஒரு விஷயம் செஞ்சார். என்னன்னா, மக்களுக்கு ஒரு நடைபாதை கட்டி கொடுத்தார். இப்போ இருக்கிற வார் மெமோரியல்ல இருந்து இப்போ இருக்கிற லைட் ஹவுஸ் வரையில் ஒரு நடைபாதை கட்டி கொடுத்தார். எதற்காகன்னு பாத்தீங்கன்னா, மாலை வேளையில சென்னையில இருக்கிற மக்கள் வெளியில வந்து காத்து வாங்கவும் நடக்கிறதுக்காகவும் ஒரு நடைபாதை. அதற்கு ஒரு பேர் வைக்கணுமே. இந்த M.E. கிராண்டஃப்க்கு இட்டாலியன் விஷயம் எதா இருந்தாலும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் அந்த காலத்துல இட்டலிக்கு பலமுறை சென்றிருக்கிறார். அங்க வந்து மெரினான்னு ஒரு கடற்கரை, சென்னையோட கடற்கரையை

0: உடனே அவருக்கு அந்த கடற்கரை ஞாபகம் வந்ததுனால இதற்கு மெரினா. மெரினா என்ன அர்த்தம்? சமுத்திர கரையில இருக்கிற இடத்துக்கு மெரினான்னு பேரு இத்தாலிய மொழியில. அந்த பேரை இங்க பீச்சுக்காக அவர் கொடுத்தார். அதிலிருந்து இன்னி வரையில் அந்த கடற்கரைக்கு மெரினா பீச் அப்படின்னு தான் பேரு. சுதந்திர போராட்டத்துல இந்த கடற்கரைக்கு ஒரு பெரிய மகத்துவம் உண்டு. சுப்பிரமணிய பாரதி, மகாத்மா காந்தி, சத்தியமூர்த்தி எல்லாரும் இங்க வந்து பேசியிருக்காங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அவங்க பேசுறத அங்க வந்து கேட்பாங்க.
1: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: மக்களின் கவனத்திற்கு. ராமநாதபுரம் மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்க உதவியுடன் ராமேஸ்வரம் சர்வோதயா அறக்கட்டளை மற்றும் மதுரை அரவிந்த் கண் மருத்துவமனை இணைந்து நடத்தும் இலவச கண் பரிசோதனை முகாம் நாளை காலை 9 மணி முதல் மதியம் 1 மணி வரை தங்கச்சிமடம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற உள்ளது. இம்முகாமில் கண்புரை, விழித்திரை பரிசோதனை, கண் அழுத்த நோய், குழந்தைகளின் கண் நோய், கிட்ட பார்வை மற்றும் தூரப்பார்வை போன்ற பிரச்சனைகளுக்கு இலவசமாக பரிசோதனை செய்து கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் கண் கண்ணாடி தேவைப்படுபவர்களுக்கு ₹300 விலையில் கண் கண்ணாடிகளும் வழங்கப்படுகிறது. முகாமிற்கு வரும்போது ஆதார் அடையாள அட்டை அல்லது ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் கொண்டு வரவும். மேலும் தகவல்களுக்கு 8825655405 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: என்ன
2: பசங்களுக்கு
3: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க 3 பேரும் 3 ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
2: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
4: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் மெரினா கடற்கரை பற்றிய சுவாரஸ்யமான தொகுப்பு. இது அவதார் லைவ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
3: சுப்பிரமணிய பாரதி இந்த கடற்கரைக்கு ஒரு பெயர் வைக்கணும் அப்படின்னு சொன்ன பொழுது இதற்கு திலகர் திடல் அப்படின்னு ஒரு பெயர் கொடுத்தார். திலகர்ங்கிறது பால் கங்காதர் திலக், அவருடைய பெயர்ல அங்க வந்து அந்த இடத்துக்கு அவர் பெயர் கொடுத்தார். இப்பவும் நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஒரு சமீப காலத்துல ஒரு கல்வெட்டு அங்க வந்து பதிச்சிருக்காங்க, அந்த இடத்துக்கு திலகர் திடல் அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க. சரி, நம்ம வார் மெமோரியல்ல நடந்து வந்துட்டு இருக்கோம். இது பாலத்தை தாண்டிட்டோம், நேப்பியர் பாலத்தை தாண்டியாச்சு. நம்ம அதற்கு பிறகு நம்ம இடது பக்கம் என்ன பாக்குறோம், அண்ணா சமாதி, எம்ஜிஆர் சமாதி, அதெல்லாம் பாக்குறோம். அதையும் தாண்டி வரும் பொழுது அங்க என்ன இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு நீச்சல் குளம் இருக்கிறது, மெரினா நீச்சல் குளம். அது எப்ப வந்தது, இரண்டாவது உலக போரும் பொழுது பல அமெரிக்க சிப்பாய்கள் இங்க வந்த பொழுது அவங்களுக்கு ஒரு நீச்சல் குளம் இல்லாததுனால அரசாங்கமே கட்டிய ஒரு நீச்சல் குளம். அதுதான் இப்பவும் நீங்க அங்க பாக்கலாம். அதற்கு பிறகு நீங்க நடந்து வந்தீங்கன்னா பல சிலைகள், இந்த சிலைகள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு சிலை முதல் முதல்ல இங்க வந்தது எதுன்னு பாத்தீங்கன்னா காந்தி சிலை, அதற்கு பிறகு லேபர் ஸ்டாச்சு, இந்த தொழிலாளிகள் சிலை அப்படின்னு சொல்லலாம். இந்த ரெண்டு ஸ்டாச்சுவும் யார் பண்ணினாங்கன்னு பாத்தீங்கன்னா தேவி பிரசாத் ராய் சௌத்ரி, பெங்கால்ல இருந்து வந்து இங்கு அரசு கவின் கலை கல்லூரி இருக்கு தெரியுமா, காலேஜ், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ், அதற்கு பிரின்சிபலாக இருந்தார். அவர் தான் இந்த ரெண்டு சிலையும் செதுக்கினார். முதல் முதல்ல மெரினா கடற்கரையில வந்த ரெண்டு சிலை இதுதான், 1950களில். அந்த காந்தி சிலையை பார்த்து இது இவ்வளவு அழகா பண்ணியிருக்காரே, ஒரு டாண்டி மார்ச்சுக்கு காந்தி போகிற மாதிரியே அவர் வந்து அதை செதுக்கியிருக்கார். அந்த சிலையை பார்த்துட்டு கல்கத்தா பாம்பே இந்த ரெண்டு ஊர்லயும் இதே மாதிரி சிலை இருக்கணும்னு சொல்லி அவரையே திரும்பி கூப்பிட்டு இதே மாதிரி இன்னும் ரெண்டு சிலை பண்ணி இப்ப கூட நீங்க கல்கத்தா பாம்பேக்கு போனீங்கன்னா அங்கேயும் இதே சிலைகளை நீங்க பார்க்கலாம்.
4: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோம், யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டையாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மச்சான், கையில கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்கு, இதை அப்படியே வச்சிருக்காம ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் நினைக்கிறேன். எவ்வளவு லாபம் வந்தாலும் சரி,
6: கண்ணை மூடிட்டு ஷேர் மார்க்கெட்ல போறதுக்கு அந்த பணத்தை தூக்கி ஆத்துல போடு.
5: ஏன்பா, நாங்கெல்லாம் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண கூடாதா? உங்களை மாதிரி நாங்களும் நிறைய சம்பாதிக்க கூடாதா என்ன?
6: அதெல்லாம் பண்ணலாம், ஆனா அத பத்தி முதல்ல நீ தெரிஞ்சு வச்சிருக்கியா? சரி, உனக்கு என்ன தெரியும் அத பத்தி சொல்லு கேப்போம்.
5: தெரியும், ஏதாவது கம்பெனி பேர்ல காசை போடணும், அந்த ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு லாபம், மைனஸ்ல போச்சுன்னா நட்டம்.
6: என்ன ரொம்ப ஈஸியா சொல்லிட்ட? நான் 2 வருஷமா ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றேன், எனக்கே இந்த மார்க்கெட் பத்தி முழுசா தெரியல. இந்த ஒரு விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நீ எதுல இன்வெஸ்ட் பண்ணுவ?
5: அப்படி என்னத்த தெரிஞ்சுக்கணும் சொல்லு கேப்போம்.
6: முதல்ல செபிய பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்.
5: செபியா?
6: செபினா செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இதுதான் நம்ம நாட்டில் நடக்கிற இன்வெஸ்ட்மெண்ட், ட்ரேடு, ஸ்டாக்கு எல்லாத்தையும் கண்காணிச்சு மோசடி எதுவும் நடக்காம பாதுகாப்பாக செயல்படுத்துது. இப்போ நீ உன் காசை ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண போறேன்னா எப்படி பண்ணுவ? இன்ட்ராடேவா இல்ல லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்டா?
5: அதான் டெலிகிராம்ல நிறைய லிங்க்ஸ் வருது, அதுல உன்னை கிளிக் பண்ணி அதுல என்ன சொல்றாங்களோ அது மாதிரி செஞ்சிட வேண்டியதான்.
6: நல்லா இருப்ப, இந்த தப்பை மட்டும் பண்ணிடாத.
5: ஏன்?
6: இந்த மாதிரி டெலிகிராம் அட்வைசர் எல்லாமே உண்மையா இருக்க மாட்டாங்க, அதுல நம்பி ட்ரேட் பண்ணா பெரிய லாஸ் ஆகி நம்மள ஃப்ராட் பண்ணிடுவாங்கன்னு செபியே சொல்லுது.
5: அப்ப எத்தனை விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணனும் அதையும் சொல்லு.
6: நீயே படிச்சு தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணு, இல்லனா நிறைய வகையான இன்டர்மீடியேட்டர்ஸ் இருக்காங்க, ஸ்டாக் புரோக்கர்ஸ், இன்வெஸ்ட்மென்ட் அட்வைசர், கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ், இன்வெஸ்ட்மென்ட் ஃபண்ட்ஸ், செல்ஃப் சர்டிஃபைடு சிண்டிகேட் பேங்க்ஸ், 37 வகையில இருக்காங்க. இதுல ஒவ்வொரு வகையிலயும் ஆயிரக்கணக்கில் புரோக்கர்ஸ் இருப்பாங்க. இதுல நீ யாருக்கிட்ட பணத்தை கொடுக்கணும், எது உண்மைன்னு எப்படி தெரிஞ்சுப்ப?
5: அதெல்லாம் எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது?
6: நெட்ல செபியோட வெப்சைட் இருக்கும், அதுல நீ அமௌண்ட் போட போற அந்த புரோக்கரோட டைப்பு, அவங்க நேம், ரெஜிஸ்டர் ஐடி இதெல்லாம் வாங்கி டைப் பண்ணா அது உண்மையிலேயே செபி ரெஜிஸ்டர் கம்பெனி தானா அப்படிங்கறத காட்டும். அத பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
5: மச்சான், அதெல்லாம் கேட்டா தருவாங்களா?
6: அவங்க கிட்ட நம்ம பணத்தையே நம்பி கொடுக்கறப்போ அவங்கள பத்தின தகவலை நம்ம தெரிஞ்சுக்க கூடாதா? கேளு, தகவலை சொல்லுவாங்க. ஸ்டாக் பத்தி நல்லா தெரிஞ்சுக்காம ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணவே பண்ணாத.
7: ஷேர் மார்க்கெட் என்பது நன்கு அறிந்து கவனமுடன் செயல்பட வேண்டிய தளம். மற்றவர்கள் லாபம் ஈட்டுகின்றனர் என்று அதை சரியாக புரிந்து கொள்ளாமல் இன்வெஸ்ட் செய்ய வேண்டாம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: அடி நாக்கு, என் மூக்கு, என் கண்ணு, என் பல்லு, என் ரத

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்பிடித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கைதட்டுன்னு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: கண்கள் குவிந்தது, மாளிகை வந்தது, சேவை புரிந்திட சேவகர் ஆயிரம், தேடி கொண்டாடிட நண்பர்கள் வந்தனர். ஆயிரம் இருந்தும் வசதிகள் இருந்தும்
1: No peace of mind.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம் நம்ம கடலோசை FM 90.4.
2: அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் மெரினா கடற்கரை பற்றிய சுவாரஸ்யமான தொகுப்பு. இது அவதார் லைவ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
3: தேவி பிரசாத் ராய் சௌத்ரி, இந்த லேபர் ஸ்டாச்சுங்கிறது அவர் எப்படி, அவர் கற்பனையில எப்படி எழுந்ததுன்னு நீங்க பாத்தீங்கன்னா, இரண்டாவது உலக போரும் பொழுது அமெரிக்க சிப்பாய்கள் ஜப்பான்ல ஈவோ ஜிமாங்கிற ஒரு இடத்துல அவங்களுடைய கொடியை வந்து நிற்க வச்ச பொழுது அவங்க பட்ட பாட வந்து அவர் ஒரு படத்துல பார்த்துட்டு அதே போல இந்த சிலையை அவர் வந்து செதுக்கியிருக்காரு. அதற்கு பிறகு அறிஞர் அண்ணா 1968 வருடம் செகண்ட் வேர்ல்ட் தமிழ் கான்பரன்ஸ், இரண்டாவது உலக தமிழ் மாநாடு நடத்தின பொழுது அவருடைய ஆணையில வந்து பல சிலைகள் இங்க வந்தன. எல்லாமே தமிழ் மொழிக்கு ஒரு தீமேட்டிக் கனெக்ஷன் இருக்கிற ஸ்டாச்சூஸ். நீங்க பாத்தீங்கன்னா கம்பர் இருக்கார், இளங்கோ அடிகள் இருக்கார், அவ்வை இருக்காங்க, பாரதியார், பாரதி தாசன், அதற்கு பிறகு கண்ணகி, இவங்க எல்லாருக்கும் அங்க சிலை. அதே மாதிரி வெளிநாட்டு தமிழ் ஸ்காலர்ஸ் பெஸ்டி, அதாவது வீரமாமுனிவர், கால்ட்வெல், ஜி யூ போப், இவங்களுக்கெல்லாம் அங்க சிலை இருக்கு. அதற்கு பிறகு 1970களில் காமராஜருக்கு ஒரு சிலையும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்க்கு ஒரு சிலையும் அங்க வந்தது. இதெல்லாம் தான் அங்க இருக்கிற சிலைகள். கடைசியாக நீங்க மெரினா பீச்சோட எண்டுக்கு வந்தீங்கன்னா அங்க என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா லைட் ஹவுஸ், சென்னையோட கலங்கரை விளக்கம். இது சென்னையோட 4வது கலங்கரை விளக்கம். 1950கள், 60கள், 70கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய சினிமா ஷூட்டிங் இந்த மெரினா பீச்ல நடந்திருக்கு. சில பழைய பாட்டெல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா காட்சியெல்லாம் நீங்க பாக்கலாம். அப்போ இந்த மெரினா பீச் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குங்கிறதையும் நீங்க பாக்கலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், அந்த பாட்டு அங்கதான் எடுத்திருக்காங்க. அதே போல காதலிக்க நேரம் இல்லையில என்ன பார்வை உந்தன் பார்வை, அந்த பாட்டோட ஷூட்டிங் அங்கதான் நடந்திருக்கு. அதே மாதிரி அன்னைங்கிற படத்துல அழகிய மிதிலே நகரினிலே யாருக்கு ஜானகி காத்திருந்தாள், இதெல்லாமும் அங்கதான். ரொம்ப சுவாரஸ்யமான இடம் இந்த மெரினா பீச். அங்க அப்படியே நடந்துட்டே போய் ஒரு தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் வாங்கி சாப்பிடுறது, அப்படியே அந்த சமுத்திர கரையில போய் நின்று கொஞ்ச நேரம் அந்த தண்ணியில காலை வைக்கிறது, திரும்பி வர்றது, இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய டானிக். இவ்வளவு பெரிய ஒரு இடம் நம்ம சென்னையில இருக்கிறதுங்கிறது நமக்கு எவ்வளவு பெரிய வரப்பிரசாதம் இல்லையா. வாங்க மெரினா போய் பார்த்துட்டு வரலாம்.
4: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சி இனிதே நிறைவடைந்தது. மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.

0: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

ஐயோ சீக்கிரம் ஆள் வர போகுது, ஐயோ சீக்கிரம் ஆள் வர போகுது, ஆசடே உனக்கெங்க.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 4 மணி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. நம்ம உடம்புலயே சுத்தமா இருக்கிற உறுப்பு எதுன்னு தெரியுமா? அதுவும் நம்மளுடைய வெளிப்புறத்துலதான் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு சின்ன திரவம் அதுல இருந்து வெளியேறிக்கிட்டே இருக்குமா? இந்நேரம் நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க, அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? என்னதான் வெளியிருந்து தூசு புகன் வாங்கினா கூட சுத்தமா இருக்கிற உறுப்புனா அது நம்மளுடைய கண்கள் தான். நம்ம கண்கள்ல லைசோசைன்ஸ் மாதிரியான பாக்டீரியாவை எதிர்க்கிற நொதிகள் இருந்துகிட்டே இருக்குமா? அது தொடர்ந்து வெளிப்புறத்துல இருந்து வரக்கூடிய நுண்ணுயிரிகளை அழிச்சுக்கிட்டே இருக்குமா? அதே மாதிரி நம்ம காலையில எந்திரிச்ச உடனேயோ இல்ல அடிக்கடி கண்களை தொடும் போதோ ஒரு வெள்ளையா ஒரு திரவம் இருக்கும்ல, அது என்ன அப்படின்னா நம்ம கண்கள்ல படியக்கூடிய தூசி புகையெல்லாம் வெளியேத்தி கண்ணை தன்னை சுத்தமா வச்சுக்கிறதுனால வரக்கூடிய ஒரு திரவம் தான். தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.

0: பொதுமக்களின் கவனத்திற்கு. ராமநாதபுரம் மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்க உதவியுடன் ராமேஸ்வரம் சர்வோதய அறக்கட்டளை மற்றும் மதுரை அரவிந்த் கண் மருத்துவமனை இணைந்து நடத்தும் இலவச கண் பரிசோதனை முகாம் நாளை காலை 9 மணி முதல் மதியம் 1 மணி வரை தங்கச்சிமடம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற உள்ளது. இம்முகாமில் கண்புரை, விழித்திரை பரிசோதனை, கண் அழுத்த நோய், குழந்தைகளின் கண் நோய், கிட்ட பார்வை மற்றும் தூரப்பார்வை போன்ற பிரச்சனைகளுக்கு இலவசமாக பரிசோதனை செய்து கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் கண் கண்ணாடி தேவைப்படுபவர்களுக்கு ₹300 விலையில் கண் கண்ணாடிகளும் வழங்கப்படுகிறது. முகாமிற்கு வரும்போது ஆதார் அடையாள அட்டை அல்லது ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் கொண்டு வரவும். மேலும் தகவல்களுக்கு 8825655405 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: டைல்ஸ் வாங்க எங்க போனாலும் ஸ்டாக் அவைலபிலிட்டி இல்ல, பிரைஸும் நார்மலை விட ரொம்ப அதிகமா இருக்கு.
2: அட, நம்ம அனுஜ் ஸ்டைல்ஸ் மால்ல ட்ரை பண்ணு. அனுஜ்ல எப்போதும் ஸ்டாக் அவைலபிளா இருக்கும். இந்த கரண்ட் சிச்சுவேஷன்லயும் 30% ஆஃபர் தராங்க. சோ அஃபோர்டபிள் பிரைஸ்ல டைல்ஸ் பர்சேஸ் பண்ணலாம்.
3: அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாட் மற்றும் தென்காசி.
4: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
5: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க 3 பேரும் 3 ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
4: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
6: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும். டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பராக இருக்குது. அப்படியே நான் ஃபோட்டோவை இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்கள், டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற ஃபோட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்லலாம் இல்லை.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்தில் இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள்.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலையும் இல்லை. நம்ம ஃபோட்டோவை நெட்டில் போடுறது, மற்றவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுறது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம ஃபோட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பாக எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்ணுறது?
0: நீ சொல்கிறது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியாவில் வந்த ஒரு ஆடை பார்த்து தான் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம் கற்றுக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியாவில் நிறைய இருக்குது.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளோ பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனால் இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாராக இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலாம்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோன்னு வையி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோவை எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்ரா. நம்ம போட்டோவை இப்படி மார்க்கிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலேன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பார்க்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டதை நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒண்ணு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோட விளையாடு நிகழ்ச்சியில அடுத்த 2 மணி நேரம் உங்க கூட விளையாட நாங்க ரெடி. ஏன் கூட விளையாட நீங்களும் ரெடியா?
1: வாங்க தாத்தா, நம்மளும் போய் விளையாடலாம். அட வாங்க தாத்தா.
2: அட போங்கடா. 6 வயசான உங்களோட 60 வயசான நானாடா சேர்ந்து விளையாடணும்.
1: தாத்தா, உங்களை என்ன நாங்க பிளே கிரவுண்ட்ல விளையாட கூப்பிடுறோம், ரேடியோல தானே விளையாட கூப்பிடுறோம்.
3: விளையாடுறதுக்கு வயசு ஒரு தடையா என்ன? இனி 6 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் எல்லாரும் விளையாடலாம். கடலோடு விளையாடு திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை மாலை 5 மணி முதல் 7 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: சித்தப்பா சித்தி மாமா மச்சான் எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறது கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா, அது என்னப்பான்னு தோணுதா? 10th, 11th, 12th மார்க் ஷீட். இதுக்கு மேல படிக்கலைன்னா அதுக்கான டிசி, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரமம் பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா, என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 5 மணி. கடலோடு விளையாட இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 கேட்டுட்டு இருக்கிற நேயர்கள் எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். நீங்க எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடலோடு விளையாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக அடுத்த 2 மணி நேரம் உங்க கூட பேச போறது நாளித்தியஸ்ரீ மற்றும்
1: ஜான் ஹோரேப்.
0: ஓகே, நம்ம ஜான் ஹோரேப் தம்பியும் வந்தாச்சு. சரி, இன்னைக்கு வந்து நீங்க என்ன சொல்லலான்னு வந்திருக்கீங்க?
1: நான் இன்னைக்கு வந்துட்டு நம்ம நிறைய கிளிகளை பத்தி கேட்டிருப்போம். அக்காவே நிறைய இடம் சொல்லியிருக்கீங்க நீங்கள்.
0: ஆமாம்,
1: நிறைய சொல்லியிருக்கீங்க, ஆனால் இதெல்லாம் பேரெலாம் மறந்து போயிடுச்சு. அந்த மாதிரி நான் செலரி அப்படிங்கிற ஒரு கீரையை பற்றி சொல்ல போகிறேன்.
0: செலாரி, இந்த ஒரு பேர் வந்து நம்ம கேள்விப்பட்டதே இல்லையே. நம்மளுக்கு தெரிஞ்சது எல்லாமே வந்து இந்த முருங்கைக்கீரை, பசலக்கீரை, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தெரியும். செலாரி அப்படின்னா எதை சொல்கிறாங்க அப்படிங்கிறத இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, அதுக்கு முன்னாடி இந்த கால்பந்து போட்டி, அதாவது உலகக்கோப்பை வேர்ல்டு கப்கான ஃபுட்பால் கேம் வந்து நடந்துச்சு இல்லையா, அது எந்தெந்த டீமுக்கு இடையில நடந்துச்சு?
1: யாருக்கு நடந்துச்சுன்னு தெரியவே இல்லையே எனக்கே.
0: சரி, ஓகே, மெக்சிகோ, அதாவது மெக்சிகோ டீமுக்கும் சவுத் ஆப்ரிக்கா டீமுக்கும் தான் வந்து முதல் போட்டி தொடங்குறதா சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் முதல் போட்டியுமே வந்து நல்லா சிறப்பாகவே நடந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அந்த ஒரு போட்டியில் முக்கியமாக வின் பண்ணது மெக்சிகோ டீம் தான். அதுக்கு காரணம் அவங்க அடித்த 2 முக்கியமான கோல். இதில் வந்து வழக்கத்துக்கு மாறாக வந்து நிறைய டீம்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதுனால போட்டியும் கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்ததா வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மெக்சிகோ டீமில் ஃபஸ்ட்டு வந்து ஜூலியன் குயினோன்ஸ் அப்படிங்கிறவர் தான் வந்து 9வது நிமிஷத்தில் முதல் கோல் அப்படிங்கிறத அடிச்சிருக்காங்க. அதோட முதல் பாதியில் பார்த்தோம் அப்படின்னா 1-0 அப்படிங்கிற கணக்கில் தான் வந்து ஸ்கோர் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் விளையாண்ட 2வது பாதியில் தான் வந்து ஒரு 67வது நிமிஷத்தில் இன்னொரு பிளேயர், அதாவது அல்வராடோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளேயர் வந்து அவங்களோட தலையால முட்டி ஒரு கோல் வந்து போட்டிருக்காங்க. அந்த ஒரு கோல் மூலமாக மெக்சிகோ டீம் வந்து வின் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டியோட முக்கியமான சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ரெட் கார்டு. ஏன்னா வந்து ஆல்ரெடி புது புது ரூல்ஸ்லாம் வந்து வந்திருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. நம்மளே வந்து நிறைய ரூல்ஸ்லாம் வந்து சொல்லியிருந்தோம், ரெஃப்ரிக்கு இந்த மாதிரி ரூல்ஸ் இருக்குது, பிளேயருக்கு இந்த இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற புது புது ரூல்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருந்ததுனால இந்த விளையாட்டு எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்ததாக வந்து சொல்லியிருக்காங்க. அதனாலையோ என்னவோ அந்த 3 ரெட் கார்டுமே வந்து வாங்கியிருக்காங்க. தொடர்ந்து இந்த மாதிரி வந்து நடந்ததே கிடையாது, அதாவது முதல் போட்டியிலே 3 ரெட் கார்டுலாம் இதுவரைக்கும் யாருமே வாங்கினதில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தடுத்த போட்டிகளில் வந்து என்ன ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுமையாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன தினம் அப்படிங்கிறதையுமே வந்து சொல்லிடுறேன். சரி, இன்னைக்கு என்ன தினம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
1: என்ன தினம்னு எனக்கு தெரியலையே.
0: சரி, நானே சொல்லிடுறேன், ஏன்னா வந்து நிறைய பேருக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இன்னைக்கு வந்து சர்வதேச அல்பினிசம் தினம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அல்பினிசம் அப்படின்னா என்னன்னு ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா?
1: அல்பினிசமா? இதனால கேள்விப்பட்டதே இல்லையே, இப்போதான் புதுசாக தெரியுது எனக்கு.
0: இது வந்து நிறைய பேர் பார்த்துருப்போம், ஆனால் அதோட பேர் வந்து இந்த பேர் தானா அப்படிங்கிற மாதிரி தெரியாது. அதாவது இது தமிழில் வந்து வெண்தோல் குறைபாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சின்ன சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து வெளிநாட்டுக்காரவங்க மாதிரி வெள்ளையாகவே இருப்பாங்க. அவங்களோட புருவத்தில் இருந்து, அவங்களோட முடியிலிருந்து, கண் அப்படின்னு எல்லாமே வந்து வெள்ளையாக இருப்பாங்க இல்லையா, அந்த ஒரு விஷயத்தை தான் வந்து அல்பினிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெலனின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறமி குறைபாடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த ஒரு மரபணு கோளாறுமே வந்து நடக்குதான். அதனாலேயோ என்னவோ நிறைய பேர் வந்து சொசைட்டியில் நிறைய விதமான இன்னல்கள் அப்படிங்கிறத ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள மட்டும் தனியாக ஒதுக்கி வைக்கிறதா இருக்கட்டும், அவங்கள வந்து விளையாட்டுகளில் சேர்க்காமல் இருக்கிறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்மளே பார்த்துருப்போம். அதெல்லாம் இருக்கக்கூடாது, எல்லா நிறமும் அழகு தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வருஷம் இந்த அல்பினிசம் தினம் அப்படிங்கிறது வருஷ வருஷம் கொண்டாடப்படுது. அதுலேயும் இன்னைக்கு குறிப்பாக இந்த தினம் June 13 அன்னைக்கு கொண்டாடப்படுது அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததான் இன்னைக்கான நிகழ்ச்சியில் என்ன கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து கொஞ்சம் சனிக்கிழமையாக இருக்கிறதுனால எல்லா குழந்தைங்களும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பாங்க. அதனால குழந்தைகளுக்கு ஏற்றாப்பில் ஈஸியான ஒரு விளையாட்டு தான் விளையாட போகிறோம். நாங்கள் வந்து ஒரு 4 வார்த்தைகள் சொல்லுவோம். அந்த 4 வார்த்தைகளில் ஏதாவது ஒரு வார்த்தை மட்டும் கண்டிப்பாக வித்தியாசமாக இருக்கும், அதாவது கனெக்டே இல்லாமல் தனியாக ஒரு வார்த்தை இருக்கும்ல, அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் தான் கண்டுபிடிச்சி சொல்லணும். நேயர்களுக்கான முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடிகாரம், வானவில், மழை, நட்சத்திரம், இந்த 4 வார்த்தைகள் தான். நான் வந்து திரும்பவும் சொல்கிறேன், கடிகாரம் அதாவது வாட்சு, அப்புறம் வானவில், மழை, நட்சத்திரம், இந்த 4 வார்த்தையிலும் ஒரு வார்த்தை வந்து வித்தியாசமாக இருக்கும். அது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிச்சவங்க 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களை சொல்லிட்டு நீங்களும் இந்த மாதிரி வித்தியாசமான கேள்விகளை எங்ககிட்டையும் கேட்கலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு, நம்ம வீட்டு பிள்ளை படத்துலேருந்து ஒரு பாடலுமே வந்துட்டு இருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: பொதுமக்களின் கவனத்திற்கு. ராமநாதபுரம் மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்க உதவியுடன் ராமேஸ்வரம் சர்வோதயா அறக்கட்டளை மற்றும் மதுரை அரவிந்த் கண் மருத்துவமனை இணைந்து நடத்தும் இலவச கண் பரிசோதனை முகாம் நாளை காலை 9 மணி முதல் மதியம் 1 மணி வரை தங்கச்சிமடம் அரசு மேல்நிலை பள்ளியில் நடைபெற உள்ளது. இம்முகாமில் கண்புரை, விழித்திரை பரிசோதனை, கண் அழுத்த நோய், குழந்தைகளின் கண் நோய், கிட்ட பார்வை மற்றும் தூரப்பார்வை போன்ற பிரச்சனைகளுக்கு இலவசமாக பரிசோதனை செய்து கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் கண் கண்ணாடி தேவைப்படுபவர்களுக்கு ₹300 விலையில் கண் கண்ணாடிகளும் வழங்கப்படுகிறது. முகாமிற்கு வரும்போது ஆதார் அடையாள அட்டை அல்லது ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் கொண்டு வரவும். மேலும் தகவல்களுக்கு 8825655405 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: சூப்பரான ஹேர் கட் தானே, நம்மள சூப்பரா காட்டும் உங்க அழகுக்கு இனிமே நாங்க பொறுப்பு. பாம்பன்ல புதுசா திறந்தாச்சு சலூன் மாஃபியா. இன்னொரு முக்கியமான விஷயம், ஓபனிங் ஆஃபரா June 10th வர ஹேர் கட்டிங்க்கு வெறும் ₹49 தான். சலூன் மாஃபியா, சுலேகா காம்ப்ளெக்ஸ், சென்னை மொபைல்ஸ் அருகில், ரயில்வே ஃபீடர் ரோட், பாம்பன். முன்பதிவுக்கு கால் பண்ணுங்க 8438911353.
2: கார் வாங்குறது கனவு மாதிரி, அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான காஸ் வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
3: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
4: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க 3 பேரும் 3 ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
3: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ்.
5: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
6: உங்க பையன் வீட்டுல எல்லார்கிட்டயும் ஆர்குமெண்ட்ல வின் பண்ணிடுவானே, என்ன படிக்க வைக்க போறீங்க?
7: கரெக்ட்டா சொன்னீங்க, அதான் லா படிக்க ஆசை, ஆனா பெஸ்ட் காலேஜ் தேடிட்டு இருக்கோம்.
6: அப்ப விநாயகா கமிஷன்ஸ் லா ஸ்கூல் பாருங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலிங்குவல் டீச்சிங், ஓபி ஜிந்தால் மென்டர்ஷிப்போட கிராஸ் லேர்னிங் இருக்கு, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல கேம்பஸ் அண்ட் குளோபல் எக்ஸ்போஷரும் இருக்கு.
8: டீன் ப்ரொஃபசர் சித்தார்த் ராஜாவின் 30 இயர்ஸ் கார்ப்பரேட் கைடன்ஸோட எவ்ரி செமஸ்டர் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் ஸ்டூடண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி ரெடி லாயர்ஸா மாத்துது. விநாயகா கமிஷன்ஸ் லா ஸ்கூல், OMR ரோட், சென்னை. கால் 7358201234.
9: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
10: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.
11: இப்போ வெயில் சீசன் ஆரம்பிச்சிருச்சு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா காற்று வேகமாக வீசுது. அது வந்து எப்படி வீசுது அப்படின்னா வெப்பம், அனல் காற்று அதிகமாக வீசுறதுனால டாக்டர்ஸ்லாம் வந்து ஒரு சில விஷயங்கள் நமக்கு சொல்கிறாங்க. அதிகமான பழங்கள் எடுத்துக்கிறங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பழங்களில் ஒரு முக்கியமாக ஒரு பழத்தை பற்றி தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். நேரம் சரியாக இப்பொழுது 5:18 ஆச்சு. கடல் ஓசை FM 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறது நான் இனிதா பிரகாசி மற்றும்
12: நானித்திய.
11: நாவல் பழத்தை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறேன். நாவல் பழம் பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் வந்து ஜாமுன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு இதில். அதிகமான விட்டமின் சி, கால்சியம், இரும்பு சத்து, மக்னீசியம், நார்ச்சத்துக்கள் அதிகமாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு வந்து கட்டுப்படுத்தும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் உதவுது. நாவல் பழத்தில் உள்ள முக்கிய சத்துக்கள் பார்த்திங்கன்னா விட்டமின் சி அப்புறம் பி, இது ரெண்டு சத்துக்களும் அதிகமாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதும் இல்லாமல் கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா எலும்புகளோட ஆரோக்கியத்துக்கு உதவும். இரும்பு சத்து அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா ரத்த சோகையை தடுக்குது, ஹீமோக்ளோபினோட அளவை வந்து உயர்த்தவும் உதவுது. நார்ச்சத்து செரிமானத்தை மேம்படுத்தி மலச்சிக்கலை தீர்க்குது. ஆன்டி ஆக்சிடென்ட், அதாவது நச்சுக்களை வெளியேற்றி சருமத்தை பார்த்தீங்கன்னா பாதுகாப்பாகவும் வைக்க உதவும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நாவல் பழம் அப்படின்னு சொல்லும்போது சித்த மருத்துவத்தில் ஒரு முக்கியம் வாய்ந்தது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த நாவல் பழ மரங்களில் அதே மாதிரி ஆயுர்வேதா யுனானி அப்படின்னு சொல்லக்கூடிய சீன மருத்துவ முறைகளில் இந்த நாவல் பழ கொட்டைகள் வந்து மருந்தாக பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கெல்லாம் பார்த்துக்கிறீங்க விட்டமின் சி இருக்கிறதுனால இரும்பு, கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம், ஃபோலிக் அமிலம் சத்துக்கள் இதில் நிறைஞ்சிருக்கு. நோய் எதிர்ப்பு சக்தி இந்த நாவல் பழங்களில் நுரையீரலை பலப்படுத்தி சீராக செயல்பட தூண்டுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா குடல் புண்கள், வாய்ப்புண்கள் இதெல்லாம் வந்து ஆற்றக்கூடிய ஒரு சக்தி இந்த நாவல் பழத்துக்கு இருக்குது. இந்த பழத்தில் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி இருக்கிறதால சருமம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே வந்து சுருக்கங்கள் பருக்கள் எல்லாம் அதிகமாக வராமல் தடுக்குது. குறிப்பாக சிறுநீரகத்தில் கற்கள் இருந்தாலும் இந்த நாவல் பழத்தோட விதைகள் என்ன செய்யலாம் அப்படின்னா காய வச்சு பவுடர் செஞ்சு தயிரோடு சாப்பிட்டா இந்த கற்கள் எல்லாம் கரைஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக பெண்களுக்கு மாதவிடாய் தொந்தரவு அதிகமாக இருக்கும் நேரங்களில் இந்த மரத்தோட பட்டையை வந்து எடுத்து தண்ணீரில் கொதிக்க வச்சு ஆற வச்சு குடிச்சா வந்து மாதவிடாய் காலத்தில் அதிக

0: நாவல் மர இலைகளை என்ன செய்யலாம் அப்படின்னா பொடியாக பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக என்ன பொடியா அப்படின்னா பல் பொடியாக பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாக்டீரியா எதிர்ப்பு திறன் இதில் அதிகமாக இருக்கிறதால இந்த ஈறுகளில் இருக்கிற இந்த இரத்த கசைவு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இரத்தம் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த இலைகளை தடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மாத்திரைகளால் வந்து நீரழிவு நோயை கட்டுப்படுத்த முடியாதவங்களுக்கு கூட இந்த நாவல் கொட்டையை வந்து பார்த்தீங்கன்னா இது நமக்கு வந்து உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் டாக்டர்ஸுகளோட முறையான ஆலோசனையை வாங்கி நாவல் கொட்டையை வந்து பவுடராக நீரழிவு நோய்க்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க.
1: ஓகே, இப்போ நாவல் பழம் சீசன் அப்படிங்கிறது தொடங்கிருச்சு. எல்லா இடங்கள்லையும் பார்த்தோம் அப்படின்னா வகை வகையாக வந்து விற்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா முன்னாடிலாம் நாவல் பழங்கள் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கலரில் தான் தெரியும், கத்தரிப்பு அப்புறம் வந்து கருப்பு நிறத்தில் வந்து கிட்டத்தட்ட இருக்கும், ரெண்டும் கலந்த மாதிரி. ஆனால் இப்போ பார்த்தோம் அப்படின்னா வெள்ளை கலரில் வந்துருச்சு, நல்லா பெருசு பெருசாக வந்து ஜம்போ ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வகையில் வந்துருச்சு. அந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதையுமே அளவோடு சாப்பிட்டுக்கங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு நம்ம ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தோம். அதாவது நான்கு வார்த்தைகள் சொல்லிட்டு இதில் சம்மந்தமே இல்லாமல் என்ன வார்த்தை இருக்குது அப்படிங்கறது கண்டுபிடிக்க சொல்லிருந்தோம். அந்த நான்கு வார்த்தைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வாட்ச், அப்புறம் வந்து வானவில், மழை, நட்சத்திரம். இந்த நான்கு வார்த்தைகள் தான் நம்ம கொடுத்திருந்தோம். அதுக்கு ஒரு நேயர் வந்து பதில் அனுப்பியிருக்காங்க. பாமன்ல இருந்து தௌபிகா ஃபாத்திமா அப்படிங்கிற ஒரு நேயர் தான் ஆன்சர் வந்து கடிகாரம், அதாவது வாட்ச் அப்படிங்கறத சரியா சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பிடிச்ச பாடல், அதாவது விஜய் நடிச்ச பாடல் தான் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரியும் கேட்டிருக்காங்க. கண்டிப்பா அந்த பாடல் அடுத்ததா வரப்போகுது. அதுக்கு முன்னாடி நம்ம ஜான் ஹோரே தம்பியும் இன்னைக்கு வந்து செலரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கீரை வகையை பத்தி சொல்றதா வந்து சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம்.
2: இந்த செலரி பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிறதுல, அதாவது இந்த முருங்கைக்கீரை அந்த மாதிரி இலைகளாக இருக்கும், இலைகளாகவும் இருக்கலாம், இல்லைன்னா இந்த முட்டைக்கோஸ் மாதிரி இருக்குல்ல அந்த மாதிரி இலைகளாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதில் என்னென்ன விட்டமின்ஸ் இருக்குது அப்படின்னா விட்டமின் சி, விட்டமின் ஏ, விட்டமின் கே, இது எல்லாமே இருக்குது. விட்டமின் சியால் நம்மளுடைய கண் பார்வை எப்பையும் மங்கி போகாமல் நார்மலாக இருக்கும், அதுக்கு யூஸ் ஆகும். அதுவே விட்டமின் கே எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா?
1: விட்டமின் கே இது வந்து ரத்தம் உறைகிறதுக்கு, ரத்தம் ஊறுறதுக்கா?
2: அதுவும் ஒன்று. அதுக்கப்புறம் எலும்புகளுக்கும் பலப்படுத்துறதுக்கும் இது யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் விட்டமின் ஏ என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய பாடியில் இருக்கிற அந்த நச்சுக்களை வெளியேற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய ஹார்ட் சரியாக துடிச்சிட்டே இருக்கிறதுக்கு, எப்பவும் நிற்காமல் இருக்கிறதுக்கு இது ஆரோக்கியத்தை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இது டைஜஷன் அப்படின்னா நம்ம நிறைய பேருக்கு ஒரு ஜங்க் ஃபுட் சாப்பிடும்போது அது ரொம்ப பேட், நம்மளுக்கு ஆரோக்கியம் இல்லாமல் பண்ணும், அந்த பிரச்சனையை தடுக்கவும் இதுக்கிட்ட ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
1: சரி ஓகே, அந்த ஒரு செலரி கீரை பற்றி நம்ம அடுத்தடுத்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நேயர்களுக்கான ரெண்டாவது கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேரு, டேபிள், அலமாரி, அப்புறம் வந்து பஸ்ஸு, இந்த நான்கு வார்த்தைகள் இருக்கு இல்லையா, இதில் எது வந்து வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ரொம்பவே ஈஸியான விளையாட்டு தான் இன்றைக்கி நம்ம விளாண்டுட்ருக்கோம். ஆனால் போக போக கேள்விகளும் மாறும், கஷ்டமாகவும் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நேயர்கள் யாராவது இந்த கேமில் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக கால் பண்ணலாம். 709-449-9999 அப்படிங்கிற நம்பருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயரும் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். உங்க பேர் அப்புறம் எங்க இருந்து
3: பேசுறீங்களா?
1: ரேடியோ கேட்டு இருந்தீங்க, கொஞ்சம் தள்ளி வந்துறீங்களா? சரிண்ணா, சரி, நீங்க கரெக்டான பதில் தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்? சரி ஓகே, நான் அந்த பாடல் கொடுத்துடலாம். சரி, நீங்க ஏதாவது எங்ககிட்ட கேள்விகள் கேட்கணும்னு ஆசைப்படுறீங்களா? சரி ஓகேண்ணா, ஓகே, நன்றிண்ணா. ஓகே, நம்ம கென்னடி அண்ணா வந்து சூப்பராக அவங்களுக்கு தெரிஞ்ச பதிலை சொல்லிட்டு பாடலும் கேட்டுட்டு போயிட்டாங்க. இது மாதிரி நீங்களும் நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக கால் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்தடுத்து நேயர்கள் கேட்ட பாடலுமே வந்துட்டு இருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இப்போ நேரம் சரியாக 5:36 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் தியஸ்ரி மற்றும்
2: ஜான் ஓரே.
1: ஓகே, அடுத்ததா நம்ம என்ன கேள்வி அப்படிங்கறத சொல்லிடலாமா?
2: சொல்லிடலாம்.
1: அதாவது 4 வார்த்தைகள் சொல்லணும், அதுல 3 வார்த்தைகளுக்கு வந்து கனெக்ட் இருக்கணும், ஒரு வார்த்தைக்கு வந்து கனெக்டே இருக்க கூடாது. அப்படி இப்ப ஒரு கேள்வியை தான் நம்ம ஜான் ஓரே தம்பி கேட்க போறாங்க.
2: ஓகே. கேரட், ஆப்பிள்,
1: ஓகே,
2: பனானா, கிவி.
1: கிவி, சரி. ஓகே, எனக்கே வந்து கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கே.
2: அதாவது கேரட், ஆப்பிள், பனானா,
1: ஓகே,
2: கிவி.
1: இப்போ புரிஞ்சு போச்சு. இதில் வந்து பொருத்தமே இல்லாத ஒரு வார்த்தை இருக்கு, அது என்னன்னு கண்டுபிடிக்கிறவங்க கண்டிப்பாக கால் பண்ணலாம். 709-4-4-3-9-9-9 அப்படிங்கிற நம்பருக்கு. அடுத்ததான் நம்ம ஜான்கோரை தம்பியும் ஒரு கீரை வகையை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து நேற்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12, அதாவது குழந்தை தொழிலாளர் தடுப்பு தினம். அதனால வந்து நம்ம வந்து நேற்று அந்த ஒரு விஷயத்தை வந்து பேச முடியல. அதனால இன்னைக்கான நிகழ்ச்சியில் அது தொடர்பான ஒரு சில விஷயங்களை தான் குட்டி தகவலாக தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல இந்த குழந்தை தொழிலாளர் அப்படிங்கிறது உருவாகிறதுக்கான ஒரு மேஜர் ரீசன் அப்படின்னா அது வந்து வறுமை, அதாவது குடும்ப சூழல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது இருந்தாலுமே கவனிக்கப்படாத இன்னொரு ஒரு விஷயந்தான் வந்து இந்த குடும்ப தொழில் அப்படிங்கிறது. அதாவது ஒரு குடும்பத்துக்குன்னு காலங்காலமாக பண்ணிட்டு இருக்கக்கூடிய தொழில் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது வந்து கடல் சார்ந்த தொழிலாக இருக்கலாம், விவசாயமாக இருக்கலாம், தையல் தொழிலாக இருக்கலாம், நகை தொழிலாக இருக்கலாம், இந்த மாதிரி எது வேணால் சொல்லலாம். பேரண்ட்ஸ் அவங்களோட குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேருந்தே அதை வந்து கற்றுக் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஓரளவுக்கு கற்றுக்கிட்ட பிறகு வந்து பரவாயில்லையே பயப்பிடிச்சிட்டான் அப்படின்னு அதையே செய்ய வைக்கிறது. அதுக்கு குழந்தைகளுக்கு ஒரு சிறிய தொகையாக கொடுத்து பழக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து இந்த படிப்பெல்லாம் தேவையில்லை, அது இல்லாமலே நம்ம கையில் இவ்வளோ காசு வருது அப்படின்ற எண்ணம் வர ஆரம்பிக்குது. அது காலப்போக்கில் குழந்தை தொழிலாளராக அவங்கள வந்து மாற்றிடுது அப்படின்னே சொல்லலாம். இது ஒன்று மட்டும் கிடையாது, அதை தவிர நிறைய காரணங்கள் இந்த குடும்பங்களுக்காகவும் பேரண்ட்ஸ்க்காகவும் குழந்தைங்க வந்து வேலைக்கு போகிறதுக்காக ஒரு முக்கியமான ரீசனாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இதுவுமே வந்து ஒரு மேஜர் இஷ்யூ தான். அதை பற்றின விழிப்புணர்வும் எல்லாருக்குமே வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து அந்த ஒரு தினம் அப்படிங்கிறது கடைபிடிக்கப்படுச்சு. நேற்று நம்மளால் அதை வந்து சரியாக பேச முடியல, அதனால இன்னைக்கு நம்ம வந்து அந்த ஒரு தகவலை பகிர்ந்துக்கிட்டாச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கே தெரிஞ்ச நிறைய பேர் வந்து குழந்தை தொழிலாளர்களாக இருக்கலாம். அவங்களெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கான அந்த விஷயங்கள் டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு இருக்கும். இந்த படிப்பு இல்லாமல் இருக்கிறதுனால என்னென்ன பாதிப்புகள்லாம் வரும் அப்படிங்கிறத கண்டிப்பாக அவங்களுக்கு ஆரம்பத்தில் சொல்லி புரிய வைக்கணும். அப்படி அவங்க புரிஞ்சுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக சைல்ட் லைன், அதாவது 10-9-8 இருக்கலையா, அதுக்கு கால் பண்ணி அவங்களோட குறைகளை சொல்லிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு நம்ம ஜான் குறை தம்பி சொல்லிட்டு இருந்த தகவல் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம்.
2: அதுக்கப்புறம் இந்த கீரை முழுக்க முழுக்க 100-95% வந்துட்டு வாட்டராலேயே உருவானதான். அதனால நம்மளுடைய பாடி எப்பயும் சில்லுன்னே இருக்கும். அதாவது நிறைய பேருக்கு இந்த சம்மர் டைமில் இந்த உடல் சூடு, கண் சூடு, இந்த மாதிரி வந்து கட்டிகள்லாம் வரும், அது வராமல் கூட தடுக்கும். அதுக்கப்புறம் இது நம்மளுடைய உடம்புல இருக்கிற இந்த டாக்ஸின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதாவது டாக்ஸின்ஸ் அப்படின்னா நம்ம சாப்பிட்ற இந்த அந்த சாப்பாடுகளில் இருக்கிற கெமிக்கல் மூலியமாகவோ இல்லை நம்ம எடுத்துக்கிற ஏதாவது ஒரு பொருள் மூலியமாகவோ வரும்ல, அதை நம்ம பாடியிலேருந்து வேர்வை மூலியமாக வெளியேற்றிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதில் பொட்டாசியம், மெக்னீஷியம், கால்சியம் இந்த மாதிரி இருக்கனால நம்மளுடைய பற்களுக்கும் எலும்புகளுக்கும் ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் சொல்லப்போனால் இது ஈறுகளில் உள்ள அந்த கிருமிகளை அழித்து நம்மளுடைய பல்லை சொத்தையாகாமல் தடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.
1: சரி, ஓகே, அதை பற்றினா கடைசி தகவல்களை இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஜான் குறை தம்பி ஒரு கேள்வியும் கேட்டிருக்காங்க. கேரட், ஆப்பிள், வாழைப்பழம், கிவி, இது 4 வித்தியாசமாக இருக்கக்கூடிய பதில் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சவங்க கண்டிப்பாக கால் பண்ணலாம். 709-4-4-3-9-9-9 அப்படிங்கிற நம்பருக்கு. அடுத்ததான் மஞ்சப்பை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படத்துலேருந்து பாடலும் வந்துட்டுருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மக்களின் கவனத்திற்கு. ராமநாதபுரம் மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்க உதவியுடன் ராமேஸ்வரம் சர்வோதய அறக்கட்டளை மற்றும் மதுரை அரவிந்த் கண் மருத்துவமனை இணைந்து நடத்தும் இலவச கண் பரிசோதனை முகாம் நாளை காலை 9 மணி முதல் மதியம் 1 மணி வரை தங்கச்சிமடம் அரசு மேல்நிலை பள்ளியில் நடைபெற உள்ளது. இம்முகாமில் கண்புரை, விழித்திரை பரிசோதனை, கண் அழுத்த நோய், குழந்தைகளின் கண் நோய், கிட்ட பார்வை மற்றும் தூரப்பார்வை போன்ற பிரச்சனைகளுக்கு இலவசமாக பரிசோதனை செய்து கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் கண் கண்ணாடி தேவைப்படுபவர்களுக்கு ₹300 விலையில் கண் கண்ணாடிகளும் வழங்கப்படுகிறது. முகாமிற்கு வரும்போது ஆதார் அடையாள அட்டை அல்லது ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் கொண்டு வரவும். மேலும் தகவல்களுக்கு 8825655405 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
2: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க 3 பேரும் 3 ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
1: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ்.
3: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: தக்க நக்கு தானே.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

0: இருக்கிறவங்க இந்த துறையில் உங்களோட திறமையையும் கற்பனையையும் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக இதுக்கு என்ன படிக்கலாம் அப்படின்னா பிஎஸ்சி இன் காஸ்மெட்டாலஜி அந்த மாதிரி அது படிக்கலாம். பிஒர்க் அதாவது பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் வெக்கேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷம் படிக்கக்கூடிய ஒரு படிப்பு. இது வந்து டிகிரி. இதில் வந்து அறிவியல் பூர்வமாக தோல் மற்றும் அப்புறம் முகம் முடி பராமரிப்பு ஒப்பனைக்கலை அழகு நிலையம் அழகு சாதன பொருட்கள் பற்றி அறிவியல் சார்ந்த விஷயங்களை சொல்லித்தராங்க. இது வந்து டிப்ளமோ படிப்புகளில் பார்த்தீங்கன்னா 6 முதல் 12 மாதங்கள் சொல்லித்தராங்க. இது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா முடியலங்காரம் சரும பராமரிப்பு மணப்பெண் மேக்கப் இதெல்லாமே கற்றுத்தராங்க. பிளஸ் டூ முடித்தவங்க இந்த பிஎஸ்சி படிக்க வந்து பார்த்தீங்கன்னா அறிவியல் பிரிவு படித்தவங்களுக்கு முன்னுரிமை இருக்குது. பிஒக் டிப்ளமோவில் எந்த பிரிவு மாணவர்களும் சேர்ந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக இந்த காஸ்மெட்டாலஜி படிப்பில் பாடப்பிரிவுகள் அப்படின்னு பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா தோல் அமைப்பு முக முடி பராமரிப்பு அழகு சாதன பொருட்கள் பற்றி அறிவியல் படிப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. முக அழகு சிகிச்சை முறைகளை பற்றியும் சொல்லித்தராங்க. இதில் மேக்கப் கலை மற்றும் பார்த்திங்கன்னா மேக்கப்போட நுட்பங்கள் எல்லாத்தையுமே சொல்லித்தராங்க. மணப்பெண் அலங்காரம் குறிப்பாக அதுக்கான ஹேர் ஸ்டைல் ஹேர் கட்டிங் இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லித்தராங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா நகை பராமரிப்பு அதாவது நகை அலங்காரம் பண்ணுறது எப்படி அப்படின்றத ப்ராக்டிக்கலாக சொல்லித்தராங்க. இதில் வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்க்குறப்போ அழகு நிலையம் வச்சுக்கலாம் திரைப்படம் மற்றும் ஃபேஷன் துறையில் சொந்தமாக பியூட்டி பார்லர் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களில் யாராச்சும் பியூட்டிஷியன் கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற டிப்ளமோ அண்ட் டிகிரி காலேஜில் சேர்ந்து படிக்கலாம்.
1: சரி ஓகே, நான் கூட இந்த ஒரு படிப்பை வந்து படிச்சிருக்கலாமே, அதுக்கு கூட வேலை வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்கே அப்படின்னு நினச்சதெல்லாம் உண்டு. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் வந்து இந்த ஒரு படிப்புக்கு வந்து நிறைய ஒரு வேலை வாய்ப்புகள் மட்டும் இல்லாமல் அதிக காசு வரக்கூடிய ஒரு துறையாகவுமே மாறிட்டு வரதை பார்க்க முடியுது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ பிரைடல் மேக்கப்லாம் வந்து பார்த்தோன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 10,000-25,000 குறையிற மாதிரி மேக்கப் வந்து போட மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க. அதனால் நேயர்கள் யாராவது கேட்டுட்ருக்கீங்க அவங்களோட ஃப்யூச்சரில் வந்து எதிர்கால படிப்பை பற்றி யோசிச்சுட்டு
2: அதுக்கப்புறம் நம்மளுடைய அந்த இரத்தத்தில் இருக்க சர்க்கரை அளவை சீராக குறைச்சு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட அதே மாதிரி நம்மளுடைய பிளட் பிரஷர் எப்பயுமே ஏறிட்டே இருக்கும், அதாவது பெரியவங்களுக்கு அப்படின்னா ரொம்ப ஏறிட்டே இருக்கும், அதை குறைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போது இது எந்த ஸ்கின் கேரும் எடுத்துக்காது அப்படின்னா இல்லை, அதாவது நம்மளாக தான் அதாவது இந்த கீரையை அரைச்சி அதோடைய சாரை நம்ம ஒரு 10 மினிட்ஸ் வந்துட்டு நம்மளுடைய மூஞ்சியில் தேய்ச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய மூஞ்சி கொஞ்சம் சிவப்பாக மாறும், அதாவது ஒயிட் கலரில் மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க.
1: சரி ஓகே, ஒரு சூப்பரான தகவல் நம்ம ஜான்குரை தம்பியும் நம்ம கூட வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. அடுத்ததாக ஒரு கேள்வியுமே கேட்டு ரொம்ப நேரம் ஆச்சு, அது அந்தளவுக்கு கஷ்டமான கேள்வியாக எனக்குமே வந்து தோணலை. அதனால் குட்டி குழந்தைங்க யாராவது கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கால் பண்ணி உங்களோட பதில்களை சொல்லலாம். என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரட் அப்புறம் வந்து ஆப்பிள் வாழைப்பழம் கிவி இது 4 வித்தியாசமாக இருக்கிறது. அதாவது ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா இதில் பழங்கள் காய்கறிகள் 2 அப்படிங்கிறது இருக்குது. இதில் வித்தியாசமான பதிலை கண்டுபிடிச்சவங்க கண்டிப்பாக கால் பண்ணி உங்களோட ஆன்சரை சொல்லலாம். 709-443-9999 அப்படிங்கிற நம்பருக்கு. அடுத்தடுத்து பாடல்களும் வந்துட்டுருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: எப்படி இருக்க?
1: ஏதோ இருக்கேனே.
0: என்னயா சோகமா சொல்ற? நல்லா பாசிட்டிவா இருக்க வேணாமா?
1: அதப்படின்னு காலையில இருந்து சாயங்காலம் வர எப்பவும் நீங்க மட்டும் உற்சாகமா ஒரு பாசிட்டிவ் வைப்லயே இருக்கீங்க.
0: காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு ரேடியோ பெட்டி ஆன் பண்ணி கடலூசை எஃப்எம்ல அதிகாலை சுப வேலையை கேளு. அப்படியே முத்து முத்தா நல்ல நல்ல கருத்துக்களை சொல்லுவாங்க. அதை கேட்டுட்டு அந்த நாள் ஆரம்பிச்சோம்னா நாள் ஃபுல்லா நல்லா இருக்கும்.
2: அதிகாலை சுப வேளை திங்கள் முதல் சனி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 6 மணி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 14 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 24 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

0: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் தியஸ்ரீ மற்றும்
1: ஜாபீர்.
0: ஓகே, நம்ம ஜான் ஹோரே தம்பி போயிட்டு ஜாபீர் தம்பியும் என்டர் ஆயாச்சு. சரி, இன்னைக்கு நீங்க என்ன ஒரு சுவாரஸ்யமான தகவலோட வந்திருக்கீங்க?
1: ஓகேக்கா, நம்ம ஊர்களில் பார்த்தீங்கன்னா இந்த சந்திர கிரகணம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதிகமாக நம்ம பார்த்துருப்போம். அந்த சந்திர கிரகணம் எதுக்கு உருவாகுது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். எதுக்கு உருவாகுங்கிறதோடய இது எப்படி உருவாகுது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நான் அதிகமாக சொல்ல போகிறேன்.
0: சரி, ஓகே. இதுவுமே வந்து ஒரு நல்ல தகவலாக தான் இருக்குது. நிறைய பேருக்கு வந்து தெரியாத ஒரு விஷயமாக தான் இருக்கும் இந்த சந்திர கிரகணம்லாம் எப்படி உருவாகுது அப்படின்னு. ஒரு வித்தியாசமான தலைப்பு அது வந்து, நம்ம சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால குட்டி குழந்தைங்க வந்து நிறைய பேர் கேட்கறதுனால கண்டிப்பாக அவங்களும் அதை தெரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நம்ம ஜாபீர் தம்பி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தோம். என்ன கேள்வி அப்படின்னா, 4 வார்த்தைகள் கொடுத்துட்டு அதில் சம்மந்தமே இல்லாமல் என்ன வார்த்தை இருக்குது அப்படிங்கிறதான் கேள்வியாக வந்து இருந்துச்சு. அதில் வந்து நம்ம கேட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரட், அப்புறம் வந்து ஆப்பிள், வாழைப்பழம், அப்புறம் கிவி பழம், இந்த 4 வந்து கேட்டிருந்தோம். இதில் சம்மந்தமே இல்லாத ஒரு பதில் வந்து கேரட் அப்படின்னு சதீஷ்னு ஒரு நேயர் வந்து பதில் அனுப்பியிருக்காங்க பாமன்ல இருந்து. அதனால் அவங்களுக்கான ஒரு பாடலுமே அடுத்ததாக வரப்போகுது காலா படத்துலேருந்து. அதுக்கு முன்னாடி நேயர்கள் யாராவது இந்த ஒரு கேமில் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக கால் பண்ணலாம். 709-4-4-3-9-9-9 அப்படிங்கிற நம்பருக்கு. அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ், அப்புறம் ஆங்கிலம், ஃப்ரெஞ்சு, இன்னொன்று கணிதம் அதாவது மேக்ஸ், இந்த 4 வித்தியாசமான பதில் என்ன இருக்குது அப்படிங்கிறதான் கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கண்டுபிடிச்சவங்களும் கண்டிப்பாக கால் பண்ணி அவங்களோட ஆன்சரை சொல்லலாம். அடுத்ததான் இன்றைக்கான நிகழ்ச்சியில் அசாம் மாநிலத்தில் விளையாடப்படக்கூடிய ஒரு பாரம்பரியமான பால் விளையாட்டு பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது தோப்ஹேல் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விளையாட்டு. கிட்டத்தட்ட வந்து கபடி மாதிரியே வேகமாகவும் உடல் வலிமையை பயன்படுத்தியும் கண்டிப்பாக சுறுசுறுப்போடு விளையாட வேண்டிய ஒரு கேமாகவுமே இருக்குமா. அசாமோட ஒரு முக்கியமான திருவிழா தான் வந்து பிஹு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பண்டிகைன்னு சொல்கிறாங்க. அப்போதான் இது வந்து பெரும்பாலும் நடத்தப்படுமா. அதாவது 11 வீரர்கள் கொண்ட 2 டீம்களாக பிரிஞ்சு அவங்க வந்து பிளேயர்ஸ் எல்லாருமே விளையாடுவாங்க. ஒரு டீம் வந்து பந்த ஆப்போசிட் டீம் பிளேயருக்கு மேலே குறி பார்த்து வீசுவாங்க. பொதுவாக வந்து இடுப்புக்கு மேலே, அதாவது இடுப்புக்கு மேலே இல்லை, இடுப்புக்கு கீழே வந்து பந்து பட்ட உடனே அவங்க வந்து அவுட் ஆயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து ஆப்போசிட் டீமோட பந்திலிருந்து அடிபடாமல் இருக்க நம்ம வந்து வேகமாக ஓடியும் குதிச்சும் அவங்கள வந்து பாதுகாத்துப்பாங்களாம். பெரும்பாலும் திறந்தவெளி மைதானங்களில் தான் விளையாடப்படுது. அதாவது 125 மீட்டர் நீளமும் 80 மீட்டர் அகலமும் இருக்கிற மாதிரி ஒரு பெரிய கிரவுண்டுமே வந்து தேவைப்படுமா. இந்த விளையாட்டை வந்து ஆகும் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அரசர்கள் காலத்தில் அங்கே வந்திருக்கக்கூடிய ஒரு பார்வையாளர்களெல்லாம் மகிழ்ச்சி படுத்துறதுக்காக விளையாடப்பட்டுச்சான். அந்த ஒரு விளையாட்டு முறையிலேருந்து தான் இந்த ஒரு கேம் வந்து உருவாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்ததாக பந்து அடிக்கும் பொழுது ஆப்போசிட் டீம் வந்து கண்டிப்பாக பிடிக்கலாம். அப்போது வந்து இடுப்பு கீழே அந்த பந்து வந்து படவிடாமல் பார்த்துக்கணும், அவ்வளோதான் டார்கெட். எந்த டீம் அதிகமான பிளேயர்ஸை காப்பாற்றி வச்சுருக்காங்களோ அந்த டீம் தான் வின் பண்ணவும் செய்யுமா. இப்போ இந்த விளையாட்டு குறைஞ்சிட்டே வந்தாலும் அதை காப்பாற்றுறதுக்கான முயற்சிகள் அப்படிங்கிறதும் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்குது. கண்டிப்பாக வேகம், அப்புறம் வந்து உடல் வலிமையை பயன்படுத்தி விளையாடுறது, சகிப்புத்தன்மை, இதெல்லாம் ரொம்ப தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது மூணும் தான் வந்து இந்த விளையாட்டோட அடித்தளமாகவே இருக்குமா. இது மொத்தமாக சொல்லப்போனால் வந்து இந்த ஒரு விளையாட்டு கபடி, அப்புறம் வந்து டாஜ் பால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேம், அப்புறம் வந்து ரக்பி, இதோட ஒரு கலவை விளையாட்டு அப்படின்னே சொல்லப்படுது. இன்றைக்கான நிகழ்ச்சி மூலமாக அசாமோட ஒரு பாரம்பரியமான விளையாட்டு பற்றி தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியிலும் ஒரு விளையாட்டு பொருத்தமே இல்லாத வார்த்தையை கண்டுபிடிக்கணும் கேள்வியும் கேட்டாச்சு. தமிழ், ஆங்கிலம், பிரெஞ்சு, அப்புறம் வந்து கணிதம் அதாவது மேக்ஸ், இது 4 சம்மந்தமே இல்லாத வார்த்தை என்ன இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சவங்க கண்டிப்பா உங்களோட பதில்களையும் சொல்லலாம். அடுத்துதான் நேயர் கேட்ட பாடலுமே வந்துட்டு இருக்கு, தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: பொதுமக்களின் கவனத்திற்கு. ராமநாதபுரம் மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்க உதவியுடன் ராமேஸ்வரம் சர்வோதயா அறக்கட்டளை மற்றும் மதுரை அரவிந்த் கண் மருத்துவமனை இணைந்து நடத்தும் இலவச கண் பரிசோதனை முகாம் நாளை காலை 9 மணி முதல் மதியம் 1 மணி வரை தங்கச்சிமடம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற உள்ளது. இம்முகாமில் கண்புரை, விழித்திரை பரிசோதனை, கண் அழுத்த நோய், குழந்தைகளின் கண் நோய், கிட்ட பார்வை மற்றும் தூரப்பார்வை போன்ற பிரச்சனைகளுக்கு இலவசமாக பரிசோதனை செய்து கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் கண் கண்ணாடி தேவைப்படுபவர்களுக்கு ₹300 விலையில் கண் கண்ணாடிகளும் வழங்கப்படுகிறது. முகாமிற்கு வரும்போது ஆதார் அடையாள அட்டை அல்லது ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் கொண்டு வரவும். மேலும் தகவல்களுக்கு 8825655405 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: கார் வாங்குறது கனவு மாதிரி, அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான காஸ் வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
2: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
3: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க 3 பேரும் 3 ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
2: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
4: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
6: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.
7: இப்போ நேரம் சரியாக 6:16 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை FM 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் தியஸ்ரீ மற்றும்
8: ஜாபீர்.
7: ஓகே, நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயரும் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
9: வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்படையில் இருந்து சந்திரசேகர்.
7: சொல்லுங்கண்ணா, எப்படி இருக்கீங்க?
9: ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
7: நாங்களும் ரொம்பவே சூப்பரா இருக்கோண்ணா.
9: வழக்கம் போலதான் பயங்கரமான வெயில் தான் மத்தியானம்லாம் இருந்தது, ஆனா இப்ப ஓரளவுக்கு சமாளிக்க கூடிய அளவுக்கு கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் மாறிடுச்சுன்னா பாருங்களேன்.
7: ஓகேண்ணா, ஓகேண்ணா, சூப்பர்ண்ணா. சமாளிக்கிற அளவுக்கு இருந்தா போதுமே.
9: கேட்டிருந்தீங்களா?
7: தமிழ், இங்கிலீஷ், அப்புறம் வந்து பிரெஞ்சு, இன்னொன்னு வந்து மேக்ஸ், அதாவது கணித பாடம்.
9: கணித பாடம்.
7: சரி, எப்படி எப்படி சொல்றீங்க?
9: இயற்கை
7: சார்ந்த நிகழ்வு. விமானம் ஒரு வெஹிக்கிள் இல்லையானா? அதனால
9: என்ன
7: பாடல் வேணும்?
9: எனக்கு வந்து இந்த பாட்டு இருக்கா, முத்த மழை இங்கு கொட்டி தீர்க்காது, அந்த
7: பாட்டு. தக்லெட் படத்துல இருந்து கண்டிப்பா கொடுத்துருவாங்க.
9: எனவே இந்த சாங் அப்படியே ஜாலியா கிட்ட என்ஜாய் பண்ணலாம். அந்த மீண்டும் திங்கட்கிழமை சந்திப்போம்.
7: ஓகேண்ணா, பாய்ண்ணா, பாய்ண்ணா,
9: பாய் பாய்.
7: ஓகே, நம்ம சந்திரசேகரண்ணா வந்து நம்ம கேட்ட கேள்விக்கும் பதில் சொல்லிட்டாங்க, நம்ம கிட்டையும் ஒரு கேள்வியை கேட்டுட்டாங்க. இது மாதிரி நேயர்கள் யாராவது விளையாடணும்னு ஆசைப்பட்டா கண்டிப்பாக கால் பண்ணலாம். 709-449-3999 அப்படிங்கிற நம்பருக்கு. குறிப்பாக இன்னைக்கு குட்டி குழந்தைகளுக்குலாம் இந்த கேம் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால தான் சூஸ் பண்ணியிருக்கோம். அதனால குட்டி பசங்க யாராவது கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கால் பண்ணலாம்னு சொல்லிட்டு, நம்ம ஜாபீர் தம்பி வந்து இன்னைக்கு ஒரு முக்கியமான தகவல், ஒரு சுவாரஸ்யமான தகவல்னு சொல்லலாம், சந்திர கிரகணம் எப்படி உருவாகுது அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறாங்க. அதை தான் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம்.
8: ஓகேக்கா, அது எப்படி உருவாகுது அப்படின்ற பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல, அது இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது நம்மளோட சூரியன், பூமி, அப்புறமா சந்திரன் இந்த மூன்று கோள்களுமே என்ன ஒன்று அப்படின்னா ஒரே நேர்கோட்டில் வருமா, அந்த மாதிரி ஒரே நேர்கோட்டில் வரும்போது தான் இந்த ஒரு சந்திர கிரகணம் உருவாகுமா. அது எப்படி உருவாகும் அப்படின்னா சூரியனில் இருக்கிற ஒளி இருக்குல்லக்கா, அந்த ஒளி வந்து நம்மளோட நிலவில் படாமல் டைரெக்டாக வந்து என்னென்னா நம்மளோட பூமியில் படுமா. அந்த மாதிரி பூமியில் படுற ஒளி வந்து என்ன அப்படின்னா டைரெக்டாக வந்து நம்மளோட நிலவில் படுமா. அந்த மாதிரி
7: போன கவசத்து மாதிரி பூமி வந்து குறுக்க போயிட்டாங்க.
8: அந்த மாதிரி மூணுமே அந்த மாதிரி அதோட ஒளியை மாற்றிக்கும் போது தான் இந்த மாதிரி ஒரு சந்திர கிரகணம் அப்படின்ற மாதிரியும் உருவாகுது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அப்புறமா எல்லாத்துலேயுமே ஃபுட்டில், அப்புறமா நம்ம சாப்பிட்ற எல்லா ஐட்டம்ஸ்லேயும் வெரைட்டிஸ்லாம் இருக்கும். அதாவது ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ரைஸ் இந்த மாதிரிலாம் மாற்றி மாற்றி நமக்கு நிறைய வெரைட்டிஸ்லாம் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இந்த சந்திர கிரகணத்துக்கும் ஒரு வெரைட்டிஸ்லாம் இருக்குது. அது என்னென்ன வெரைட்டிஸ் அப்படின்றதான் நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம்.
7: சரி, ஏதோ ஒன்று சொல்கிறாங்க சந்திர கிரகணமில் வெரைட்டிலாம் இருக்குது அப்படின்னு, நம்ம கேள்விப்பட்டதே கிடையாது. அதை வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்க தான் போகிறோம். அதுக்கு முன்னாடி குழந்தைகளோட ஒரு முக்கியமான வாழ்க்கை முடிவுகள், அதாவது எதிர்காலத்தில் என்னவாக போகிறாங்க, என்ன திறமையை வளர்த்துக்கணும், எதை இலக்காக வச்சுக்கணும் அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தால் கூட கண்டிப்பாக ஒவ்வொரு குழந்தைகளும் சுயமாக தான் முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா அடிப்படை திட்டமிடல் அப்படின்னு ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா வந்து சிலர் கோ வித் த ஃப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக வந்து யோசிப்பாங்க, இன்னும் சிலர் என்னத்தை யோசிச்சோம், அப்பா தொழில செய்வோம், சொந்தமா கடை வச்சிருந்தா அதை பார்த்துப்போம், ஏன் ஒரு சிலருக்கு வந்து வேலைக்கு போகணும் அப்படிங்கிற கனவுகளே கிடையாது. ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஸ்டேஜை இப்போதான் வந்து கடந்து வந்தவங்களாலேயே வந்து என்னமோ வந்து பெண்கள் வந்து நிறைய பேர் வந்து இந்த படிப்புல வந்து ஆர்வம் இல்லாம இருக்கிறத வந்து கண்டிப்பா பார்க்க முடியுது. ஏன்னா நிறைய பெண்கள் வந்து திருமணம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கனவுல இருக்காங்க. ஆனா இந்த மாதிரி விஷயங்களை இலக்காகவும் கனவாகவும் கண்டிப்பா எடுத்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபேண்டசி அப்படிங்கிற உலகத்துக்குள்ள மூழ்கி இருக்கிறதுனால பலர் அந்த மாதிரி விஷயங்களில் வந்து ஆர்வத்தை செலுத்துகிறாங்களாம். ஆனால் அதை தவிர சுயமாக வந்து ஒரு பொசிஷனில் போய் உட்காரும் பொழுது அதோட சுகமே வந்து கண்டிப்பாக தனியாக தான் இருக்கும். அதை பற்றின ஒரு ப்ராப்பர் லைஃப் பிளான் அப்படிங்கிறது எல்லாருக்கிட்டையுமே இருக்கணும். ஏன்னா என்கிட்ட கூட இது வரைக்கும் ப்ராப்பர் லைஃப் பிளான் அப்படின்னு ஒன்று இருந்தது கிடையாது. அதுக்கப்புறமா கடைசியாக யோசிச்சது உண்டு, இதை நம்ம வந்து பிளான் பண்ணியிருந்தோம்னா கரெக்டாக நம்மளோட வாழ்க்கை வந்து நல்லா முன்னேறி போயிருக்குமே அப்படிங்கிற மாதிரி. அதனால் கண்டிப்பாக கெரியரில் இன்ட்ரெஸ்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கான ப்ராப்பர் பிளானை உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடிப்படை திட்டமிடல் அப்படிங்கிறது சரியாக இருந்தாலே எதிர்காலத்தில் என்னவாக போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறதும் கண்டிப்பாக கிடைக்கும். சரி சொல்லுங்க ஜாபீர், உங்களோட இப்போதைக்கான அடிப்படை திட்டமிடல் அப்படிங்கிறது என்னவா இருக்கு?
8: என்னவா இருக்கும், நல்லா படிக்கிறது, அப்புறமா நல்லா சைக்கிள் ஓட்டி நம்மளோட உடம்புலாம் நல்லா ஹெல்த்தாக வச்சுக்கிறது.
7: ஆனால் அது நம்மளோட கடமைகளில் ஒன்றா தானே இருக்கும் படிப்பு அப்படிங்கிறது. சரி, நீங்கள் என்னவாக போகிறீங்கன்னு அதுக்கான ஒரு பிளானிங் வச்சுருப்பீங்கல்ல?
8: ஆமாங்கா, நான் இன்னும் அப்புறம்னு சொல்ல மாட்டேங்க யார்ட்டையுமே.
7: சரி, அதை வந்து சீக்ரெட்டாகவே வச்சுருக்காங்க, கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்க தான் போகிறோம். கண்டிப்பாக அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நேயர் கேட்ட பாடலுமே வரப்போகுது. அந்த பாடலுக்கு முன்னாடி நேயர்களுக்கான இன்னொரு கேள்வியும் சொல்லிட்டே போயிடுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா, அமெரிக்கா, தமிழ்நாடு, ஜப்பான் இது நாளில் வித்தியாசமான வார்த்தை என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சவங்க உங்களோட பதில்களை சொல்லலாம். 709-449-3999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி அடுத்தடுத்து பாடல்களை கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.

0: இப்போ நேரம் சரியாக 6:32 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் தியஸ்ரீ மற்றும் ஜாபீர். ஓகே, அடுத்ததான் நம்ம ஒரு கேள்வியுமே ஒன்று கேட்டிருக்கோம். என்ன அப்படின்னா, இந்தியா, அமெரிக்கா, தமிழ்நாடு, ஜப்பான், இது நாளில் ஒரு வார்த்தை வந்து வித்தியாசமாக இருக்குது, அது என்ன வார்த்தை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சவங்க 7094349999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களை சொல்லலாம். அடுத்ததான் நம்ம ஜாபீர் தம்பியும் டைப்ஸ் ஆஃப் சந்திர கிரகணம், அதாவது அதுலேயே நிறைய வகைகள்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, அது என்ன அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சுக்கலாம்.
1: ஓகேக்கா, முழு சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆங்கிலத்தில் டோட்டல் லூனார் எக்ளிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறமா பகுதி சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 டைப் இருக்குங்கக்கா. அதில் ஃபஸ்ட்டு வந்து முழு சந்திர கிரகணம் இருக்கும், அதை பற்றி இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாங்கக்கா. அதாவது இந்த முழு சந்திர கிரகணம் எப்படி ஏற்படும் அப்படின்னா, பூமியோட முழுமையான நிழல் இருக்கிறக்கா, அந்த நிழல் வந்து அடர்ந்த நிழல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அடர்ந்த நிழல் வந்து சந்திரனை வந்து முழுமையாக மறைக்குமா. அந்த மாதிரி நேரத்தில் இது வந்து என்ன அப்படின்னா முழு சந்திர கிரகணம் ஏற்படுமா. இதை வந்து அறிவியல் பேராக அம்ப்ரா அப்படின்ற பேரை வச்சு அழைப்பாங்கக்கா. அப்புறமா ரெண்டாவது வந்து பகுதி சந்திர கிரகணம் அப்படின்றத என்ன அப்படிங்கிறத தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம்.
0: என்ன இப்படி ஒரு சஸ்பென்ஸ் வச்சுருக்கீங்க, அதையும் இப்போயே சொல்லிடுங்க.
1: ஆமாக்கா, அது சொன்னோம் அப்படின்னா, சரிக்கா இப்போயே சொல்லிடுறேன். அதாவது சூரியன், பூமி, அப்புறமா சந்திரன் இருக்குல்லக்கா, இது எல்லாமே சரியான நேர்கோட்டில் அமையாமல் இருக்கும். அதாவது இப்போ நம்ம சாதாரண சந்திர கிரகணம் எப்படி அப்படின்னா, இந்த முழு சந்திர கிரகணம் அப்படின்னு கேள்விப்பட்டோம்ல, இது எல்லாமே எப்படின்னா சூரியன், பூமி, சந்திரன் இது எல்லாமே ஒரே நேர்கோட்டில் தான் இருக்குமா. ஆனால் இந்த ஒரு பகுதி சந்திர கிரகணத்தை பொறுத்த வரைக்குமே இந்த சூரியன் வந்து ஒரு கோட்டில் இருக்குமா, அப்புறமா அதோட கொஞ்சம் தள்ளி தான் இந்த பூமி இருக்குமா, அப்புறமா அதோட கொஞ்சம் தள்ளி இந்த சந்திரன் இருக்குமா, இந்த மாதிரி நேரத்தில் அதோடய நிழல்கள் வந்து மாற்றி மாற்றி திசையில் படுறதுனால இதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பகுதி சந்திர கிரகணம் அப்படின்ற மாதிரி அழைப்பாங்க.
0: சரி ஓகே, அதை பற்றி நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கூட பேச ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம் நித்யஸ்ரீ, ஜாபீர், எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப நல்லா இருக்கோம்க்கா, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்க்கா, நான் வாஷிங்டன் ரங்கநாதன் அரூர்ல இருந்து பேசுறேன்.
0: ஓகேக்கா, இன்னைக்கு வந்து என்ன கேம் விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படிங்கறத கேட்டிங்களா?
2: ஆ, கேட்டேன்க்கா.
0: சரி ஓகே, உங்களுக்கான கேள்வி தெரியுமா? ஆமாக்கா, இந்தியா, அமெரிக்கா, தமிழ்நாடு, ஜப்பான், இது நாலுல வித்தியாசமான ஒரு வார்த்தை
2: தமிழ்நாடு.
0: சரி ஓகேக்கா, இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். சரி, நீங்க எப்படி சொல்றீங்க தமிழ்நாடுன்னு?
2: என்ன
0: பாடல்
2: வேணும்?
1: சொல்லுங்க.
2: மக்கன் பேடா, தூத் பேடா, காஜு கத்லி, மசாலா பின்னட் சொல்லுங்க.
0: காஜு கத்லி நினைக்கிறேன், ஏன்னா அது மட்டும்தான் எனக்கு கேள்விப்பட்ட பேர் மாதிரி இருக்கு.
2: எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சத ஸ்வீட் காரம் தான். சரி ஜாபீர், நீங்க சொல்லுங்க.
1: அந்த பீனட் ஏதோ சொன்னீங்களேக்கா.
2: ஜாபீர் சொன்னதுதான் கரெக்ட்.
0: சரி ஓகேக்கா, பரவாயில்ல, இந்த கேம்ல நான் தோத்துட்டேன், நம்ம ஜாபீர் தம்பி வின் பண்ணிட்டாங்க, பரவாயில்ல. ஓகேக்கா, சூப்பரா கேட்டீங்க. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
2: எனக்கு வந்து என்ன மீசை முறுக்கு டூ, இதுல பப்பாளி பழம்னு ஒரு பாட்டு வருதா?
0: ஆமாக்கா,
2: பாருங்க உங்களுக்காக நான் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சேன்.
0: சரி ஓகேக்கா, புது பாடலா
2: கேட்கணும் சொல்றீங்க இல்லையா, அதனால.
0: ஓகேக்கா ஓகே, அதுவுமே நல்ல பாடல்களா தானே இருக்கு, நல்லா டான்ஸ் ஆடுற மாதிரி சூப்பரா பாட்டு போடுறோம், டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணுங்கக்கா.
2: நானா? சரிப்பா, ரொம்ப சந்தோஷம்.
0: ஓகேக்கா,
2: நன்றிப்பா,
0: நன்றிக்கா. ஓகே, நம்ம வசந்தி அக்கா கிட்ட நம்ம ஒரு ஈஸியான க்வெஸ்சன் கேட்டோம், அவங்க நம்மளுக்கு ஒரு கஷ்டமான க்வெஸ்சனை கேட்டு கடைசியில் வந்து என்னைய தோக்கடிச்சிட்டு நம்ம ஜாபீர் தம்பி வந்து வின் பண்ணிட்டாங்க. நேயர்கள் யாராவது இந்த ஒரு கேமில் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டா கண்டிப்பாக கால் பண்ணலாம், 7094349999 அப்படிங்கிற நம்பருக்கு. அடுத்ததாக, பொதுவாக வந்து நம்ம எல்லாருமே வீட்டில் வந்து குழந்தைங்க பொறுப்போடு இருக்கணும் அப்படின்னு ஒரு சில விஷயங்களை அவங்கள செய்ய வைப்போம். ஆனால் அதே பொறுப்புணர்வு சமூகத்தில், அதாவது பொது இடங்களில் நடந்துக்கிறதுல சொல்லிக் கொடுக்குறோமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா நம்மள பலரே கண்டிப்பா அலட்சியமா தான் நடந்துக்கும். உதாரணத்துக்கு, குப்பை போடுற விஷயத்துல ஏதோ ஒரு உணவுப் பொருளை வந்து சாப்பிட்டோம், நம்ம பசி அடங்கிருச்சு, அதாவது அந்த தேவை முடிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா குப்பைய காத்துல பறக்க விட்டுரும். அதான் வந்து இந்த சுகாதார பணியாளர்கள் இருக்காங்களே, அவங்களோட வேலையே இதுதானே, அவங்க வந்து கிளீன் பண்ணிப்பாங்க அப்படின்னு ஒரு அலட்சியம். ஆனா அதுவே அவங்க வந்து ஒரு நாள் வரல அப்படின்னா போதும், எப்படியும் அந்த குப்பைக்குள்ளேயும் துர்நாற்றத்துக்குள்ளேயும் நம்மளால இருக்க முடியாது அப்படின்னு நம்மளே குப்பை தொட்டியை தேடி கொண்டு போய் போட ஆரம்பிச்சிருவோம். ஆனா சுகாதார பணியாளர்களோட அவரோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேகரித்து வச்சுருக்கக்கூடிய குப்பைகளை சரியாக டிஸ்போஸ் பண்ணுறது, அதாவது கொண்டு போய் சேர்க்கறது மட்டும்தான். அதுக்கு பதிலாக வந்து நம்ம காற்றுல பறக்க விடுற குப்பைகளை வந்து அவங்க சேகரிக்கிறதுக்கான ஒரு முக்கியமான வேலையாக வந்து பார்க்கப்படல. இன்னும் இது மாதிரி எத்தனையோ விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். பொது இடங்களில் வந்து சுவர்களில் கேட்கிறதா இருக்கலாம், தண்ணியை வீணாக்கிறது, அப்புறம் வந்து பொது சொத்துக்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பேருந்து, அப்புறம் வந்து நம்ம உட்காந்துருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்டு, அதெல்லாம் சொல்லவே தேவையில்லை. எந்த ஊர்லேயுமே வந்து ஒரு நீட்டான பஸ் ஸ்டாண்டு இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அதை தவிர வந்து லைப்ரரி, அப்புறம் பார்க்கு அப்படின்னு நம்ம பயன்படுத்துகிற நம்ம போகிற எல்லா இடங்களையுமே தொடர்ந்து சேதப்படுத்திட்டு தான் இருக்கும். வளர்ற குழந்தைகளுக்காவது இதெல்லாம் வந்து சேதப்படுத்தக்கூடாது, சமூகத்தில் ஒரு பொறுப்பான நபராக நடந்துக்கணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணும். அப்போ தான் அடுத்த தலைமுறையினருக்கு இருக்கக்கூடிய தேவைகள் அப்படிங்கிறது சரியாக ப்ராப்பராக ஃபில் ஆகும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, அடுத்ததாக துணிவு படத்துலேருந்து ஒரு பாடலுமே வரப்போகுது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: மக்களின் கவனத்திற்கு. ராமநாதபுரம் மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்க உதவியுடன் ராமேஸ்வரம் சர்வோதய அறக்கட்டளை மற்றும் மதுரை அரவிந்த் கண் மருத்துவமனை இணைந்து நடத்தும் இலவச கண் பரிசோதனை முகாம் நாளை காலை 9 மணி முதல் மதியம் 1 மணி வரை தங்கச்சிமடம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற உள்ளது. இம்முகாமில் கண்புரை, விழித்திரை பரிசோதனை, கண் அழுத்த நோய், குழந்தைகளின் கண் நோய், கிட்ட பார்வை மற்றும் தூரப்பார்வை போன்ற பிரச்சனைகளுக்கு இலவசமாக பரிசோதனை செய்து கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் கண் கண்ணாடி தேவைப்படுபவர்களுக்கு ₹300 விலையில் கண் கண்ணாடிகளும் வழங்கப்படுகிறது. முகாமிற்கு வரும்போது ஆதார் அடையாள அட்டை அல்லது ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் கொண்டு வரவும். மேலும் தகவல்களுக்கு 8825655405 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
2: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க 3 பேரும் 3 ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
1: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
3: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

விளையாடு. இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.

0: இப்போ நேரம் சரியாக 6:47 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நானிதிய ஸ்ரீ மற்றும்
1: ஜாபீர்.
0: அடுத்ததான் நம்ம ஜாபீர் தம்பியும் வந்து சந்திர கிரகணம் பத்தி சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, அதோட கடைசி ஒரு சில தகவல்களை தான் இப்போ தெரிஞ்சுக்கோ.
1: ஓகேக்கா. அப்புறமா மூணாவதா இருக்கிற நம்மளோட சந்திர கிரகணம் என்ன அப்படின்னா புறநிழல் சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எப்படி உருவாகுது அப்படின்றத இப்போ நான் சொல்லிடுறேன். அதாவது பூமியில் இருக்கிற லேசான வெளிநிழல் இருக்குல்லக்கா, அது சந்திரன் மீது விழும்போது இந்த ஒரு நிகழ்வு ஏற்படுமா. இதை வந்து பெனும்ப்ரா அப்படின்ற மாதிரியும் அழைப்பாங்க. அதாவது இந்த சந்திர கிரகணத்துக்கு வந்து ஆங்கிலத்தில் என்ன பேர் சொல்லி அழைப்பாங்க தெரியுமா?
0: நீங்க ஏதோ சொன்னீங்களே,
1: பெனும்ப்ரல் லூனார் எக்லிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அம்ப்ரா அப்புறமா பெனும்ப்ரா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ் புக்ல அதிகமா எல்லாரும் படிச்சிருப்பீங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன்.
0: என்ன படிச்சிருக்கோம்,
1: நீங்க படிச்சிருப்பீங்க அந்த அம்ப்ரா பெனும்ப்ரா அப்படின்றத பத்தி?
0: நாங்கெல்லாம் கொஞ்சம் கொரோனா பேட்ச்ப்பா, அதனால நீங்களே சொல்லிருங்க என்னன்னு.
1: ஓகேக்கா. அது என்ன அப்படின்றத நான் தனியா ஒரு கண்டென்ட் எடுத்து வந்து உங்களுக்கு சொல்லிக்கிறேன்.
0: சரி ஓகே. அப்ப இப்ப எதுவும் சொல்ல மாட்டீங்களா? ஏதாவது ஒரு சின்ன விஷயம் சொல்லுங்க அதை பத்தி. அப்படின்னா என்னன்னு மட்டும்.
1: அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது என்னன்னா, அது சந்திர கிரகணத்தோட ஒரு சேர்ந்து ஏற்படுற ஒரு ஒரு வகையான ஒரு ஒளி தான். அதெல்லாம் இந்த மாதிரி அம்ப்ரா பெனும்ப்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது புறநிழலுக்கு வந்து பெனும்ப்ரா அப்படின்னு சொல்லுவாங்க, புறப்பக்கமா ஏற்படுறதுனால அது வந்து பெனும்ப்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நான் அப்ப முன்னாடி சொன்ன மாதிரி அம்ப்ரா அப்படின்றது வந்து உள்நிழல் அப்படின்ற மாதிரியும் அழைப்பாங்க.
0: சரி ஓகே. அதை பற்றின டீட்டெயிலான விஷயங்களை நம்ம இன்னொரு நிகழ்ச்சி மூலமாக ஜாபித் தம்பி மூலமாகவே தெரிஞ்சுப்போம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கான வானிலை தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காற்றோட வேகம் 14 கிலோமீட்டரில் இருந்து 24 கிலோமீட்டர் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசும் அப்படின்னு சொல்லி

0: இன்னைக்கு எங்க டீச்சர் கடலை பத்தி நிறைய கேள்வி கேட்டாங்க. நீங்க கடலுக்கு தானே போறீங்க, உங்களுக்கு கடலை பத்தி எவ்வளவு தெரியும்னு செக் பண்ணவா?
1: போட்டிக்கு அப்பா ரெடி.
0: மன்னார் வளைகுடால எத்தனை தீவு இருக்கு?
1: 10 12
2: நான் சொல்லவா? 21
0: வாவ், அம்மா கரெக்டான ஆன்சர். இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் நடுவுல இருக்கிற கடல் பகுதிக்கு என்ன பேரு?
1: இங்க தொண்டையில இருக்கு ஆனா வர மாட்டேங்குது.
2: இது நான் சொல்றேன், அது பேரு பாக் ஜலசந்தி.
0: சூப்பர்மா, அடுத்த கேள்வி கேக்கட்டா? கச்சா காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையை நோக்கி அடிக்கும்?
1: ஐயோ, இத சொல்லலைனா நம்மள கம்மா இருக்காருனே நம்ப மாட்டாங்களே.
2: அது தெற்கு திசையில இருந்து வடக்கு திசை நோக்கி தான் அடிக்கும்.
1: என்னமா, கடற்கர பக்கம் சும்மா கூட வந்தது இல்ல. ஆனா கடலை பத்தி எனக்கு தெரிஞ்சதை விட உனக்கு நிறைய தெரியும் போல. கடலுக்கு எதுக்கும் போக ஆரம்பிச்சிட்டியா?
2: இல்லங்க, நம்ம கடலோசை எஃப்எம்ல சமுத்திரம் பழகு நிகழ்ச்சி கேக்குறேன்ல, அதுதான் காரணம்.
3: கடல் அளவு தகவல்கள் உங்கள் கையருகில். சமுத்திரம் பழகு திங்கள் முதல் சனி வரை மாலை 7 மணி முதல் 9 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 7 மணி. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 14 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 24 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை FM சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சிக்காக நாத்தி போன். நம்மளுடைய பகுதியில் இருக்கிற பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்கள நிறைய பேருக்கு வந்து வீட்டில் செடி கொடிகள்லாம் வளர்க்குறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா பூச்செடிகள், ரோஜா பூ, மல்லிகைப்பூ, முல்லைப்பூ இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். அவங்களுக்கு பிடிச்ச பூக்கள் எல்லாத்தையுமே, நித்திய கல்யாணி பூ கூட நிறைய பேர் வந்து வீட்டில் அதிகமாக வளர்ப்பாங்க. இதெல்லாம் வந்து நம்மளுடைய பகுதிகளில் செடி வளர்க்குறதுக்கான ஒரு ஆர்வம். இப்போ வந்து இருக்கிற இளைஞர்கள் இல்லை இளம்பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு தேவையான காய்கறிகள், பழங்கள் எல்லாத்தையுமே வீட்லேயே வந்து உற்பத்தி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. வெண்டைக்காயாக இருக்கட்டும், கத்திரிக்காயாக இருக்கட்டும், பச்சைக்காயாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணிட்டாங்க, வீட்லேயே வந்து வளர்க்கணும், நம்ம வீட்டில் இருந்தே நம்ம எடுத்து சமைக்கணும்ப்பா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் ஆர்வமாக இருக்கிறாங்க. கடல்லையும் கூட தாவரங்கள் நிறைய இருக்குது. இப்போ கடலுக்கு போகிறவங்களெல்லாம் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, அதே மாதிரி பாசி எடுக்கிறவங்க, பாசி வளர்ப்பவர்களுக்கெல்லாம் தெரியும் இந்த கடல் பாசிகள். இப்போ நீங்கள் போனீங்கன்னா கூட நிறைய நம்ம வடக்கு பகுதியில் வந்து கரை ஒதுங்கியிருக்கோம். கச்சான் காலத்தில் தெற்கு பகுதியிலையும் வாடைக்காலத்தில் வடக்கு பகுதியிலையும் வந்து நிறைய பாசிகள் வந்து அப்படியே அத்துக்கிட்டு வந்து கரை ஒதுங்கிறத பார்க்க முடியும். இந்த மாதிரி கடல் தாவரங்கள் முன்னாடி இருந்த மாதிரியே இப்போ இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதை தான் வந்து இன்னைக்கான கேள்வியாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். பாடல்களுக்கு அப்புறமா தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பொதுமக்களின் கவனத்திற்கு. ராமநாதபுரம் மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்க உதவியுடன் ராமேஸ்வரம் சர்வோதயா அறக்கட்டளை மற்றும் மதுரை அரவிந்த் கண் மருத்துவமனை இணைந்து நடத்தும் இலவச கண் பரிசோதனை முகாம் நாளை காலை 9 மணி முதல் மதியம் 1 மணி வரை தங்கச்சிமடம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற உள்ளது. இம்முகாமில் கண்புரை, விழித்திரை பரிசோதனை, கண் அழுத்த நோய், குழந்தைகளின் கண் நோய், கிட்ட பார்வை மற்றும் தூரப்பார்வை போன்ற பிரச்சனைகளுக்கு இலவசமாக பரிசோதனை செய்து கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் கண் கண்ணாடி தேவைப்படுபவர்களுக்கு ₹300 விலையில் கண் கண்ணாடிகளும் வழங்கப்படுகிறது. முகாமிற்கு வரும்போது ஆதார் அடையாள அட்டை அல்லது ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் கொண்டு வரவும். மேலும் தகவல்களுக்கு 8825655405 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: சூப்பரான ஹேர் கட் தானே, நம்மள சூப்பரா காட்டும். உங்க அழகுக்கு இனிமே நாங்க பொறுப்பு. பாம்பன்ல புதுசா திறந்தாச்சு சலூன் மாஃபியா. இன்னொரு முக்கியமான விஷயம், ஓபனிங் ஆஃபரா June 10th வர ஹேர் கட்டிங்க்கு வெறும் ₹49 தான். சலூன் மாஃபியா, சுலேகா காம்ப்ளெக்ஸ், சென்னை மொபைல்ஸ் அருகில், ரயில்வே ஃபீடர் ரோட், பாம்பன். முன்பதிவுக்கு கால் பண்ணுங்க 8438911353.
2: கார் வாங்குறது கனவு மாதிரி, அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான கார்ஸ் வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கிற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
3: இப்ப இந்தியாவோட ஒவ்வொரு கிராமத்திலயும் வீட்டு மாடியோட தோற்றமே மாறி போச்சு. முன்னாடி எல்லாம் மாடியில அப்பளமும் துணியும் தான் காஞ்சிட்டு இருக்கும். ஆனா இப்ப கரண்ட் பில் 0 ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு கிராமமா மக்கள் சோலார் பேனல் போடுறாங்க, நீங்களும் போடுங்க. மத்திய அரசு 78,000 ரூபாய் வரை மானியம் தருது. 30 லட்சத்துக்கு அதிகமான குடும்பங்கள் இதனால பலனடைஞ்சிருக்காங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
5: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
6: வணக்கம் அண்ணா, உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க.
7: என் பேர் அருள்தாசு, 1வது தெருவு, காமராஜர் தெரு, பாமன்.
6: முன்னாடி இருந்த மாதிரியே நம்மளுக்கு வந்து கடல் தாவரங்களுடைய எண்ணிக்கை இப்பவும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா?
7: முதல்ல உள்ள தாவரங்கள் மாதிரி இப்ப இல்ல. முதல்ல வலிவலை விட்டு அந்தந்த தாவரங்கள், அந்த பவளப்பாறைகள் இதெல்லாம் அழியாம இருந்துச்சு. இப்ப வந்து தாவரங்கள் வந்து அழியத்தான் பட்டிருக்கு, ஆக்கப்படலை. இனிமேலும் அது உருவாகிறதுனா அந்த இழுபடாத இடங்கள்ல அந்த தாவரங்கள் இருந்தா தான் அழியாம இருக்கும். அதாவது இழுபடாம இருக்கிறதா 1.5 பாவம் 2 பாவம் 3 வாரத்துக்கு உள்ள இருந்தா அந்த தாவரங்கள் எப்பவும் போல வளர்ந்துகிட்டே இருக்கும். அதுக்கு பின்னாடி போற மாதிரி இருந்துச்சுன்னா தாவரங்கள்லாம் ரொம்ப அழிவு வருது. இந்த வழிவலை இருக்க போகும்போது ஒரு குறிப்பிட்டது 10 நாட்டிகள் 5 நாட்டிகள் இதுக்குள்ளதான் அந்த வழிவலை இருக்கும். அது 15 நாட்டிகள் 20 நாட்டிகள் சொல்லி போவாங்க லாஞ்சிக்காரங்க. அந்த சூழ்நிலையெல்லாம் இப்ப மாறிடுச்சு. இப்ப வழிவலையை விட்டா எந்த மீன் இதுகள்லாம் ரொம்ப ரொம்ப அருந்தலை வருது. காரணம், தொழில் வளங்கள் ரொம்ப கம்மி ஆயிட்டே போகுது வருஷம்.
6: இப்ப இந்த தாவரங்களை தவிர்த்து நம்மளுக்கு வந்து நிறைய பாசிகள் வந்து எடுப்பாக, இது மரிக்கொழுந்து பாசியா இருக்கட்டும், கட்டக்கோர பாசியா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து சேகரிச்சு விற்கிறது இந்த மாதிரியான, அதோடைய வளர்ச்சிகள்லாம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா?
7: அதோடைய வளர்ச்சி இருக்குது. கரையை வந்து இப்போ மரக்கணம் போட்டு, அதாவது கட்டையில போட்டு இப்போ வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்கீம் இப்போ வந்துச்சு, அதில் நிறைய வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதில் வரவாசி வரத்தாச்சு பாசி எல்லாம் நிறைய வளர்ந்துச்சு. ஒரு சில நேரங்களில் காற்று அடிக்க போகும்போது இந்த காற்று அடித்து அந்த பாசியுடைய மரக்கட்டையெல்லாம் அத்துக்கிட்டு போய் நீவாடில் அதுவும் அழிவுபட்டுருக்கு. இப்படி ஒரு நேரம் வளர்க்க போகும்போது இந்த பாம்பில் ஒரு உயிரே அடுமண்ணுன்னு சொல்கிற ஒரு உயிரே போயிருக்கு. அந்த சூழ்நிலையில் வந்து இப்போ எல்லாரும் பயப்படுறாங்க. அதனால் அந்த தொழில் வேண்டாம்னு சொல்லி ஒதுங்குறாங்க. ஒரு இது இப்போ நம்ம ராமேஸ்வரம் பகுதியில் வந்து அந்த லைனில் தான் இப்போ வளர்த்துக்கிட்டு இருக்காங்க பேச்சு. அந்த லைனில் வளர்த்தாலும் அங்கும் ஒரு சம்பவம் நடந்ததுனால அதையும் விட்டு விலகிட்டாங்க. இந்த பாசி இதுகள்லாம் வளர்க்குறது கம்மியாக தான் போய்கிட்டு இருக்கு. உரமாக இன்னும் வேகமாக வளர்ச்சி அடைகிற அளவுக்கு மக்கள்கள் இயல்பாளுக்குள்ளே வரலை. அதனால் ஒவ்வொரு தொழில் அவங்க பார்க்க போகும்போதும் ரொம்ப சிந்திச்சு யோசிச்சு தான் இப்படி உள்ள இந்த நேரத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பாசி வளங்கள் வர வர அழிஞ்சுதான் போகுது, ஆகலை. பவளப்பாறைகள்லையும் அழிஞ்சுதான் போகுது, ஆகலை. இந்த மாதிரி சூழ்நிலை தான் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு.
6: ரொம்ப நன்றி நான் உங்களோட கருத்துக்களை சொன்னதுக்கு.
7: ரொம்ப நன்றி ஐயா தம்பி.
6: பாடல்களை தொடர்ந்து பேசலாம். இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள்.
1: நான் எந்த சோசியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆட பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்போ ஒரு பொருள் வாங்கலாம்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோன்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்பிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்பிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலேன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தையே நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: சிலு சிலு வென குளிர் அடிக்குது, அடிக்குது சிறு அரும்புகள், மடல் வெடிக்குது வெடிக்குது, வனம் விட்டு வனம் வந்து மரங்கொத்தி பறவைகள் மனம்

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு
1: தம்பி. கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாறப்போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா எதுவும் சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இதை பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துலதான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவரு பேசினாரு சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கியிருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு.
1: அப்ப அவங்க ஏமாத்தினவங்க சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல இதை ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க பெரிய ஆளுக சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள் கடல் ஓசை FM 90.4.
5: வணக்கம் அண்ணா, உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க.
6: என் பேர் இன்னாசிபிகே, நாங்கள் வந்து காமராஜர் நகர்லேருந்து பேசுகிறோம்.
5: கடல் தாவரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பாசி இந்த மாதிரியான தாவரங்கள், இதெல்லாம் முன்னாடி இருந்த மாதிரி இப்போ கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ வருஷமாக கடலுக்கு போகிறீங்க?
6: ஒரு 15 வருஷமாக கடலுக்கு போகிறீங்க.
5: 15 வருஷம் நீங்கள் மொதல் தொடக்கத்தில் கடலுக்கு போன மாதிரி இப்போவும் வந்து இந்த கடல் தாவரங்களுடைய அளவுலாம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா?
6: இருக்கியா? இருக்குன்னா வந்து இந்த வாழைக்காத்து மாதத்தில் வந்து முக்காசி நாங்கள் சந்திக்கிறது வந்து இந்த கடல் தாவரங்கள் பாசி கட்டக்குறைன்னு சொல்லுவோம், மடி கம்மல் பாசின்னு சொல்லுவோம், மடி முட்டை பாசி இருக்குது சரியா. மறுபடி வந்து இந்த அதிகமான மழை பெஞ்ச உடனே வந்து கடலில் வந்து என்னத்தை அள்ளிட்டு வருதுன்னு தெரியாது, அவ்வளவுக்கு வரும். அப்படி வந்துச்சுன்னா எங்கள் தொழிலே சேதாரப்படுத்தி விட்டு போயிடும். சேதாரப்படுத்திட்டு போயிடும்னா நாங்கள் அதை வந்து கழிக்கவே முடியாது, அவ்வளவுக்கு நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு எல்லாம் வரும். அந்த காலகட்டத்துக்கு அழிகிற காலகட்டத்துக்கு அழியத்தான் செய்யும், அது வந்து உருவாகிறதுக்கு உருவாகத்தான் செய்யும். கடல் தாவரங்கள் வந்து நிறைய இருக்கத்தான் செய்யுது.
5: இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா உலக வெப்பமயமாதல், அதாவது கடலுடைய நீருடைய வெப்பநிலையெல்லாம் அதிகமாகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இதனால இந்த தாவரங்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்குமோ அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? பாதிக்கப்பட்டிருக்கும்னு நினைக்கிறீங்களா?
6: குறைஞ்சிருக்குன்னா சொல்ல முடியாது. இலையுதிர்காலம் சொல்லி சொல்கிறோம்ல, அந்த டயத்தில் வந்து மரத்தில் உள்ள இலைகள் உதிர்ந்து அது வளர்கிற பருவத்தில் வளருதுல, அது மாதிரி தான் அந்தந்த டயங்களில் வரும். அந்தந்த டயங்களில் அது ஒதுங்கிடும். ஒதுங்கிடும்னா கடலில் அது இருக்காது. வர்ற காலங்களில் வரத்தானே செய்யும், அதனால எந்த பாதிப்பும் இல்லை.
5: இப்போ நம்மளுக்கு இதனால வந்து இப்போ ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்போ நம்மளுக்கு வந்து பாசி வர்ற நேரத்தில் மீன்பாடு அந்த மாதிரிலாம், இப்போ வந்து ஒரு சில நேரம் சொல்லுவாங்க இந்த டால்ஃபின்லாம் வர்ற நேரம் வந்து கீழே வந்து நல்ல மீன் கூட்டம் நிற்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இந்த பாசிகள் வர்ற நேரத்தில் பாடுகள்லாம் வருமா?
6: பாசிகள் வர்ற நேரத்தில் மேக்சிமமாக இந்த கட்டக்குறை இந்த காட்பாசின்னு சொல்லுவோம், அந்த பாசி வர சொல்ல வந்து அது வலைக்கு இப்போ நாங்கள் பார்க்குற தொழிலுக்கு எதிரி தான். மறுபடியும் இந்த முட்டை பாசின்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க, என் காலத்தில் நாங்கள் கடலுக்கு ஏற காலத்தில் வந்து பெரியாளுக்கு சொல்லுவாங்க இந்த முட்டை பாசி வந்துச்சுன்னா வந்து முட்டை பாசி கெழுது பூச்சி அதை இப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த முட்டை பாசி வர நேரத்தில் அந்த கெழுது பூச்சின்னு சொல்லி சொல்கிறது அது மயிர்பூச்சி மாதிரியே இருக்கும். அந்த அப்படி வந்துச்சுன்னா வந்து நல்லா சீலா பாடு நிறையா வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இவர் தான் வந்து தொழிலுக்கு சரியான ஆள் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த முட்டை பாசியை பற்றி, முட்டை பாசி வந்தால் வந்து யார் பார்த்தாலுமே அதிகமாக பார்த்தாலும் யார் பார்த்தாலுமே வந்து வலை இழைக்கிறாங்க. அது வந்து அப்படியே ஒரு பஞ்சு மாதிரி இருக்கும், பார்த்தாவே ஒரு பஞ்சு மாதிரி அது அழகாக இருக்கும். அந்த பாசி வந்து தெரிஞ்சுன்னா வந்து டக்குன்னு வலை இழைக்கிறாங்க.
5: ரொம்ப நன்றி அண்ணா உங்களோட கருத்துக்களை சொன்னதுக்கு.
6: நன்றி அண்ணா.
5: முன்னாடி இருந்த அளவுலேயே கடல் தாவரங்களோட எண்ணிக்கை இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? அதை தான் இன்னைக்கான கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருக்கோம். பாடல்களுக்கு அப்புறமா தொடர்ந்து பேசுவோம், இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: மக்களின் கவனத்திற்கு. ராமநாதபுரம் மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்க உதவியுடன் ராமேஸ்வரம் சர்வோதய அறக்கட்டளை மற்றும் மதுரை அரவிந்த் கண் மருத்துவமனை இணைந்து நடத்தும் இலவச கண் பரிசோதனை முகாம் நாளை காலை 9 மணி முதல் மதியம் 1 மணி வரை தங்கச்சிமடம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற உள்ளது. இம்முகாமில் கண்புரை, விழித்திரை பரிசோதனை, கண் அழுத்த நோய், குழந்தைகளின் கண் நோய், கிட்ட பார்வை மற்றும் தூரப்பார்வை போன்ற பிரச்சனைகளுக்கு இலவசமாக பரிசோதனை செய்து கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் கண் கண்ணாடி தேவைப்படுபவர்களுக்கு ₹300 விலையில் கண் கண்ணாடிகளும் வழங்கப்படுகிறது. முகாமிற்கு வரும்போது ஆதார் அடையாள அட்டை அல்லது ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் கொண்டு வரவும். மேலும் தகவல்களுக்கு 8825655405 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: வணக்கம் ஐயா, உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க.
3: ஐயா, என் பேர் எட்டுவெட்டு, ஊர் பாமன்.
2: இப்போ நம்மளுக்கு வந்து முன்னாடி இருந்த மாதிரியான கடல் தாவரங்கள், நீங்கள் வந்து எப்படியும் ஒரு 30 வருஷத்துக்கு மேலே இங்கே கடல் தொழில் பார்ப்பீங்க. அப்போ வந்து முன்னாடி நீங்கள் பார்த்த கடல் தாவரங்களுடைய வளர்ச்சி, அது வந்து இப்பவும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா?
3: கடல் தாவரங்கயா, ஒரு 40 வருஷம் ஆச்சு நாங்கள்லாம் தொழிலுக்கு போய். அந்த முன்னாடி இருந்த கடல் தாவரங்க மாதிரிலாம் கிடையாது. இப்போ அந்த மிதப்பு பாசின்னு சொல்கிறது தான் அந்த கொஞ்சம் கொஞ்சம் பாசியை வரும். கீழ் பாசின்னு சொல்லும் போது நாங்கள் வத்த வல்லங்கள்லாம் அவங்க எடுப்பாங்க அலுவாயுதங்களுக்கு ஏற்றுறதுக்கு. அப்போ தீவுக்கு தீவு பார்த்தீங்களா, லோடு வாரம் அந்த பாசி இருக்கும். இங்கே இருந்து நம்ம கோவரத்தீவிலிருந்து பார்த்தீங்களா 30 வாரம் ஒரு 10 தீவு இருக்குது. அவ்வளோ தீவுலேயும் அந்த கீழக்கரை ஏற்பாடு அந்த லைன் புள்ள அந்த பாசியாக வத்த வச்சு எடுப்பாங்க. இப்போ அந்த பாசியை கடல் தாமன் சொல்கிறது கொஞ்சம் அறுவட்டி போச்சு. வேறு இந்த மிதப்பு பாசி, இந்த ஓலப்பாசி, இந்த இது செருவலி, இது இதுன்னு சொல்கிறாங்க, அது காசு வைக்காத பொருள், அது அந்த பாசி அப்படியே இருக்குது.
2: அதை தவிர்த்து மற்ற நீங்கள் பார்க்குற இந்த மாதிரியான
3: அதுகள்லாம் இப்போ மீது அதிகம்லாம் கிடையாது. இப்போ அதெல்லாம் குறைஞ்சி போச்சு. முன்ன நெட்டுவே கிடக்கும் களத்து வழியை பார்த்தோம்னா நாங்கள் மீச்சு போகும்போது காலு கைக்கில், இப்போ அதெல்லாம் கிடையாது, நிறைய குறைஞ்சி போச்சு.
2: நம்மளோட தீவுக்குள்ளே, அதாவது தீவுகளுக்கு நீங்கள் போயிருப்பீங்க, எப்படினாலும் மொச தீவு, நல்ல தனி தீவு, இந்த மாதிரி தீவுகளுக்கெல்லாம் போயிருப்பீங்க. அங்கே இருந்த தாவரங்கள்லாம் முன்னாடி நீங்கள் பார்த்த மாதிரியே இப்போவும் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? நம்மளுடைய ராமேஸ்வரம் தீவு, அதுல இருந்த தாவரங்கள்ல என்னென்ன செடியெல்லாம் இப்ப பார்க்கவே முடியலன்னு நினைக்கிறீங்க?
3: செடிகள்ல வந்து நம்ம பாக்குறோம்னா, இப்ப நம்ம தீவுக்களே பாக்குறோம்னா, அந்த பழைய செடிகள்லாம் கிடையாது. இந்த நிறைய செடியெல்லாம் பழசு இருந்துச்சு. இது மரங்கள்லயா, முன்ன வந்து பாத்தியெல்லாம் மலம் பூவரசின்னு சொல்றது ஒரு தொகையான பூவரசி இருக்கும். தென்னை மரங்க வீட்டுக்கு வீடு 7 மரம், 8 மரம், 10 மரம் வர வச்சிருந்தாங்க. 10 செண்டி இடத்துல கூட 10 மரம், 8 மரம் வச்சிருந்தோம். வேம்புக வச்சிருந்தோம். இப்ப காலப்போக்கில் வீட்டுக்கு வீடு வந்து கூலமும் குப்பையும் அப்படி இப்படி உழுஞ்சலும் பாருங்க. ராமேஸ்வரம்லாம் அதிகமான மரங்கள் இருந்தது. அவ்வளோ மரங்களுமே வெட்டி இப்போ வெறும் லாச்சும் பீச்சு அது இதுன்னு போட்டானுங்க. இப்போ நம்ம ஊர் பகுதியிலையும் தென்னை மரத்துலேருந்து பூவரசை, வேம்பு எல்லாம் முக்காவாசி எதுவும் போயிட்டு கொஞ்சம் தான் இருக்கு. இன்னைக்கு 100 பங்கு இருந்ததில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 10% இருக்கும். 90% மரங்கள் அழிச்சுட்டானுங்க.
2: இப்போ கடல் தாவரங்கள்லாம் இருக்குல்ல, நீங்கள் சொன்ன மாதிரி கட்டக்கோரா, அல்வா, இந்த மாதிரியான பாசி இனங்கள்லாம் அதிகமாக அழிஞ்சு போகிறதுக்கான காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்களா?
3: அழிவு காரணம் வந்து எடுக்கக்கூடியது பாசின்னு சொல்றது நம்ம அந்த விற்பனைக்குரிய பாசி தான் அதிகமாக அதை போகிற பாசி. இந்த கட்டக்கோரை, இந்த ஓலப்பாசி, செருவலி இதுகள்னு சொல்லும் போலாம் ஒரு காற்று அடித்து ஒரு நீரோட்டங்களில் வர்றது தான். ஒரு குறிப்பிட்ட நாளில் 10 நாள், 8 நாள் வரும், அங்கிட்டு திருப்பி மறைஞ்சிரு, மறுவா 1 வருஷம் கழிச்சு 10 நாள், 8 நாள் கழிச்சு தான் வரும். அந்த தீவுகளில் நான் சொன்னேன்னே, அந்த நம்ம வத்த பிடிச்சி எடுப்போம்னு, அது பாறில் படர்ந்து கிடக்கிறது. அது காலப்போக்கில் அவங்க எடுக்க எடுக்க எடுக்க எடுக்க தான் குறையும் வர, அந்த பாசி எங்கேயுமே போகாது. எல்லா தீவுலையும் அந்த பாசி இருந்துச்சு. இங்கே இருந்து நமக்கு தெரிய வர தூத்துக்குடி வர பார்த்துலாம் அவ்வளோ தீவுலையும் அந்த பாசி. இப்போ அந்த பாசியை கிடையாது. இப்போ அந்த பாசி எடுக்கிறதும் கிடையாது, இல்லை அறுந்துருச்சு அந்த பாசியெல்லாம். இந்த மிதப்பு பாசி அந்தந்த சீசனுக்கு மட்டும் வரும். கட்டக்குறைன்னு சொல்லுவோம், குரங்கு பாசின்னு சொல்லுவோம், அந்த ஓல பாசின்னு சொல்லுவோம். அது அந்த சீசனுக்கு மட்டும் இந்த கரவடை நமக்கு இந்த மாதத்தில் இந்த மழை செய்தா ஒரு 10-20 நாளைக்கு நிற்கும். அடித்து வளையலாம், அடித்து பின்னி முறிக்கணும், அங்கிட்ட அப்படியே அது மறைஞ்சிரும். மறுவா வருவா, இப்படி தான் அது வரும். ரொம்ப குறைவு தான், எல்லாமே கொஞ்சம் மட்டும்தான்.
2: ரொம்ப நன்றி அவங்களோட கருத்துக்களை சொன்னதுக்கு.
3: நன்றியா, நன்றி.
1: பாடல்களை தொடர்ந்து பேசுவோம், இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சிக்காக.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 8:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 14 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 24 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நாத்திபோன். நம்ம பூமியில மூன்றுல ஒரு பகுதி மட்டுமே இருக்கிற நிலப்பகுதி. இந்த நிலப்பகுதியில என்னென்னலாம் இருக்குது? பாலைவனங்கள், எவரெஸ்ட் மாதிரியான பெரிய மலைத்தொடர்கள், பள்ளத்தாக்குகள், அது மட்டும் இல்லாமல் அதிலிருந்து வரக்கூடிய வற்றாத நதிகள், பெரிய அடர்ந்த காடுகள், அதிலிருந்து கிடைக்கக்கூடிய ஆக்சிஜன், இந்த மாதிரி என்னென்ன இருக்குது நிலப்பகுதியில் எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படி இருக்குது. சரி, பூமியில் வந்து மூன்றில் ஒரு பகுதி இருக்கிற நிலத்தில் மட்டுமே இவ்வளவு விஷயங்கள் இருக்குது அப்படின்னா, மீதி இருக்கிற ரெண்டு பகுதியில் இருக்கிற கடலில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கும்? அபாட, நினச்சி பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி தலையை சுற்றும் அந்தளவுக்கு வந்து கடல் அதிசயம் நிறைந்தது அப்படின்னு சொல்லலாம். கரையில் பார்க்குற எல்லாமே கடல்லையும் இருக்குது. பெரிய மலைகள் இருக்குதா? கண்டிப்பாக இருக்குது. காடுகள் இருக்குதா? கண்டிப்பாக இருக்குது. என்ன காடுகள்? கெல்ப் காடுகள், இதெல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய மலைப்பிரதேசம் இல்லை காடுகள் அப்படின்னு என்னை எடுத்துக்கிட்டோன்னா, கண்டிப்பாக செடிகள், தாவரங்கள், பூக்குமிலம் இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதனால் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா, கடல் தாவரங்கள், அதை பற்றின ஒரு சில விஷயங்களை தான் நான் சொல்ல போகிறேன் பாடல்களுக்கு அப்புறமா. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்தை பற்றி சொல்ல போகிறேன். இது நிறைய 90s கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். அது என்ன அப்படின்றத வெயிட் பண்ணி கேளுங்க. பாடல்களுக்கு அப்புறமா தொடர்ந்து பேசுவோம், இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: கார் வாங்குறது கனவு மாதிரி. அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான காஸ் வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கிற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
1: மக்களின் கவனத்திற்கு, ராமநாதபுரம் மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்க உதவியுடன் ராமேஸ்வரம் சர்வோதய அறக்கட்டளை மற்றும் மதுரை அரவிந்த் கண் மருத்துவமனை இணைந்து நடத்தும் இலவச கண் பரிசோதனை முகாம் நாளை காலை 9 மணி முதல் மதியம் 1 மணி வரை தங்கச்சிமடம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற உள்ளது. இம்முகாமில் கண்புரை, விழித்திரை பரிசோதனை, கண் அழுத்த நோய், குழந்தைகளின் கண் நோய், கிட்ட பார்வை மற்றும் தூரப்பார்வை போன்ற பிரச்சனைகளுக்கு இலவசமாக பரிசோதனை செய்து கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் கண் கண்ணாடி தேவைப்படுபவர்களுக்கு ₹300 விலையில் கண் கண்ணாடிகளும் வழங்கப்படுகிறது. முகாமிற்கு வரும்போது ஆதார் அடையாள அட்டை அல்லது ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் கொண்டு வரவும். மேலும் தகவல்களுக்கு 8825655405 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: எங்கேயாவது டூர் போகலாம்னு பிளான் போட்டாலே நிறைய பேருக்கு போகணும்னு நினைக்கிற இடம்னு பார்த்தோம்னா அது ஊட்டி கொடைக்கானல் மாதிரியான மலை பிரதேசங்கள் தான். ஆனா ஏன் இந்த மலை பிரதேசங்கள்ல மட்டும் குளிருது அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? சரி, நாம அத பத்தி தெரிஞ்சுக்குவோமா? சின்ன வயசுல நிறைய பேர் யோசிச்சிருக்கலாம், என்னடா மலை ஏற ஏற சூரியனுக்கு கிட்ட தான் போறோம், ஆனா சுடதான செய்யணும், ஏன் குளிருது அப்படின்னு. அதுக்கான காரணம்னு பார்த்தோம்னா நிறைய இருக்குது. அதுல ஒரு முக்கிய காரணம் அதுதான், சூரியன்ல இருந்து வர்ற கதிர்கள் நேரடியா காத்த சூடாக்குறது கிடையாது, அப்படி பண்றதும் ரொம்ப குறைவு தான். மாறா சூரிய கதிர்கள் முதல்ல நீர்பரப்பு நிலப்பரப்ப தான் முதல்ல வெப்பப்படுத்தும். இப்படி சூடான நிலப்பரப்பு தான் வெப்பத்தை அப்படியே காத்துக்குமே கடத்தும். அதனால காத்தும் சூடாகுது. ஆனா மலை மேல போக போக இந்த எஃபெக்ட் கம்மியாகுது. இதனாலதான் மலை பிரதேசங்கள்ல குளிர்றதுக்கு ஒரு முக்கிய காரணமாவும் இருக்குது. இனிமே யாராவது மலை பிரதேசங்கள் போகும்போது குளிருது அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த ஒரு காரணத்தை சொல்லுங்க.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அலை தரும் கடலின் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில சமுத்திரம் பழகு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக நாத்திபோன். நிலத்துல இருக்கிற செடிகள் பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னா, தண்ணி அதிகமா இருந்துச்சு அதோடைய வேர்பகுதிகள் அப்படின்னா, வேர்கள் எல்லாமே அழுகி போயிடும், அது வந்து தன்மையெல்லாம் இழந்து போயிடும், அந்த செடி வந்து இறந்து போயிடும் அப்படின்னு சொல்லலாம். கடலுக்குள்ளே இருக்கிற எல்லா செடியுமே தண்ணிக்குள்ளேயே இருக்குது, அதுவும் உப்பு தண்ணிக்குள்ளேயே இருக்குது, எப்படி உயிர் வாழுது அப்படின்னு கேட்டி அதெல்லாம் என்ன ஆகும்? சரி, நிலத்தில் இருக்கிற செடிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, சூரிய ஒளி மூலமாக வந்து அதுக்கு தேவையான உணவை வந்து எடுத்துக்குது. இப்போ அதுக்கு பேர் கூட நம்ம எல்லோரும் சின்ன வயசில் படிச்சிருப்போம், ஒளி செயற்கை மூலமாக அதுக்கு தேவையான உணவை அதுவே தயாரிச்சுக்குது அப்படின்ற மாதிரி. அதே போல தான் கடலில் இருக்கிற பெரும்பாலான செடிகளுக்கு வந்து சூரிய ஒளி அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றா இருக்குது. அந்த மாதிரி சூரிய ஒளி அவசியமாக இருக்கிற செடிகள் எல்லாமே ஆழம் அதிகமாக இருக்கிற கடல் பகுதிகளில் இருக்கிறது இல்லை, ஆழம் குறைவான கடல் பகுதிகளில் இருந்து ஒளி செயற்கை மூலமாக தேவையான உணவை எடுத்துக்குது. இப்போ ஆழம் அதிகமாக இருக்கிற கடல் பகுதியில் இருக்குது இல்லை, ஒரு சில தாவரங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மிதந்துக்கிட்டே இருக்குமா, அதோடைய வாழ்க்கை வாழ்நாள் ஃபுல்லாகவே வந்து மிதந்துக்கிட்டே இருக்குமா, அந்தளவுக்குலாம் வந்து கடல் தாவரங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ கெல்ப், அதே மாதிரி வந்து பவளப்பாறைகளில் இருக்கிற பவளப்பாசிகள், இது எல்லாமே ஆழம் அதிகமான கடல் பகுதியிலையும் இருக்கக்கூடிய ஒரு தாவரங்களாக இருக்குது. அதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேர்கள் அதுக்கெலாம் இருக்குதுல்ல. இப்போ வந்து ஒரு நிலத்தில் இருக்கிற தாவரத்துக்கு வந்து வேர் எதுக்காக பயன்படுது? தண்ணீரை உரியறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் மண்ணில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் தாவரத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இது மாதிரி பயன்படுது, ஊன்றி வளர்கிறதுக்கும் பயன்படுது. ஆனால் கடலில் இருக்கிற தாவரங்கள் இதை விட கொஞ்சம் வித்தியாசமானது. என்ன அப்படின்னா, அதோடைய வேர்கள் எல்லாமே ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் பயன்படுது. என்ன அப்படின்னா, அது வந்து நிலத்தில் ஊன்றி வளரணும், அவ்வளோதான், அதுக்காக மட்டும்தான் அந்த வேரெல்லாம் பயன்படுத்துது. அப்போ வளர்கிறதுக்கு தேவையான ஊட்டச்சத்தை யார் கொடுப்பா ஆழமான கடலில் வாழ்கிற தாவரத்துக்கு அப்படின்னா, அது என்ன பதில் அப்படின்றத நான் சொல்கிறேன் பாட்டுக்கு அப்புறமா. தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நேயர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில சமுத்திரம் பழகு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் திபோன். இப்ப கடல்ல இருக்கிற பெரும்பாலான தாவரங்கள் வந்து ஒளி செயற்கை மூலமா அதோட தேவையான உணவெல்லாம் எடுத்துக்குது அப்படின்னு சொன்னேன். கடல்ல வந்து அதிகமான ஆழத்துல இருக்கக்கூடிய தாவரங்கள் எல்லாமே வேற வந்து ஒரு விஷயத்துக்காக தான் பயன்படுத்துது. என்ன அப்படின்னா, வேற ஊன்றி அது வளரணும், அதுக்காக மட்டும்தான் பயன்படுத்துது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு தேவையான ஊட்டச்சத்து எல்லாத்தையுமே அதை சுற்றி இருக்கிற தண்ணியிலிருந்தே, அதாவது கடல் நீர்லேருந்தே எடுத்துக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கடல் நீர் வந்து நிறைய நுண்ணுயிர்களால் உருவான ஒரு நீர். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஊட்டச்சத்துக்கள் கூட இருக்குது. அதெல்லாம் கடலுக்கு, கடல் தாவரங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள். ஸோ அதனால் வந்து அது எல்லாமே வந்து அதை உறிஞ்சு அதுக்கான ஊட்டச்சத்துக்களை எடுத்துக்குது. கடல் தாவரங்களில் முக்கியமான ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கடற்புற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கடற்புற்களுக்கான வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 100 மில்லியன் ஆண்டுகளாக இந்த பூமியில் கடற்புற்கள் இனம் வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க. ஒரு தரையில் இருக்கிற புல் மாதிரியே தான் வந்து இந்த கடற்புற்களுடைய இலைகள் இருக்கிறதுனால அதுக்கு வந்து கடற்புல் அப்படின்னு பேர் வச்சிட்டாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 72 வகையான வெவ்வேறு இனங்களில் வந்து இந்த கடற்புற்கள் இருக்குது. கரையில் இருக்கிற ஒரு பூச்செடி, இப்போ நம்ம வீட்டிலலாம் நிறைய பூச்செடி வச்சுருக்கோம், அதில் என்னென்ன பாகங்கள்லாம் இருக்கும், வேர் பகுதி, தண்டு பகுதி, இலைகள், பூக்கள் இந்த மாதிரி இருக்கும். இதே மாதிரியே வந்து ஒரு சில கடற்புற்கள் இனங்களில் வந்து இருக்குதான், வேறு தண்டு, காய், விதை, பூ இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஒரு செடியோட அளவில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கடற்புற்கள் கடல்வாழ் உயிரினங்களுக்கும் சரி, கரையில் இருக்கிற நிறைய பறவை இனங்களுக்கும் சரி, உணவாகவும் உறைவிடமாகவும் வந்து இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்மளுடைய மன்னார் வளைகுடா கடற்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அரிய வகை உயிரினம் என்ன அப்படின்னா கடற்பசுக்கள். இந்த கடல் பசுக்களுக்கு வந்து உணவாக பயன்படுறது இந்த கடற்புற்களுடைய வேலை. கடல் பசுக்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆழம் அதிகமான கடல் பகுதியில் இருக்காது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, அது புல்வெளி, கடல் புல்வெளிகளில் தான் அதிகமாக வாழக்கூடிய ஒரு உயிரினம். அது வந்து சைவம் மட்டும்தான் சாப்பிடும். அதனால் வந்து கடற்புற்கள் தான் இதுக்கு அதிகமாக தேவைப்படுது. அதுக்காக வேண்டியாவது நம்ம வந்து கடற்புற்களுடைய அழிவை வந்து தடுக்கணும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள்லாம் சொல்கிறாங்க. சரி, நம்ம எல்லாருமே வந்து இந்த விஷயத்தை சின்ன வயசில் வச்சு வச்சு விளையாண்டுட்டு இருந்திருப்போம். அது என்ன விளையாட்டு, அது என்னது அப்படின்றத நான் சொல்கிறேன் பாட்டுக்கு அப்புறமா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடலுக்கு கிளம்புவோமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம் சம்மாட்டி.
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பையன் கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
3: ஆ சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம்.
0: எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? ஆ இந்தா இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் வத்தை போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ, கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: நினைச்சாலே அடிவயிறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்ல நான் பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
2: அண்ணே நீ மாசன.
4: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
6: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள் கடல் ஓசை FM 90.4.
7: கேட்டு இருக்கீங்க கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலியில சமுத்திரம் பழகு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக நாத்தி போன். இப்ப நம்ம எல்லாருக்குமே பார்த்தோம் அப்படின்னா இதயம் அப்படின்ற ஒரு உறுப்பு இருக்கு. இந்த இதயம் இல்லை அப்படின்னா வந்து நம்ம எல்லாரும் உயிரோடையே இருக்க முடியாது, வாழ முடியாது அப்படின்னு சொல்லலாம். அந்த இதயத்தை வந்து இப்ப செயற்கையா கூட வந்து உருவாக்கி நிறைய செயற்கை இதயங்கள் பொருத்தின மனிதர்கள்லாம் இருக்கிறாங்க. அதனாலதான் வந்து இதயம் அப்படின்றது நம்மளுக்கு ஒரு முக்கியமான உறுப்பு. கடலுக்கும் ஒரு இதயம் இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? நம்பிதான் ஆகணும். அதுவும் அது ஒரு செடி அப்படின்னு சொன்னா அதை நம்புவீங்களா? கண்டிப்பா நம்பிதான் ஆகணும். என்ன அப்படின்னா, என்டாடா கிகாஸ் அப்படின்ற ஒரு இனத்தை சேர்ந்த, அதாவது இது வந்து அதனுடைய அறிவியல் பெயர் என்டாடா கிகாஸ் அப்படின்றது. இந்த விதை தான் பாத்தீங்க அப்படின்னா கடல் இதயம் அப்படின்னு அழைக்கிறாங்க. இது என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடல் நீரோட்டத்தில் பல மைல் தூரம் வந்து பயணிக்கக்கூடிய ஒரு விதையாக இருக்குது. வேறு எதுவுமே இல்லைங்க. இதை ஏன் சுற்றி வளைச்சி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 90s கிட்ஸ்லாம் வந்து இந்த காக்கா முத்து அப்படின்னு ஒன்று எடுத்திருப்பாங்க. ரெட் கலரில் நல்லா அடர்ச்சிவப்பு நிறத்தில் இருக்கும். அது பார்த்திங்கன்னா அரக்கு கலரில் இந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த இதயத்தை தான் பார்த்தீங்கன்னா கல்லுலலாம் தேய்ச்சிட்டு அப்படியே ஒருத்தவங்களோட தோலில் வச்சோன்னா ரொம்ப சுடும். அதுதான் வந்து இந்த கடல் இதயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட பெயர் வந்து ஆங்கிலத்தில் வந்து சீ ஹார்ட், அதே மாதிரி லக்கி பீன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதை இது பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக வட தென் அமெரிக்காவையும் ஆப்பிரிக்காவையும் தான் வந்து பூர்வீகமாக கொண்ட ஒரு விதை. இந்த விதை பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பீன் மட்டும் 15 கடலில் பயணம் செய்யுமா. இந்த மாதிரி பயணம் செஞ்சதுக்கப்புறம் தான் ஒரு கரையை வந்து அடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஒரு சில மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்கா அமெரிக்காவில் இருக்கிற மக்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா இதை ஒரு லக்கி பீன் எதுக்காக சொல்கிறாங்கன்னா, இது வந்துருச்சுன்னா நம்ம கையில் கிடச்சிருச்சுன்னா ரொம்ப அதிர்ஷ்டமானது அப்படின்னு வந்து சொல்லுவாங்களாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய மாலுமிகள் வந்து இந்த கடல் பீனை பயன்படுத்தி தான் நிறைய நாடுகளை கண்டுபிடிச்சாங்க அப்படின்றது அவங்களுடைய நம்பிக்கை. இது ஒரு நம்பிக்கை தான். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த விதை பார்த்திங்கன்னா கடல் நீரோட்டங்களோடு சேர்ந்து தான் அதிகமாக பயணிக்குமா. அந்த மாதிரி பயன்

கடலுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த நீரோட்டத்தோடையே சேர்ந்து இந்த விதை வந்து பயணிக்கிறதுனால தான் இதை வந்து கடல் இதயம் அப்படின்ற பேர் வச்சுருக்காங்க. நம்மளையும் நிறைய பேர் வந்து அதிர்ஷ்டம் அப்படின்றத நிறைய நம்புவோம். ஆனால் அதிர்ஷ்டம் அப்படின்றது எப்போ வரும் அப்படின்னா, உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி அதை நல்ல விதமாக பயன்படுத்தி வெற்றி அடையும் போது தான் நீங்களும் ஒரு அதிர்ஷ்டசாலியாக மாறுவீங்க. சே, அவன் ஒரு அதிர்ஷ்டசாலிப்பா அப்படின்னு ஒரு நல்ல மனைவி கிடச்சா கூட சொல்லுவாங்க. அதனால் வந்து அதிர்ஷ்டம் அப்படின்றது வேறு எதுவும் இல்லை, நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள், அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி மேலே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கான சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியை நான் நிறைவு பண்ணிக்கிறேன். இதே மாதிரி அருமையான கருத்துக்களோடு உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நாத்தி போன். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: கமக ஐயப்பா என்ன இந்த அடி அடிச்சிட்டீங்க?
1: யாரோட அக்கமகடா டாய்?
0: அண்ணனோட அக்கமக நடந்து வந்தா
1: நம்ம பஸ் ஸ்டாண்டு பல பல பழக்கம்
0: அண்ணனோட பச்சை.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 9:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 14 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 24 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: அலைபாயுதே அலைபாயுதே நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: அலைபாயுதே நிகழ்ச்சிக்காக அன்பான உள்ளங்களோட வீட்டுக்கே காற்றலைகள் மூலமா வந்தாச்சு சுல்தானா. கதை கேக்குறதுக்காக அன்பான உள்ளங்கள் இணைஞ்சிருக்கிறது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. அடுத்த 1 மணி நேரம் நேர்கள் கேட்க இருக்கிற கதை பேரு என் கோமதி எழுதின பாட்டியை காணோம். கதைக்குள்ள போயிடலாமா? என்னங்க பாட்டிய காணோம்னு கீழே வீடே அல்லோலப்படுது. நீங்க என்னடான்னா மணி 8 ஆகி இப்படி தூங்கிட்டு இருக்கீங்களே, இது உங்களுக்கே நியாயமாப்படுதா அப்படின்னு தன்னோட மனைவி பவித்ரா கேக்க, பவி இன்னைக்கு சண்டே தானே, என்ன கொஞ்சம் தூங்க விட அப்படின்னு சொல்லி முணங்கிட்டு அப்படியே பொறண்டு படுத்துட்டாரு பவித்ராவோட வீட்டுக்காரு. என்னங்க எந்திரிங்க, கீழே மாமா உங்களை கூப்பிடுறாங்க, ஏதோ சொல்லணுமா உங்கள்ட்ட? தூங்க விட மாட்டீங்களே, லீவ் நாளப்ப கூட என்ன நிம்மதியா தூங்க விட மாட்டீங்களே, ஏதாச்சும் ஒரு வேலையை கொண்டு வந்து என் தலை மேல போட்டுருவீங்க. தெரியுமே என்னைக்கு லீவ் கிடைக்குதோ அன்னைக்கு யாராலையும் நிம்மதியா தூங்க முடியாது போல. விடிகாலையிலே முழிப்பு வந்துருது, எல்லாம் என் நேரம், நான் வரேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ராம் கொஞ்ச நேரத்திலேயே எந்திரிச்சு கீழையும் ரெடியாகி போயிட்டாரு. ஹால்ல தன்னோட மொத்த குடும்பமே சோகமா கூடியிருக்க முதல்ல ராமோட அப்பா தான் ஆரம்பிச்சாரு. தம்பி காலையில இருந்து பாட்டியவே காணும்பா. என்னப்பா இதெல்லாம் ஒரு விஷயமா, பாட்டி எங்க போயிருக்க போறாங்க? பார்வதி அத்தை வீட்டுக்கு தான் போயிருப்பாங்க. இல்லையப்பா, நேத்து கூட பார்வதி இருக்கிற கொக்கர குளத்துல மழை தண்ணி வந்து ரோடெல்லாம் வெள்ளமா போகுதுன்னு பக்கத்து ஊருக்கு போயிட்டாளாம், அவதான் ஊர்லயே இல்லையே. ஒருவேளை அத்தை இப்ப வந்திருந்தா? என்ன ராம் பேசுற, மழை தண்ணி வந்திருக்குன்னு சொல்லி அத்தை போனதா சொன்னா, திரும்ப எப்படி வர முடியும், ஒரு வாரமாச்சும் ஆக வேணாமா? சரி விடுங்க, டவுட் நம்மளே கிளியர் பண்ணிரலாம். சாரு அத்தைக்கு போன் பண்ணி பாட்டி எங்க வந்தாங்களான்னு கேளு அப்படின்னு ராம் அவங்க தங்கச்சியை பார்த்து கேட்க, சாரு உடனே அவங்க அத்தைக்கு தான் போன் பண்ணாங்க. போன் பண்ணி பேசினதுல பாட்டிமா அங்க வரலன்ற விஷயம் தெள்ள தெளிவா தெரிஞ்சு போச்சு. ருக்மணி பாட்டியோட பையன்தான் அவங்க அம்மா காணாம போனதை நினைச்சு வருத்தப்பட்டாரே ஒழிய ருக்மணி பாட்டியோட பேர பேத்தி மருமகன்னு யாருமே வருத்தப்படவே இல்லை. பாட்டிமா தானே, எங்க போயிருக்க போறாங்க, இங்கதான் பக்கத்துல எங்கேயாச்சும் போயிருப்பாங்க, அவங்க இல்லைன்னா இப்ப யார் அழுதா அப்படின்ற துணையிலதான் அவங்களோட பேச்சு நடவடிக்கைன்னு எல்லாமே இருந்துச்சு. கொஞ்சம் கூட அவங்க யாருமே டென்ஷன் ஆகவே இல்லை. இப்படிப்பட்ட நிலையில கதையில அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கும்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: மக்களின் கவனத்திற்கு. ராமநாதபுரம் மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்க உதவியுடன் ராமேஸ்வரம் சர்வோதய அறக்கட்டளை மற்றும் மதுரை அரவிந்த் கண் மருத்துவமனை இணைந்து நடத்தும் இலவச கண் பரிசோதனை முகாம் நாளை காலை 9 மணி முதல் மதியம் 1 மணி வரை தங்கச்சிமடம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற உள்ளது. இம்முகாமில் கண்புரை, விழித்திரை பரிசோதனை, கண் அழுத்த நோய், குழந்தைகளின் கண் நோய், கிட்ட பார்வை மற்றும் தூரப்பார்வை போன்ற பிரச்சனைகளுக்கு இலவசமாக பரிசோதனை செய்து கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் கண் கண்ணாடி தேவைப்படுபவர்களுக்கு ₹300 விலையில் கண் கண்ணாடிகளும் வழங்கப்படுகிறது. முகாமிற்கு வரும்போது ஆதார் அடையாள அட்டை அல்லது ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் கொண்டு வரவும். மேலும் தகவல்களுக்கு 8825655405 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: சூப்பரான ஹேர் கட் தானே, நம்மள சூப்பரா காட்டும். உங்க அழகுக்கு இனிமே நாங்க பொறுப்பு. பாம்பன்ல புதுசா திறந்தாச்சு சலூன் மாஃபியா. சலூன் மாஃபியா, சுலேகா காம்ப்ளெக்ஸ், சென்னை மொபைல்ஸ் அருகில், ரயில்வே ஃபீடர் ரோட், பாம்பன். முன்பதிவுக்கு கால் பண்ணுங்க 8438913353.
2: சம்மர் ஹாட் கூல் ரூஃப் டைல் வாங்கி அதை சமாளிக்க அனுஜ் ஸ்டைல்ஸ் மால் தான் சரியான ஸ்பாட். அனுஜ் ஸ்டைல்ஸ் மால்.
3: கார் வாங்குறது கனவு மாதிரி, அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான காசு வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
4: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
5: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க 3 பேரும் 3 ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
4: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ்.
6: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
7: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4. நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
8: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை FM 90.4.
0: அலை பாயுதே நிகழ்ச்சிக்காக நான் சுல்தானா. சீதா, நீ எங்க அம்மா கிட்ட சண்டைய போட்ட? ஐயா சாமி, நான் உங்க அம்மா கிட்ட பேசியே மாச கணக்காச்சு. 2 மாசமா நான் உங்க அம்மா கிட்ட நல்லாவே பேசல. நான் போய் உங்க கிட்ட சண்டை போட போறேனா? எனக்கு இருக்கிற வேலைக்கும் வெட்டிக்கும் அவங்க கிட்டதான் போய் நான் வம்பளத்துட்டு இருக்கேன் பாருங்க. எனக்கு வேற வேலை இல்லையா? சின்னவன் பேச்ச கேட்டுக்கிட்டு நீங்க பாட்டுக்கு கிணத்த மூடிட்டீங்க. அது நான் தடுக்கலன்னு என்கிட்ட ஒரு மூச்சு சண்டை போட்டு பேசுறதே கிடையாது. உங்க அம்மாக்கு இருந்தாலும் வீம்பு ஜாஸ்திங்க. கிணத்தால வந்த சண்டையில உங்க அம்மா என்கிட்ட பேசவே இல்லை. கிணறு கிணறு கிணறுன்னு சொல்லி உங்க அம்மா அந்த கிணத்தையே தானே கட்டிப்பிடிச்சு அழுவாங்க. நாங்கெல்லாம் உங்க கண்ணுக்கே தெரிய மாட்டோமே. இப்ப என்ன, அந்த கிணத்துனால சண்டை வந்து இப்ப கோச்சுக்கிட்டு உங்க அம்மா போயிட்டாங்க, அப்படிதானே கதை வரப்போது? கடைசியில நான் தான் தப்பு பண்ணேன், உங்க அம்மாவை நான் தான் ஏசுனேன் பேசுனேன்னு சொல்லி ஊர்ல இருக்கிற எல்லார்கிட்டையும் என்ன தப்பு தப்பா சொல்ல போறீங்க. கிட்டத்தட்ட என்ன ஒரு வில்லியாவே மாத்த போறீங்க. அதானேங்க உங்க பிளானு? சீதா, தேவையில்லாம பேசாத. நானே அம்மா காணோன்ற டென்ஷன்ல இருக்கேன். அவங்க எங்க போயிருப்பாங்க, என்ன பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியல. அம்மாக்கு ஞாபக மறதி வேற இருக்கு. இப்படிப்பட்ட சூழல்ல அவங்கள தேடுறத விட்டுட்டு உன்கிட்டதான் சண்டை போட்டுட்டு இருப்பேனா? எனக்கு வேற வேலை இல்ல பாரு. மாமா கொஞ்சம் அமைதியா இருங்க, சண்டை போடாதீங்க. அத்த நீங்களும் தான். எனக்கு ஒரு யோசனை வருது, ஒருவேளை அப்படி இருக்குமோ? சொல்லுமா, நீ சொல்ல போற விஷயத்த சொல்லு. இல்ல, ஒருவேளை பாட்டிக்கு இங்க இருக்க பிடிக்காம வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்களோ? நான் வேணா அவங்க ரூம்ல போய் அவங்க துணிமணி, பணம், நகை எல்லாம் இருக்கான்னு பாக்கட்டா? ஏமா இவ்வளவு யோசனை உனக்கு? அம்மா அப்படிலாம் போற ஆளே கிடையாது. அதுவும் என்னை தனியாலாம் விட்டுட்டு அவங்க போக மாட்டாங்க. என் மேல அம்மாக்கு அவ்வளவு பாசம். இருக்கட்டும் மாமா, இருந்தாலும் நகை பணம் எல்லாம் இல்லாம இருந்துச்சுன்னா உங்க அம்மா வீட்டுல இல்லன்னு தெரிஞ்சு போயிரும்ல? எனக்கும் பாட்டி மேல பாசம் இல்லாம இருக்குமா? நான் போய் பாக்குறேன், அவங்களோட துணி நகை பணம்னு எல்லாம் இல்லாம இருந்துச்சுன்னு வைங்க, நான் உடனே வந்து சொல்லிடுறேன். அப்ப நம்மளோட டவுட் எல்லாம் தீர்ந்து போயிரும்ல. பாட்டிமா வீட்டுல இருக்காங்களா இல்ல வெளியில போயிட்டாங்களான்னு நமக்கு நல்லா தெரிஞ்சு போயிருமே. சரிம்மா, நீ போய் அம்மாவோட ரூம்ல செக் பண்ணு அப்படின்னு ராமோட அப்பா சொல்லும் போது உடனே சொப்னா பாட்டிமாவோட ரூமுக்கு தான் போனாங்க. பாட்டியை காணோம் அப்படின்ற கதையை கேட்டுட்டு இருக்கிறோம். அழகழகான பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க. அலைப்பாயுதே நிகழ்ச்சியை கடல் ஓசை எஃப்எம்

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. பாட்டியை காணோம் அப்படின்ற கதையை அலை பாயுதே நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கிறோம். பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில நிகழ்ச்சியில அன்பான உள்ளங்கள் கூட கதை சொல்லிட்டு இருக்கிறது சுல்தானா. ஆனா அப்பா சும்மா சொல்லக்கூடாது, பாட்டிக்கு அந்த கிணத்து மேல அவ்வளவு அளவு கிடந்த பாசம். கல்யாணம் ஆன புதுசுல தினசரி தாத்தாவும் பாட்டியும் சாயந்தரம் அந்த கிணத்தடியில உட்காந்துதான் மணிக்கணக்கா பேசிட்டு இருப்பாங்களாமே. என்கிட்ட பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்கப்பா, நீங்க பாட்டி வயித்துல ஜனிச்சதும் தாத்தா கிட்டதான் முதல்ல கிணத்துங்கரையில வச்சு பாட்டி இந்த விஷயத்த சொன்னாங்களாம். உங்களோட சின்ன வயசுல தாத்தா இறந்ததும் வளர்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்களாமே. காய்கறி தோட்டம் போட்டப்ப கிணத்து தண்ணி தான் கை கொடுத்துச்சான். சமையலுக்கு போக மிச்ச காய்கள் எல்லாம் வித்து வீட்டு செலவெல்லாம் சமாளிச்சதா பாட்டி எனக்கு சோறு ஊட்டுறப்பெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா காலம் போன போக்குல அந்த கிணத்த சுத்தி நிறைய பேர் போர் போட்டதுனால கிணத்துல தண்ணியோட மட்டும் கம்மியாகி நம்மளும் போர் போட வேண்டிய நிலைமை வந்துருச்சாமே. எல்லாரும் ஷவர்ல குளிக்கிறப்போ பாட்டி மட்டும் கிணத்துல தண்ணி இறைச்சு குளிப்பாங்களாம். இப்ப கூட பாட்டி அந்த பழக்கத்தை விடாம தான்ப்பா இருந்தாங்க, கிணத்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம அந்த கிணத்த மூடுற வரைக்கும் பாட்டிமா அங்கதான் இருந்தாங்க. அப்புறம்தான் அவங்க மனசு சரியில்லாம போச்சுன்னு நினைக்கிறேன். ஆளையே இப்ப காணும். இருந்தாலும் பாட்டிமாக்கு ரொம்ப வீம்புப்பா, சரியான வீம்பு. ராம், இப்ப அது பேச வேண்டிய விஷயமே இல்ல. நடந்து முடிஞ்ச விஷயத்த பத்தி பேச ஒன்னும் ஆக போறதில்ல. அம்மா எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். உங்க யாருக்குமே அம்மா மேல அக்கறை இல்லையா? எடுத்தும் கவுத்தோன்னு பேசிட்டு இருக்கீங்க. அவங்கதான் ஆள மரம், நம்மெல்லாம் அது சுத்தி இருக்கிற விழுது போல. நம்ம எல்லாருமே அம்மாவை சுத்தி இருக்கிற விழுதுகள். அவங்க இல்லாம நம்ம இல்ல, அத மறந்துடாதீங்க. எங்க அம்மாக்கே இந்த நிலைமைனா நாளைக்கு எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் என்ன நிலைமைன்னு தெரியல. எங்க அம்மாவே ஏளனமா பாக்குறீங்க, நாளைக்கு நாங்களும் உங்களுக்கு பாரமா தெரிய மாட்டோம்னு என்ன நிச்சயம் அப்படின்னு ராமோட அப்பா கோபத்தோடு பேசும்போது ராமால அதுக்கப்புறம் எதுவுமே பேச முடியல. சண்டை எதுக்காக வீட்டுல வந்துச்சுன்னா, பின்பக்கம் இருக்கிற காலி இடத்துல சோத்தை எழுப்பி ஏசி சீட்டு போட்டு சம்மர் கிளாஸ் ஆரம்பிக்க போறதாவும் கிணத்தையும் மூடிட்டா இடம் நிறைய கிடைக்கும்னு ராம் சொன்னப்பவே பாட்டிக்கு இஷ்டம் இல்லாம போச்சு. அவங்களால எவ்வளவுக்கு எவ்வளவு போராட முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு போராடினாங்க. பாச வச்சிருந்தவங்களோட கிணத்தை மட்டுமாச்சும் மூட வேணாமேன்னு எவ்வளவோ கெஞ்சி பார்த்தாங்க. ஆனா பாட்டிமாவோட பேச்சு அங்க எடுபடவே இல்லை. கிணத்தையும் மூடிட்டாங்க. ராம் ஆசைப்பட்டது போலயே சம்மர் கிளாஸையும் ஆரம்பிச்சிட்டாரு. குட்டி பசங்க வந்து அந்த சம்மர் கிளாஸ்ல அவங்க கத்துக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் கத்துட்டு இருந்தாங்க. அது ராம்க்கு என்னவோ பிடிச்சிருந்தாலும் பாட்டிமாக்கு அந்த கிணத்தை மூடி இந்த சம்மர் கிளாஸ் ஆரம்பிச்சது சுத்தமா பிடிக்கல. ஒதுக்கு புறமா யாருக்கும் தொந்தரவு இல்லாம இருக்கிற அந்த கிணறு தம் பேரனுக்கு ஏன் தான் உறுத்துச்சோ அப்படின்ற வருத்தம் அந்த பாட்டிமாவோட மனசுல நிறைஞ்சு இருந்துச்சு. கிணத்த மண்ணு போட்டு மூடினதுக்கு அப்புறம் பாட்டிமா எப்பவுமே அந்த கிணத்து பக்கத்துலதான் இருப்பாங்க. அந்த கிணறு பக்கமா நின்னு அதையே ஏக்கமா பாப்பாங்க, அழுவாங்க, திடீர்னு வெறிச்சு பாத்துக்கிட்டே உட்கார்ந்துருப்பாங்க. மன்னிச்சுக்கோன்னு மூடின கிணத்து மேல விழுந்து கையெடுத்து கும்பிடுவாங்க. இவ்வளவு விஷயம் நடந்துருச்சு, அதனாலதான் பாட்டிமாவ இப்ப வீட்டிலேயே காணும். அது சரி, ஆனா பாட்டிமா எங்க போயிருப்பாங்க? அவங்க எங்க போயிருப்பாங்க, என்ன ஆயிருப்பாங்கன்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். அழகழகான பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க. அலைபாயுதே நிகழ்ச்சிக்காக நான் சுல்தானா.

0: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும், பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றது சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியாதான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டம் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை FM 90.4.
0: நேர்கள் இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலியின் அலை பாயுதே நிகழ்ச்சி. ராமோட அப்பா முருகேசன் அவரு தங்கச்சி பார்வதி கிட்ட போன் பண்ணியும் கேட்டாரு. பார்வதி, அம்மாவை காணுமா? உங்க வீட்டு பக்கம் எதுவும் வந்தாங்களா? இங்க வரல. என்ன, எங்க போனாங்க? தெரியலம்மா, நீயும் பங்குக்கு தேடுறியா? கண்டிப்பா தேடுறேன்னு. அம்மா இல்லாம எப்படி? ஐயோ, கையும் ஓடல காலும் ஓடலன்னு. நீ போன வை, நான் உடனே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போன வச்ச அடுத்த நிமிஷமே பார்வதி கிளம்பி அவங்க அண்ணன் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவ்வளவு வேகமா அவங்க வந்தாச்சு. வந்ததுக்கான முக்கிய காரணம் என்ன தெரியுமா? தா அம்மா போட்டிருந்த தங்கத்தோடு, தங்க சங்கிலி, தங்க வளையல் தான். ஆறு பவுன் தேருமே, அதை வித்தா 6 லட்சத்துக்கு மேல கிடைக்கும். அவ்வளவு நகையும் போட்டுக்கிட்டு எங்க ஆத்தா எங்க போச்சுன்னு தெரியலையே. முதல்ல இந்த முருகேசன் அண்ணன் கிட்ட இந்த விஷயத்த பத்தி பேசக்கூடாது. நான் மட்டும் வாய திறந்தேன், அப்புறம் அவ்வளவுதான், எல்லா நகையும் எங்க அண்ணனே சுருட்டிப்பான். கடைசியில நாம கண்ணுக்கு தெரியாமலே போயிருவேன் அப்படின்னு தன் மனசுக்குள்ளேயே பார்வதி நினைச்சுக்கிட்டு அவங்க அண்ணன் வீட்டுக்கு போனதும் ரொம்ப பாசமா தன் அம்மா மேல அக்கறை அதிகமா இருக்கிற ஆளா, எங்க போனாங்கன்னு தெரியலையே அம்மா, நம்மளோட அம்மா எவ்வளவு பாசமான ஆள் தெரியுமா, அவங்கள நல்லா பாத்துக்காம போயிட்டேனே, இப்படி வீட்டை விட்டு அனுப்பிட்டேனே. பார்வதி, எனக்கே நடந்தது என்னன்னு தெரியல. நீ பாட்டுக்கு உன் பங்குக்கு தேவையில்லாம பேசி என் மனசுல பாரத்தை விதைக்காதம்மா. ஆறுதல் கொடுக்கற மாதிரி பேசுறதா இருந்தா பேசு, இல்லன்னா நீ அம்மாவை தேடுறதுக்கு ஆயத்தமாயிரு. நானும் இப்ப அதைத்தான் பண்ண போறேன். சரிண்ணே சரிண்ணே, நான் போய் அம்மாவை தேடுறேன், மன்னிச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. அதுக்கு அடுத்த நிமிஷமே முருகேசனும் கிளம்பிட்டாரு. அன்னைக்கு முழுக்க பல இடங்கள்ல தேடியும் அவங்க அம்மா கிடைக்கவே இல்லை. தென்காசி, சங்கரன் கோயில், பாபநாசம்னு அந்த ஏரியால சுத்தி இருக்கிற எல்லா இடத்தையும் நல்லா அலசி ஆராய்ஞ்சிட்டாங்க. பாட்டிமாவோட அக்கா அண்ணன் வீட்டுலயும் விசாரிச்சாச்சு, ஆனா எங்க போனாலும் அவங்க வரல வரலன்னு கைய மட்டும் நல்லா விரிச்சிட்டாங்க. இப்படியே 1 வாரமும் ஆச்சு. பாட்டிய காணோன்றதே பரவலா எல்லா இடங்கள்லயும் பேசு பொருளா இருந்துச்சு. முருகேசனோட மகன், மருமக, அப்புறம் அவங்க மனைவின்னு யாருமே பெருசா அக்கறை காட்டவே இல்ல. பாட்டிமா மேல அவங்களுக்கு அக்கறை இல்லாமலே போச்சு. அழகழகான பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க அலைப்பாயுதை நிகழ்ச்சியை கடல் ஓசை FM 90.4 கேட்டுட்டு இருக்கிறோம்.

0: சம்மர்ல குளுகுளனே இருக்க அனுஜ் டைல்ஸ் மாலோட கூல் ரூஃப் டைல் வாங்குங்க. அனுஜ் டைல்ஸ் மால்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. அலை பாயுதே நிகழ்ச்சிக்காக நான் சுல்தானா. கதையோட நிறைவு பகுதிக்கும் நம்ம வந்தாச்சு. காலம் நகர நகர பாட்டிய காணோன்ற விஷயம் மாறி அவங்க அவங்க அவங்களோட வேலையை பார்க்கவும் ஆரம்பிச்சுட்டாங்க. பாட்டிய தேடுறதையே கைவிட்டுட்டு அந்த சம்மர் கிளாஸ்க்கு பாட்டிமாவோட பேரை தான் வச்சாங்க. ருக்குமணி சம்மர் கிளாஸ் அப்படின்ற போர்டை போட்டு அவங்க பாட்டிமாவோட ஞாபகார்த்தமா தான் அதை வச்சிருக்கோன்னு சொல்லி அங்க இருக்கிற எல்லார்கிட்டயும் ராம் ரொம்ப பெருமை காட்ட ஆரம்பிச்சாரு. அவங்க வீட்டுல யாருமே பாட்டி காணாம போனதை நினைச்சு வருத்தப்படவே இல்லை, முருகேசனை தவிர. பாட்டியோட பேர் அந்த சம்மர் கிளாஸ்க்கு வச்சா அவங்களுக்கு பண்ற கைமாறா அது இருக்கும்னு சொல்லி ராம் அவரோட மனசுக்குள்ள அவரே ஒரு மாயையே உருவாக்கிக்கிட்டாரு. கடைசி வரைக்கும் பாட்டி வரவே இல்லை. ஆனா அவங்க வீட்டுல பாட்டி அங்க இல்லைன்ற விஷயத்தையே மறந்துட்டு எல்லாரும் சந்தோஷமா இருக்க ஆரம்பிச்சுட்டாங்க. வருஷம் வருஷம் பாட்டி காணாம போனனால அவங்களோட நினைவு நாள அனுசரிக்க ஆரம்பிச்சாங்க. 50 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, அப்புறம் பாட்டிமாவோட போட்டோவை ஃபிளெக்ஸ் அடிச்சு ஒட்டுறதுன்னு இந்த மாதிரியான விஷயங்களை தான் பண்ணாங்களே தவிர பாட்டி இருக்காங்களா இல்லையான்னு யாருமே கவனிக்கல, அவங்களுக்கு தேட கூட இல்லை. முருகேசன் மட்டும் குற்ற உணர்ச்சியில ஒவ்வொரு நாளும் செத்துட்டு இருந்தார். ஒரு உயிர் இருக்கும்போது அதோட அருமை யாருக்குமே தெரியறதில்ல. அதுவே கடமைக்கு பாக்குறேன்ற பேர்ல பெத்தவங்கள புள்ளைங்க ஏதோ ஒரு வகையில அனுசரிச்சு பாத்துட்டு அப்புறம் கை விட்டுட்டு போயிடுறாங்க. இது 100 ஒரு 10 பேர்கிட்ட நடக்கிற விஷயமா தான் இருக்கு. பெத்தவங்க உயிரோட இருக்கும்போது அவங்கள நல்லா கவனிக்காம அவங்க போனதுக்கு அப்புறம் 10 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, 50 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறதுன்னு இந்த மாதிரி கைமாறா பண்ற விஷயங்கள் எந்த மொழி கேட்டும் அது முருகேசனோட குடும்பத்துல இருக்கிற யாருக்குமே புரியல. ஆனா முருகேசனுக்கு ஒரே ஒரு தெளிவு தன்மை மட்டும் இருந்துச்சு. நாளைக்கு ராம்க்கும் வயசாகி அவரோட பிள்ளைங்க வந்ததுக்கு அப்புறம் தன்னோட அம்மாக்கு என்ன நடந்துச்சோ அதே மாதிரி ராம்க்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குன்னு அவர் அப்பவே கணிச்சிட்டார். அம்மாவோட நினைவுகளோடையும் அவங்க எப்படி இருக்காங்களோ என்ன பண்றாங்களோன்ற நெருடலோடையும் முருகேசன் அவரோட மிச்ச வாழ்க்கைய போக்க ஆரம்பிச்சார். நேயர்களுக்கு இன்னைக்கு நம்ம கேட்ட கதை பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல கதையில அன்பான உள்ளங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் போயிட்டு வரேன், தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அந்த
2: என்னாச்சு உனக்கு? இங்க பாரு,

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது 10:00. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 14 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 24 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: செய்தி சொல்லட்டா.
1: நாட்டு நடப்புகள், அரசியல், வணிகம் மற்றும் விளையாட்டு செய்திகள் இனி நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 ஆகாசவாணியின் செய்திகளை நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 காலை 8 மணிக்கும் காலை 9 மணிக்கும் கேட்டு பயன்பெறுங்கள். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கூண்டு மீன் வளர்ப்புனா என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம்.
1: ரேடியோல கேக்குற இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வீடியோவா பார்க்க முடியுமா?
2: முடியும்ல.
1: எப்படி?
3: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமூக வலைதளங்களான இன்ஸ்டாகிராம், பேஸ்புக், யூடியூப் பேஜஸ் மூலமா நம்ம மாவட்டத்துல நடக்கிற விஷயங்கள், விழிப்புணர்வு தகவல்கள், மாற்று தொழில்கள்னு பலதரப்பட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க இன்ஸ்டாகிராம், பேஸ்புக் அண்ட் யூடியூப்ல கடல் ஓசை எஃப்எம் 90.4 CR டைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: அக்கா கொரியர் வந்திருக்கு.
1: தேங்க்ஸ்பா. ஏய் தம்பி நில்லுப்பா, பாக்ஸ்ல வரும் பேப்பர் தான் இருக்கு, ஆர்டர் பண்ண பொருளை காணோம்.
0: போச்சா?
1: என்னப்பா 70% டிஸ்கவுண்ட்னு ஒரு வாட்ச் ஆர்டர் போட்டிருந்தேன், இது என்ன?
0: அக்கா இதுதான் இப்ப புது ட்ரெண்ட், சைபர் கிரைம், ஆன்லைன் மோசடி. இதுக்கு தான் அக்கா மலிவான விலையில எப்படி இவ்வளவு சீப்பா கிடைக்குதுன்னு யோசிக்காம பொருட்களை ஆர்டர் பண்ண கூடாது.
2: அறிமுகம் இல்லாத புதிய இணையதளத்தில் சென்று குறைந்த விலையில் பொருட்கள் கிடைக்கும் என்று நம்பி அதில் இருக்கும் செல்போன் எண் மற்றும் லிங்கில் சென்று பொருட்கள் வாங்குவதை தவிர்ப்போம்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மாப்பிள வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி நான் பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சிட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயர் போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டைய போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம
1: கிடைச்சிட்டு இருக்கு.
2: டெங்கு கொசுக்களை ஒழிப்போம், உடல் நலம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடல கிளம்புவோமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜின ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லமாட்டி.
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பைய கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
0: ஆ சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது. வா பாத்துக்கலாம். எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க. மளிகை சாமானே காணோம், எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு? ஆ இந்த இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா எதுக்குன்னு?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏன இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் வத்த போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: அட, அதை வேற நினைச்சாலே அடிவேறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்ல நான் பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
2: அண்ணே நீ மாசுனே.
3: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: சித்தப்பா சித்தி மாமா மச்சான் எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறதை கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா, அது என்னப்பான்னு தோணுதா? 10th 11th 12th மார்க் ஷீட்டு, இதுக்கு மேல படிக்கலன்னா அதுக்கான டிசி, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரமம் பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா, என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதை கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 11:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 14 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 24 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: என்னப்பா மண்டாடி, எப்படி இருக்க? கையில என்ன, ஏதோ ஜெராக்ஸ் மாதிரி இருக்கு.
1: என்னத்த, நல்லா இருக்கேன். தொழிலே சரியில்லை, அது போக வீட்லயும் பல பிரச்சனை. அதான் வெளிநாட்டுக்கு போலான்னு இருக்கேன்.
0: சரிடா, விசாலாம் வந்துருச்சா? எங்க காட்டு பாப்போம்.
1: இந்த தரேன் பாரு.
0: என்னடா இது, விசிட்டு விசான்னு இருக்கு.
1: ஆமாப்பா, நான் என்ன மொத்தமா அங்கேயேவா இருக்க போறேன். சும்மா ஒரு 3 மாசம் இருந்துட்டு அப்புறம் ஊருக்கு வர போறேன்.
0: அது சரிதான். ஆனா விசிட் விசால போய் கடலுக்கு போறது சட்டப்படி குற்றம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு போகும்போது எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறோமோ அந்த கம்பெனிய விசா கொடுப்பாங்க. அது பேரு எம்ப்ளாய்மெண்ட் விசா. நீ கடலுக்குன்னு போகும்போது கடலுக்கு போக போற போட்டோட ஓனரு உனக்கு விசா வாங்கி கொடுக்கணும். அதுவும் எம்ப்ளாய்மெண்ட் விசா தான். அந்த விசால எத்தனை நாள் நீ அங்க இருக்கணும், எதுக்காக போற அப்படின்னு சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். அரசு சார்பா உள்ள உதவிகளும் கிடைக்கும். என்ன நண்பா, புரிஞ்சுதா?
1: நல்லாவே புரிஞ்சது நண்பா.
2: என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: மாலா மாலா இந்தா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதுதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்ட கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்ன வெயில், 5 நிமிஷம் வெளியே போயிட்டு வர முடியல. இப்படியே போச்சுன்னா நாம இந்த பூமியில வாழ முடியுமா என்ன?
1: முடியாதுப்பா, என்னால முடியாது.
0: இதுக்கெல்லாம் காரணம் இந்த பருவநிலை மாற்றம் தான்.
1: ஆமா, எங்க பார்த்தாலும் எல்லாரும் பருவநிலை மாற்றம் பத்தி தான் பேசுறாங்க. இந்த பருவநிலை மாற்றம்னா என்ன, எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றியா?
0: சொல்றேன் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த பருவநிலை மாற்றம்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க கேப்போம்.
1: வெயில் காலத்துல வெயில் அடிக்காம மழை பெய்யும், மழை காலத்துல வெயில் அடிக்கும், அதானே?
0: எல்லாருமே பொத்தாம் பொதுவா இப்படிதான் நினைக்கிறாங்க. நமக்கு கோடை காலம் மார்ச் ஏப்ரல் மே, மழைக்காலம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர், குளிர்காலம் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி. இதுதானே நம்ம படிச்சது. ஏன், நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் இப்ப என்ன சொல்றாங்க, அவங்க காலத்துல எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி அந்தந்த சீசன்ல அது அது நடக்கும்னு. ஆனா இந்த காலத்துல எல்லாமே மாறிட்டுன்னு புலம்புறாங்க. அதாவது கடந்த 30 வருஷத்துல வெயில் காலம், மழைக்காலம், பனிக்காலம், இந்த சீசன்ல மாற்றம் வந்திருக்குல்ல, அதுதான் பருவநிலை மாற்றம். தினசரி நடக்கிற மாற்றங்களை வானிலை மாற்றம்னு சொல்லுவாங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்னு இருக்கு. இந்த பருவநிலை மாற்றத்தினால எல்லாமே அளவுக்கு அதிகமா தான் நடக்கும்.
1: எப்படி, புரியலையே.
0: அளவுக்கு அதிகமானா வெயில் அடிக்கும் போது இப்ப நம்ம கடிக்கல அந்த மாதிரி அளவுக்கு அதிகமா வெயில் அடிக்கும், அளவுக்கு அதிகமா மழை பெய்யும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட துபாயில 1 வருஷத்துல பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெஞ்சு தீத்துச்சே, மறக்குமா நெஞ்சம், அதிகமான பனி, இப்படி எல்லாமே அதிகமா தான் நடக்கும். இனிமே பேச்சே கிடையாது, வீச்சு தான். இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் பருவநிலை மாற்றம்னா என்னன்னு.
1: புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு.
2: வருங்காலங்களில் இந்த பூமியில் நடக்க போகும் பல்வேறு மாற்றங்களுக்கு காரணமாக இருக்க போவது பருவநிலை மாற்றம்தான் என்பதை புரிந்து கொள்வோம், விழித்துக் கொள்வோம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4. மீண்டும் மீண்டும்

0: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் எந்திரிச்சிங்களா?
1: வாச தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது.
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உன் புக்கு வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் ஏன் வெளியே விட போறேன்?
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும்? இத உங்ககிட்ட வம்பிழுக்க சொல்லல. இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்கும் டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணனுங்கற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை. ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதை கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது நள்ளிரவு 12 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 14 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 24 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4 அட்டைப்பூச்சி மாதிரி ஒட்டிக்கிட்டே இருக்காத அப்படின்னு சின்ன பிள்ளைங்கள நம்ம வீடுகள்ல சொல்லுவோம். ஆனா அந்த அட்டைப்பூச்சிய பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கோமா? கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். அட்டைப்பூச்சிக்கு கிட்டத்தட்ட 32 மூளைகள் கிட்ட இருக்குதாம். இது மட்டும் இல்லாம அதோட உடம்பு 32 பகுதிகளா பிரிக்கப்பட்டிருக்குமா. ஒவ்வொரு பகுதிக்கும் தனித்தனியான நரம்பு முடிச்சுகள். அந்த நரம்பு முடிச்சுதான் அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கே மூளையா செயல்படுது. இப்படி இருக்கிறதுனால நாம அட்டைப்பூச்சியோட வாழை தொட்டா கூட தலையில இருந்துதான் சிக்னல் வரணும் அப்படி வெயிட் பண்ணாது. அந்த வால் பகுதிய வச்சு உணர்ந்து அதுக்கப்புறம் சுரண்டுக்கும். இதுதான் அது வளைஞ்சு நெளிஞ்சு போகவும் ஹெல்ப் பண்ணுது. தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: கரகாட்டக்காரன் படத்துல கவுண்டமணி செந்தில் கிட்ட எத்தனை படம் வாங்கிட்டு வர சொன்னாரு?
1: ரெண்டு.
0: மொபைலா மொபைலா, இந்த பாட்டு எந்த படத்துல வரும்?
1: ரெண்டு.
0: சைக்கிளுக்கு சக்கரம் எத்தனை?
1: ஹலோ, இப்ப எதுக்கு ரெண்டுன்னு பதில் வர மாதிரி கேள்வி கேக்குறீங்க?
2: ஏன்னா இனி நீங்க கேட்கலாம் இரு பட பாடல்கள் திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நம்ம கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது 1:00.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 14 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 24 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: இன்று செந்தூர பாண்டே மற்றும் பெரிய அண்ணா திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: இன்று செந்தூர பாண்டே மற்றும் பெரிய அண்ணா திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மாலா மாலா, இந்தா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதுதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்ட கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பி இருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: வேளா வேளா, இங்கே கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோசை எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதில் காற்று எவ்வளோ போட்டிருக்குன்னு படிச்சு சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்லேருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காற்று வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா நாளைக்கு?
0: காற்று வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆஃபீஸில் டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான், காற்று கொஞ்சம் புயலாக தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாடை?
0: அதான், ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கிறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ் இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்தடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸ எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது புரியலையே?
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தல?
1: மேற்கு பக்கம்.
0: வலதுகை?
1: தெற்கு பக்கம்.
0: இடதுகை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலதுகையில அடிக்குதா இடதுகையில அடிக்குதா, இல்ல கன்னத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கன்னத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம் தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலையும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.
0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
1: கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
0: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி, அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது. அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இதெல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
1: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
0: ஐசு வச்சது போது, இனிமே என்னமோ நீயா காம்பஸ வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோசை எஃப்எம் வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கோமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
2: செந்தூர பாண்டே மற்றும் பெரிய அண்ணா திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: என்ன வெயில், 5 நிமிஷம் வெளியே போயிட்டு வர முடியல. இப்படியே போச்சுன்னா நாம இந்த பூமியில வாழ முடியுமா என்ன?
1: முடியாதுப்பா, என்னால முடியாது.
0: இதுக்கெல்லாம் காரணம் இந்த பருவநிலை மாற்றம் தான்.
1: ஆமா, எங்க பார்த்தாலும் எல்லாரும் பருவநிலை மாற்றம் பத்தி தான் பேசுறாங்க. இந்த பருவநிலை மாற்றம்னா என்ன, எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றியா?
0: சொல்றேன் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த பருவநிலை மாற்றம்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சத சொல்லுங்க கேப்போம்.
1: வெயில் காலத்துல வெயில் அடிக்காம மழை பெய்யும், மழை காலத்துல வெயில் அடிக்கும், அதானே?
0: எல்லாருமே பொத்தாம் பொதுவா இப்படிதான் நினைக்கிறாங்க. நமக்கு கோடை காலம் மார்ச் ஏப்ரல் மே, மழைக்காலம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர், குளிர்காலம் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி. இதுதானே நம்ம படிச்சது. ஏன், நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் இப்ப என்ன சொல்றாங்க, அவங்க காலத்துல எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி அந்தந்த சீசன்ல அது அது நடக்கும்னு. ஆனா இந்த காலத்துல எல்லாமே மாறிட்டுன்னு புலம்புறாங்க. அதாவது கடந்த 30 வருஷத்துல வெயில் காலம், மழைக்காலம், பனிக்காலம் இந்த சீசன்ல மாற்றம் வந்திருக்குல்ல, அதுதான் பருவநிலை மாற்றம். தினசரி நடக்கிற மாற்றங்களை வானிலை மாற்றம்னு சொல்லுவாங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்னு இருக்கு. இந்த பருவநிலை மாற்றத்தினால எல்லாமே அளவுக்கு அதிகமா தான் நடக்கும்.
1: எப்படி, புரியலையே.
0: அளவுக்கு அதிகமானா வெயில் அடிக்கும் போது இப்ப நமக்கு அடிக்கல அந்த மாதிரி அளவுக்கு அதிகமா வெயில் அடிக்கும், அளவுக்கு அதிகமா மழை பெய்யும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட துபாயில 1 வருஷத்துல பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெஞ்சு தீர்த்துச்சு. மறக்குமா நெஞ்சம், அதிகமான பனி, இப்படி எல்லாமே அதிகமா தான் நடக்கும். இனிமே பேச்சே கிடையாது, வீச்சு தான். இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் பருவநிலை மாற்றம்னா என்னன்னு.
1: புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு.
2: வருங்காலங்களில் இந்த பூமியில் நடக்க போகும் பல்வேறு மாற்றங்களுக்கு காரணமாக இருக்க போவது பருவநிலை மாற்றம் தான் என்பதை புரிந்து கொள்வோம், விழித்துக் கொள்வோம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: விவரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஒசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: இன்று செந்தூர பாண்டே மற்றும் பெரிய அண்ணா திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 2:00.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 14 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 24 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நம்ம உடம்புலயே மிகப்பெரிய உறுப்புன்னு கேட்டா நிறைய பேருக்கு ஞாபகம் வர்றது என்னமோ குடல், அதுக்கப்புறம் கல்லீரல் தான். ஆனா இது ரெண்டுமே கிடையாதுன்னு சொன்னா நம்ப முடியுதா? அட, அதாங்க உண்மை. நம்ம உடம்புல மிகப்பெரிய உறுப்பு எதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது ரெண்டும் ஏன் பெரிய உறுப்பு கிடையாது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? நம்ம உடம்புல சிறு குடலோட நீளம் 20 அடி, அதே பெருங்குடலோட நீளம்னு பார்த்தோம்னா 5 அடி, மொத்தமா 25 அடி. அதனால நீளமான உறுப்பு எதுன்னு கேட்டா வேணா நம்ம சொல்லலாம். அதே மாதிரி கல்லீரலோட எடைன்னு பார்த்தோம்னா 1.5 கிலோ, கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஃபுட்பால் அளவு இருக்குமா. நம்ம உடம்புல மிகப்பெரிய உள்ளுறுப்பு எது அப்படின்னு கேட்டா வேணா நாம இந்த கல்லீரலை சொல்லலாம். மத்தபடி மிகப்பெரிய உறுப்புன்னு கேட்டா நம்முடைய தோல் தாங்க. கிட்டத்தட்ட 20 சதுர அடி பரப்பளவுல ஒரு பெரிய போர்வை மாதிரி நம்மள மூடி இருக்குதான். இதோட எடை மட்டுமே சுமார் 3-4 கிலோ வரைக்கும் இருக்குமா. அது மட்டும் கிடையாது, வெளியிருந்து வரக்கூடிய தேவையில்லாத தூசி, புகை, அதுக்கப்புறம் நுண்ணுயிரிகள் இதெல்லாம் நம்ம உடலுக்குள்ள வராம ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரியும் இந்த தோல் நம்மள பாதுகாக்குது.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: அக்கா, நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆளு வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க, அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
4: ஆயிரம் கண்ணுக்கு விருந்தாகும் உன் அழகு.

0: உங்க கடையில கொஞ்ச நேரம் என் போன சார்ஜ் போட்டு தரீங்களா?
1: சரி குடுமா.
2: ஏ பிரியா, இங்க போட வேணாம், இங்க வா.
0: ஹே, சார்ஜ் 10% தான் இருக்கு. ஊருக்கு போய் இறங்கணும்னா வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும்.
2: அப்படின்னா போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்க போனது யூஸ் பண்ணு, இல்லனா ஏதாச்சும் கடையில இருந்து போன் பண்ணி சொல்லு. அதுவும் இல்லையா, உன்னோட கேபிளை யூஸ் பண்ணி சார்ஜ் போடு.
0: ஏ, இதுல என்ன இருக்கு
2: பிரியா? இப்படி தெரியாத ஒருத்தவங்களோட கேபிளை யூஸ் பண்ணும் போதோ, இல்ல பொது இடங்கள்ல இருக்கிற வைஃபை மூலமா பண பரிமாற்றம் செய்யும் போதோ நம்ம போன்ல இருக்கிற டேட்டா ஈஸியா திருடப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம அக்கவுண்ட்ல இருந்தும் பணம் திருடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: ஓ, இப்படி கூட பண்ணுவாங்களா?
3: பொது இடங்களில் சார்ஜ் போடும் போதோ அல்லது வைஃபை பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முடிந்தவரை அதை பயன்படுத்தாமல் இருப்பது நலம்.
4: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

Lisboa.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

சுதந்திர பூமியில் பல வகை ஜனங்களும் தோட்டத்தில் மலர்ந்த மலர்கள். சுதந்திர பூமியில் பல வகை ஜனங்களும் தோட்டத்தில் மலர்ந்த மலர்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: வரதப்பா வரதப்பா கஞ்சி, வரதப்பா கஞ்சி, வரதப்பா
2: எங்கப்பா. வரதப்பா வரதப்பா கஞ்சி வருதப்பா, கஞ்சி காலையன் தன்னை தலையில் தாங்கி வங்கி வருதப்பா. வரதப்பா.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 3 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 14 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 24 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோம் யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமை துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மச்சான், கையில கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்கு, இத அப்படியே வச்சிருக்காம ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் நினைக்கிறேன். எவ்வளவு லாபம் வந்தாலும் சரி,
6: கண்ணை மூடிட்டு ஷேர் மார்க்கெட்ல போறதுக்கு அந்த பணத்தை தூக்கி ஆத்துல போடு.
5: ஏன்பா, நாங்கெல்லாம் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண கூடாதா? உங்களை மாதிரி நாங்களும் நிறைய சம்பாதிக்க கூடாதா என்ன?
6: அதெல்லாம் பண்ணலாம், ஆனா அத பத்தி முதல்ல நீ தெரிஞ்சு வச்சிருக்கியா? சரி, உனக்கு என்ன தெரியும் அத பத்தி சொல்லு கேப்போம்.
5: தெரியும், ஏதாவது கம்பெனி பேர்ல காசை போடணும், அந்த ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு லாபம், மைனஸ்ல போச்சுன்னா நட்டம்.
6: என்ன ரொம்ப ஈஸியா சொல்லிட்ட? நான் 2 வருஷமா ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றேன், எனக்கே இந்த மார்க்கெட் பத்தி முழுசா தெரியல. இந்த ஒரு விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நீ எதுல இன்வெஸ்ட் பண்ணுவ?
5: அப்படி என்னத்த தெரிஞ்சுக்கணும் சொல்லு கேப்போம்.
6: முதல்ல செபிய பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்.
5: செபியா?
6: செபினா செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இதுதான் நம்ம நாட்டில் நடக்கிற இன்வெஸ்ட்மெண்ட், ட்ரேடு, ஸ்டாக்கு எல்லாத்தையும் கண்காணிச்சு மோசடி எதுவும் நடக்காம பாதுகாப்பாக செயல்படுத்துது. இப்போ நீ உன் காசை ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண போறேன்னா எப்படி பண்ணுவ? இன்ட்ராடேவா இல்ல லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்டா?
5: அதான் டெலிகிராம்ல நிறைய லிங்க்ஸ் வருது, அதுல உன்னை கிளிக் பண்ணி அதுல என்ன சொல்றாங்களோ அது மாதிரி செஞ்சிட வேண்டியதான்.
6: நல்லா இருப்ப, இந்த தப்பை மட்டும் பண்ணிடாத.
5: ஏன்?
6: இந்த மாதிரி டெலிகிராம் அட்வைசர் எல்லாமே உண்மையா இருக்க மாட்டாங்க. அதுல நம்பி ட்ரேட் பண்ணா பெரிய லாஸ் ஆகி நம்மள ஃப்ராட் பண்ணிடுவாங்கன்னு செபியே சொல்லுது.
5: அப்ப எத்தனை விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணனும் அதையும் சொல்லு.
6: நீயே படிச்சு தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணு, இல்லனா நிறைய வகையான இன்டர்மீடியேட்டர்ஸ் இருக்காங்க. ஸ்டாக் புரோக்கர்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர், கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ், செல்ஃப் சர்டிஃபைடு சிண்டிகேட் பேங்க்ஸ்னு 37 வகையில இருக்காங்க. இதுல ஒவ்வொரு வகையிலையும் ஆயிரக்கணக்கில் புரோக்கர்ஸ் இருப்பாங்க. இதுல நீ யாருக்கிட்ட பணத்தை கொடுக்கணும், எது உண்மைன்னு எப்படி தெரிஞ்சுப்ப?
5: அதெல்லாம் எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது?
6: நெட்ல செபியோட வெப்சைட் இருக்கும், அதுல நீ அமௌண்ட் போட போற அந்த புரோக்கரோட டைப்பு, அவங்க நேம், ரெஜிஸ்டர் ஐடி இதெல்லாம் வாங்கி டைப் பண்ணா அது உண்மையிலேயே செபி ரெஜிஸ்டர் கம்பெனி தானா அப்படிங்கறத காட்டும். அத பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
5: மச்சான், அதெல்லாம் கேட்டா தருவாங்களா?
6: அவங்க கிட்ட நம்ம பணத்தையே நம்பி கொடுக்கறப்போ அவங்கள பத்தின தகவலை நம்ம தெரிஞ்சுக்க கூடாதா? கேளு, தகவலை சொல்லுவாங்க. ஸ்டாக் பத்தி நல்லா தெரிஞ்சுக்காம ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணவே பண்ணாத.
7: ஷேர் மார்க்கெட் என்பது நன்கு அறிந்து கவனமுடன் செயல்பட வேண்டிய தளம். மற்றவர்கள் லாபம் ஈட்டுகின்றனர் என்று அதை சரியாக புரிந்து கொள்ளாமல் இன்வெஸ்ட் செய்ய வேண்டாம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்பிடித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கைதட்டுன்னு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசையம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: நின்றது மாளிகை வந்தது சேவை புரிந்திட சேவகர் ஆயிரம் தேடிக் கொண்டாடிட நண்பர்கள் வந்தனர் ஆயிரம் இருந்தும் வசதிகள் இருந்தும்
1: நோ பீஸ் ஆஃப் மைண்ட்.

0: ஐயோ ஐயோ சிக்கிறோம், ஆள் வர போகுது, ஐயோ சிக்கிறோம், ஆள் வர போகுது. அசடே உனக்கு எங்கே அவசரம் புரியுது.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: தேடி
3: ஒரு ஆராய்ச்சியாளர் வந்திருக்காரு,
2: மண் தோன்றாலும் தானே முக்கியமா போறேன் ஆராய்ச்சிக்கு. நீங்க டான்ஸ் உடனே ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: உனக்காக

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 4 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 14 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 24 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு, அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள்நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம், அப்புறம் அத வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோவை எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்ரா, நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிரலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: கேட்கத் தூண்டும் கடலோசை FM 90.4.
1: சிலு சிலுவென குளிர் அடிக்குது, அடிக்குது சிறு அரும்புகள், மணல் வெடிக்குது வெடிக்குது, வனம் விட்டு வனம் வந்து மரங்கொத்தி பறவைகள் மனம் விட்டு.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு
1: தம்பி. கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாற போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மென்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இத பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துல தான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவர் பேசினாரு சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு.
1: அப்ப அவங்க ஏமாத்தினவங்க சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ண. இல்ல, இத ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க, பெரிய ஆளுக சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் இருந்துச்சிங்களா?
1: வாச தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது.
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உன் புக்கு வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் ஏன் வெளியே விட போறேன்?
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும்? இத உங்ககிட்ட வம்புழுக்க சொல்லல. இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்கும் டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணனுங்கற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை. ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: எங்கேயாவது டூர் போகலாம்னு பிளான் போட்டாலே நிறைய பேருக்கு போகணும்னு நினைக்கிற இடம்னு பார்த்தோம்னா அது ஊட்டி கொடைக்கானல் மாதிரியான மலை பிரதேசங்கள் தான். ஆனா ஏன் இந்த மலை பிரதேசங்கள்ல மட்டும் குளிருது அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? சரி, நாம அதை பத்தி தெரிஞ்சுக்குவோமா? சின்ன வயசுல நிறைய பேர் யோசிச்சிருக்கலாம், என்னடா மலை ஏற ஏற சூரியனுக்கு கிட்ட தான் போறோம், ஆனா சுடதான செய்யணும், ஏன் குளிருது அப்படின்னு. அதுக்கான காரணம்னு பார்த்தோம்னா நிறைய இருக்குது. அதுல ஒரு முக்கிய காரணம் அதுதான், சூரியன்ல இருந்து வர்ற கதிர்கள் நேரடியா காத்த சூடாக்குறது கிடையாது. அப்படி பண்றதும் ரொம்ப குறைவு தான். மாறா சூரிய கதிர்கள் முதல்ல நீர்பரப்பு நிலப்பரப்ப தான் முதல்ல வெப்பப்படுத்தும். இப்படி சூடான நிலப்பரப்பு தான் வெப்பத்தை அப்படியே காத்துக்குமே கடத்தும். அதனால காத்தும் சூடாகுது. ஆனா மலை மேல போக போக இந்த எஃபெக்ட் கம்மியாகுது. இதனாலதான் மலை பிரதேசங்கள்ல குளிர்றதுக்கு ஒரு முக்கிய காரணமாவும் இருக்குது. இனிமே யாராவது மலை பிரதேசங்கள் போகும்போது குளிருது அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த ஒரு காரணத்தை சொல்லுங்க.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.